0: நம்ம கண்களில் பார்வை இல்லாட்டி எப்படி இருக்கும்? எப்பா அந்த வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியல. நம்முடைய கண்களுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே சமயம் பார்வை இல்லாதவங்களை நினைச்சு பார்ப்போம். நாம இறந்த பிறகு நம்முடைய கண்களை தானமா கொடுத்து அவங்கள பார்வை அடைய செய்யலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.
1: ஏன் புஷ்ப டல்லா இருக்க?
2: இன்னைக்கு ஒரு டெலிவரி கேஸ் கஷ்டப்பட்டு நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்தேன். தாயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா.
1: இப்போ தாயும் பிள்ளையும் நல்லா சுகமா இருக்காங்க இல்லையா?
2: நல்லா இருக்காங்க.
1: அப்புறம் என்ன?
2: அந்த குழந்தைக்கு ரெண்டு கண்ணலயும் பார்வை இல்ல.
1: ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை!
2: அந்த குழந்தைக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த தாய் பட்ட வேதனைய நான் என் கண்ணால பார்த்தேன். என்னால அதை தாங்க முடியல. ரெண்டு கண்ணலயும் பார்வை இல்லாத அந்த பச்சளம் குழந்தைய பார்த்ததும் எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி எழும்பிச்சு.
1: என்ன கேள்வி புஷ்பா?
2: அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அது ஏன் இப்படி பிறக்கணும்? அந்த குழந்தையோட பெற்றோர் செஞ்ச பாவத்தினால இப்படி பிறந்திருக்குதா? ஏன் கடவுள் ஏன் இந்த குழந்தைய பிறவிலேயே கண் தெரியாம படைச்சாரு?
1: இதெல்லாம் கேக்கிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. தேவனுடைய ஞானம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது அளந்து நம்மால பார்க்க முடியாது. புஷ்பா, உன் பக்கத்துல இருக்கிற பைபிள் எடு. அதுல ரோமர் 9:20-21 வசனங்களை தேவனுடைய அதிகாரத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் சத்தமா வாசி.
2: அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ?
1: கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏசாயா 55:8-9 தேவன் இது நமக்கு நல்லா தெளிவுபடுத்துறாரு. அதை எடுத்து வாசி.
2: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
1: 1 Cor 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சித்தத்தை அறிந்தவன் யாருன்னு பவுல் கேட்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ரோமர் 8:28 சொன்னபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். அதனால் யாருக்கு என்ன குறை இருந்தாலும் என்ன ஊனம் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார்னு நம்பணும்.
2: எனக்கும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு.
1: ஆஹா, எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்!
2: ஆமா, இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா மனசுக்குள்ள தைரியம் வரதான் செய்யுது. என்னதான் நம்ம டாக்டர்ஸா இருந்தாலும் எல்லா வியாதியையும் நம்மளால தீர்த்து வைக்க முடியறதில்லைங்கிற ஆதங்கமும் ஏற்படதான் செய்யுது.
1: இந்த மாதிரி ஊனத்தை நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது.
2: ஒரு நரம்பியல் டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா? கண் தானம் கொடுத்து யாருடைய கண்ணையாவது பொருத்தலாம் இல்லையா?
1: நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. இப்ப கண் தானம் கொடுக்கறவங்க பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது.
2: நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா பேசுவாங்க, ஆனா செய்கையில காமிக்க மாட்டாங்க.
1: நம்ம அப்படிதானே? நம்ம என்ன கண் தானமா கொடுக்கறோம்?
2: நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க, நான், நம்ம பொண்ணு கவிதா எல்லாருமே கண் தானம் செய்வோம். அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யுங்க.
1: நம்ம கண் தானம் கொடுத்த பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட தான் சொல்லுவோம்.
2: கண்டிப்பா சொல்வோம். இத நாம கர்த்தருடைய ஊழியம் மாதிரி செய்யலாம்.
3: அம்மா, அம்மா,
2: வாமா கவிதா. இன்னைக்கு காலேஜ் முடிய இவ்வளவு நேரம் ஆயிட்டுதா?
3: நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த வாரம் நடக்க போற கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் நேரம் ஆயிடுச்சு.
1: நானும் அம்மாவும் கண் தானம் குறித்து பேசிக்கொண்டிருந்தோம்.
2: நம்ம மூணு பேரும் கண் தானம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
3: ஏதோ பெருசா தியாகம் பண்ற மாதிரி பேசுறீங்க.
2: இது தியாகம் தானே?
3: என்னம்மா சொல்றீங்க? நாம இறந்த பிறகு நம்முடைய கண்ணை எடுத்தா என்ன, வேற எந்த உறுப்பை எடுத்தா என்ன, அது நமக்கு தெரியவா போகுது? இது எந்த விதத்துல தியாகம்னு எனக்கு புரியல.
1: கவிதா, அப்போ நம்ம கண்தானம் செய்ய வேண்டாம்னு சொல்ல வரியா?
3: அப்படி சொல்லலப்பா. நம்ம கண்டிப்பா கண்தானம் செய்வோம், மற்றவங்களையும் செய்ய வைப்போம். ஆனா அதை வீண் தம்பட்டம் அடிக்க வேணாம்னு தான் சொல்றேன்.
2: நாம ஒன்னும் அப்படி செய்ய போறதில்லையே.
3: எங்க காலேஜ் பக்கத்துல ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு. அதுல ஒரு அம்மா படம். அந்த படத்துக்கு கீழே வாழ்த்துக்கள்னு எழுதி அவங்க கண்தானம் செய்கிற விஷயத்த பெரிய எழுத்துக்கள்ல எழுதியிருந்தாங்க. இதுக்கெல்லாமா பப்ளிசிட்டி?
1: நீ சொல்றதும் சரிதான் கவிதா.
2: நாம இத அமைதியா யாருக்கும் தெரியாம செய்வோம்.
3: எல்லா உறுப்புகளையும் தானம் செய்கிறது நம்முடைய கடமை. செத்த பிறகு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் படாத சரீரம் நாலு பேருக்கு பிரயோஜனம் படட்டுமே.
1: இந்த சின்ன வயசுல எவ்வளவு முதிர்ச்சியா பேசுற. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ கவிதா.
2: கவிதா, கை கால் முகம் கழுவிட்டு வாமா. உனக்கு முளை வச்ச பாசி பயிரும் அதிரசமும் வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா?
4: வணக்கம் தோழியரே. தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியில பாத்துட்டு வர்றீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, மிஸ் கால்ஸ் கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்றைய கதையை பார்த்தோம் இல்லையா, கண் தானம். கண் தானம் நம்ம ஏன் கொடுக்கறது இல்லை? இது ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி. இன்னொன்று, இதை பற்றி நம்ம ரொம்ப கேள்விப்படவும் இல்லை. ரத்த தானத்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் கண் தானத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுறதே இல்லை. கண் தானத்தினால் கண்ணை நம்ம நம்முடைய கண்ணை நம்ம தானம் கொடுக்கறதுனால நம்ம எதையுமே இழந்து போகலையே. நம்முடைய உயிர் நம்ம விட்டு பிரிஞ்ச பிறகு நம்முடைய பார்வையால் நமக்கு பலனே இல்லை, நம்முடைய கண்ணால் நமக்கு பலனே இல்லை. அப்படிப்பட்ட கண்ணை நம்ம வந்து கொடுக்கறதுனால என்ன நஷ்டம்? ஆனால் அதே சமயம் அந்த கண்ணை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையே மலருது, ஒளி வீசப்படுது, பார்வை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? ஸோ அந்த கண்தானத்தை கொஞ்சம் சீரியஸாக நம்ம நினச்சி பார்க்கணும். பெண்கள் நிகழ்ச்சியில் எதுக்கு கண்தானத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பெண்ணுக்கு அவேர்னஸ் ஏற்படுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அவேர்னஸ் ஏற்படுது. ஸோ ஒரு பெண் கண்தானம் கொடுக்கணும்னு முடிவெடுத்தா அந்த குடும்பமே முடிவெடுக்கும். அதனால தான் இந்த கண்தான நிகழ்ச்சியை நாங்கள் இந்த விமன் ஆஃப் ஹோப் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வர்றோம். இன்னைக்கு இதை பற்றி பேச நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் சுபாஷினி ஜவஹர் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: கண் தானத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கதையில். கண் தேவைப்படுறவங்க இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க?
5: நம்ம இந்தியாவில் வந்து 15 மில்லியன் மக்கள் வந்து பிளைண்டாக இருக்காங்க. அதில் வந்து 68 லட்சம் மக்களுக்கு வந்து ஐ டொனேஷன் தேவைப்படுது, கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுகிறது.
4: நம்ம ஒரு கண் தானம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
5: கண் தானம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அவங்க உயிரோடு இருக்கும்போதே நியரஸ்ட் ஐ பேங்க்கு, இப்போ ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அதிலே ஐ பேங்க் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு நம்ம விசாரித்து தெரிஞ்சிட்டு அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம டெத் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியில் உள்ள நமக்கு ரொம்ப க்ளோஸ் யாரோ அவங்ககிட்டயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு நம்ம யார்கிட்டயுமே சொல்லலைன்னா அது வெளியே தெரியாம போயிரும். அதனால நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்ககிட்ட இப்படி நான் ஐ டொனேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த நபர் கூட இருக்கிற அவங்க யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அந்த நபர் வந்து நியரஸ்ட் ஐ பேங்க் உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஐ பேங்க்ல இருந்து டீம், டாக்டர்ஸ் டீம், மெடிக்கல் டீம் வந்து ஒரு 4 to 6 hours குள்ள டெத் ஆன உடனே எடுக்கணும். அந்த 4 to 6 hours குள்ள அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ மெடிக்கல் டீம் வந்து அவங்க வந்து
4: அதை எடுத்துருவாங்க. அப்படி கண்ணை எடுத்தோடனே அந்த இடத்துல குழி மாதிரி விழும், ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்குதே, அது சரியா?
5: இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை தான் மக்கள் மத்தியில் காணப்படுது. ஆனால் நம்ம ஐ டொனேஷன்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கண் அப்படியே எடுத்துருவாங்களோ, தோண்டி எடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. நமக்கு ஐ டொனேஷன்னா நம்ம கண்ணில் உள்ள கார்னியான்னு சொல்லுவோம், அதாவது விழித்திரை, அது வந்து நம்ம கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், சின்ன லேயராக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், அதை மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால அதை எடுக்கிறது ஒரு 15 minutes எடுத்துறான். எடுத்து க்ளோஸ் பண்ணா அதுல ஒண்ணுமே நமக்கு எந்த டிஃபார்மிட்டியும் தெரிய போறது இல்லை. இவங்க வந்து ஐ டொனேஷன் பண்ணிருக்காங்கிறது எந்த ஒரு சாயலும் அதுல இருக்க போறது இல்லை.
4: பார்வை மட்டும் இருக்காது. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் பேங்க்ல வச்சிருவாங்க.
6: ஆமா, அவங்க எடுத்து டிரான்ஸ்பிளான் வந்தவங்க அதை 15 minutesல எடுத்துருவாங்க. எடுத்து அவங்க கொண்டு போயிருவாங்க, அங்க ஐ பேங்க்ல வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ இதே போல ஏதாவது கார்னியல் டிரான்ஸ்பிளான் தேவைப்படுகிற பேஷண்ட்டுக்கு, அந்த விழித்திரை பாதிக்கப்பட்டு கண் பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க அந்த சீனியாரிட்டி படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அதுல அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து கார்னியா டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க. விழித்திரை அவங்களுக்கு டொனேட் பண்ண இந்த விழித்திரையை அவங்களுக்கு சர்ஜரி மூலமா பார்வையை கொடுக்கும்.
4: கண்தானத்தை பத்தி ரொம்ப அவேர்னஸ் நம்ம கிட்ட இல்லையா? சோ அதை பத்தி கொஞ்சம் நல்லா கிளியரா நம்ம தோழிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: இப்போ வந்து முந்தி காலத்துல வந்து நம்ம ரத்த தானம், ரத்த தானம்ங்கிறதே மக்கள் மத்தியில நிறைய அவேர்னஸ் கிடையாது. நிறைய ஒரு சில சினிமாக்கள் எல்லாம் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து மக்களுக்கு நிறைய பாம்ப்ளெட்ஸ், நியூஸ், வீடியோஸ் அதெல்லாம் ரிப்பீட்டடா சொல்லி சொல்லி அந்த பிளட் டொனேஷன் பத்தி நல்ல அவேர்னஸ் வந்திருக்கு. அதே போல நம்ம ஐ டொனேஷனுக்கும் அதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அதெல்லாம் நிறைய நம்ம மக்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும்னா மக்கள் அதை குறித்து ஒரு அவேர்னஸ் வரும். அப்புறமா இப்போ ஐ டொனேஷன் பண்றதுனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஐ டொனேஷன் வந்து நம்ம இறந்து போன பிறகுதான் கொடுக்கறோம். இறந்து போன பிறகும் கூட நம்ம தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற, உயிரோடு இருக்கும்போது கொடுக்கறது அன்னதானம் அப்படி நிறைய தானங்கள் இருக்கு. ஆனா இறந்து போன பிறகு நம்முடைய உறுப்புகள் எல்லாமே நம்ம தானம் கொடுக்கலாம். அதுல முக்கியமான ஒண்ணு கண். ஏன்னா கண் தான் வந்து வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றுகிறது. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தான் இந்த கஷ்டங்கள் நிறைய தெரியும். அதனால அவங்களுக்கு நம்ம ஐ டொனேஷனுக்கு மோட்டிவேட் பண்றது அப்படின்னா, இப்போ ஃபேமிலியில உள்ள ஒருத்தங்க இப்போ நல்ல இப்போ அந்த டொனேஷனை பத்தி அறிஞ்சவங்க வந்து ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, ஐ டொனேஷன் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் நீங்க கேட்டது மாதிரி நம்ம டொனேட் பண்ணனா கண்ணெல்லாம் வந்து எடுத்துருவாங்களோ, வெளியே டிஃபார்மிட்டியா தெரியுமோ, மற்றவங்க நம்மளை தப்பா நினைப்பாங்களோ அப்படிலாம் நிறைய மக்கள் நினைச்சிட்டு அதை டொனேட் பண்றது இல்லை. ஆனா கண் டொனேட் பண்றதுனால நம்ம ஒருத்தங்க கண்ணு கொடுக்கறதுனால ரெண்டு பேர் லைஃபுக்கு நம்ம ஒளியேற்றலாம், ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு வழி செய்யலாம்.
4: ஒரு கண்ண ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும்
6: அப்படி கொடுக்கலாம். ஏற்கனவே ரெண்டு கண்ணுமே ஒண்ணு போல எல்லாருக்கும் பாதிக்கப்படுறது இல்ல, அதனால ரெண்டு பேருக்கு நம்ம ஒரு நம்மளுடைய இரு கண்களையும் டொனேட் பண்ணோம்னா ரெண்டு பேர் லைஃபுக்கு வந்து நம்ம வந்து ஒளியேற்றலாம். இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ மெடிக்கல் டீம் இருப்பாங்க, ஐ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்தந்த ஒவ்வொரு வார்டில் இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படி எந்தெந்த வார்டில் வந்து நிறைய டெத் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த வார்டில் உள்ள ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க, ஏதாவது டெத் இருந்ததுதான் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த வார்டில் டெத் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அந்த டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ இன்ஃபார்ம் பண்ணும்போது வார்டில் உள்ளவங்க வந்து பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்க வந்து அந்த அட்டண்டஸ்ட்டை நம்ம பேசுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த டீம்ல இருந்து வந்து அவங்க அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஐ டொனேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எத்தனை பேர் தேவையோட இருக்காங்க, அப்போ நீங்க இந்த டொனேஷன் பண்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது வந்து இத்தனை பேர் லைஃப்ல ஒளியேற்றும், இது ஒரு நல்ல செயல், அதனால இதை வந்து நீங்க செய்யலாம், இதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு அந்த ஐ டொனேஷனை பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணி அவங்க டெத் ஆன உடனே வார்டிலே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு வார்டிலே வந்து உடனே அந்த பாடி வந்து எடுத்துட்டு போறதுக்கு முன்பதாக வார்டிலே மெடிக்கல் டீம் வந்து டிரான்ஸ்பிளான்ட், கார்னியல் டிரான்ஸ்பிளான் எடுத்துக்கிறாங்க.
4: பாக்குறதுக்கு எடுத்ததும் தெரியாது,
6: வேற யாருக்கும் தெரியாது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்க சொன்னாதான் தெரியும்.
4: இந்த கதையில வந்து கவிதா சொல்றா, இதெல்லாம் ஒரு பெரிய பப்ளிஷ் பண்ண வேண்டாம், நம்ம இதெல்லாம் பெரிய தியாகமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ வெளியில வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: ஆமா, அது வந்து என்ன பொறுத்தவரை இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னா சிலருக்கு வந்து அந்த ஐடியாவே தோணாது, நம்ம இதை டொனேட் பண்ணணுங்கிறதே தோணாது. ஆனா இப்போ அன்னதானம்னு எடுத்தாலுமே இப்போ ஒரு கோயில் முன்னால வச்சு ரெகுலரா ஒருத்தங்க அன்னதானம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா சே எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க, சே நம்மளும் பண்ணலாமே, நம்மளும் ஏதாவது மாசத்துல ஒரு நாளாவது நம்ம பாப்பா பர்த்டேக்கு அப்படி ஏதாவது ஒரு நாள் நம்மளும் பண்ணலாமே அப்படிங்கறது நமக்கு தோணும், நம்ம நமக்கு தோணாட்டாலும் இன்னொருத்தங்க செய்யறத பார்த்து நமக்கு இப்படி செய்யணும்னு ஒரு ஆசை வரும். அதே போல இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கவங்க இப்போ அந்த ஸ்டோரியில சொல்றாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஃபேமிலியில உள்ள மூணு பேரும், அப்பா நானும் பண்றேன், ஒய்ஃப் நானும் பண்றேன், மூணு பேரும் பண்ணிட்டாங்க. ஆனா இதை வெளியே சொன்னா ஒருத்தங்க வந்து போஸ்டர்ல அடிச்சு ஒட்டி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போஸ்டர்லாம் அடிக்க வேண்டாம், இது வந்து மற்றவங்க பெருமையா நினைப்பாங்களோ, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கிறத பெருமையா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது பெருமைக்காக இல்ல, நம்ம போஸ்டர் அனுப்பாட்டாலும் இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேங்கிறது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, பரவாயில்லையே அவங்க செஞ்சிருக்காங்களே, அப்ப நம்மளும் செய்யலாம்னு வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். சோ நம்ம செய்யற நல்ல செயல்கள் வந்து நம்ம மற்றவங்கிட்ட சொல்லும் போது இன்னும் நிறைய பேர் அதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு
7: டாக்டர்ஸே பண்றாங்க.
6: அந்த நம்ம ஸ்டோரியில வரவங்க அவங்க மூணு பேருமே டாக்டர்ஸ் தான். அப்ப டாக்டர்ஸ் பண்ணும்போது ரொம்ப படிச்சவங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து படிக்காத பாமர மக்களுக்கும் அது வந்து அவங்களுக்குள்ள அந்த சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் ஆகும். அவங்களே பண்ணும்போது அப்ப அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அப்ப நம்மளும் பண்ணலாம். நம்மளால வந்து உயிரோட இருக்கும்போது சிலருக்கு தானம் கொடுக்கறதுக்கு வழி இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்போ நம்ம மறிச்ச பிறவாது நம்மளால ஏதாவது செய்ய முடியணும், நல்லது செய்யணும் சொசைட்டிக்கு, அப்ப நம்ம மறிச்ச பிறகு இதை செய்யலாமே அப்படின்னு சந்தோஷமா அவங்களும் அதை வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்குவாங்க.
7: இதனால வந்து பணம் செலவோ பண வரவோ கிடைக்குமா கண் தானத்தினால?
6: இது வந்து தானம் தான். இதனால ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க ஐ டொனேட் பண்ணா உங்களுக்கு நாங்க மணி தருவோம்னோ அப்படி எந்த இதுவுமே கிடையாது. இது மனப்பூர்வமா நம்மளால ஒருத்தங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்குது, கண் பார்வை கிடைக்குது. ஏன்னா இப்போ நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இறந்துருக்கலாம், சிலர் வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல எதிர்பாராத விதமா இறந்துருவாங்க. அப்போ அவங்களோட கண்ணை வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க, ஒரு சின்ன பிள்ளை வாலிப பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா காரணியாவுக்காக அப்படின்னு வந்து அவங்க அந்த டீம்ல உள்ளவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, அப்போ நம்ம அந்த இவங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த கண் மூலமா நம்ம அப்பாவையோ நம்ம ரிலேட்டிவோ அப்படி பாத்துக்கொள்ளலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணங்கள் வரலாம். அதனால இதனால வந்து நமக்கு மணியோ மணி கொடுக்கறதோ அந்த குறைவு
7: பிளட் டொனேஷனுக்கு கொடுக்கறாங்க இல்லையா, அதனால கேட்டேன்.
6: இல்ல பிளட் டொனேஷனுக்கும் ரூபாய் கிடையாது, ஆனா நிறைய பேர் இந்த புரோக்கர்ஸ் மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் பிளட் பேங்க் போனோம்னா அவங்களே கொடுப்பாங்கிறது நிறைய தெரியும், தெரியறது இல்ல. அப்புறம் ரொம்ப ரேர் குரூப்னா ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கும் போது இவங்க இன்னும் அதுலயும் அவேர்னஸ் வரல, தன்னோட இன்னும் படிக்காத மக்கள் எல்லாம் வந்து கூலி வேலை தான் செய்யறோம், இது இந்த வேலை தான் செய்யறோம், அப்போ நாங்க கொடுக்க முடியாது, வேற நீங்க வச்சிருந்தா தாங்கம்மா, நாங்க ரூபா தாரோம்னு அவங்க எல்லாம் வாலண்டியரா கேட்காங்க, ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான எண்ணம். டொனேஷன் வந்து அவங்க மனப்பூர்வமா கொடுக்கறது. அப்ப அந்த வாலண்டியரா டொனேட் பண்றவங்க வந்து அவங்களே ரெகுலரா அந்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் பிளட் டொனேட் பண்ண வர்றாங்க. அதே போல அவங்க சொல்றதுனால நிறைய பேரு இன்னும் 90 டைம்ஸ் 100 டைம்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றத பார்த்து அடுத்தவங்க மோட்டிவேட் ஆகி வராங்க. அதனால பிளட் டொனேஷனுக்கும் ரூபாய் யாருமே கொடுக்கறதும் இல்ல, ஆனா அந்த பேஷண்ட் வந்து சந்தோஷமா அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வாலண்டியரா வந்தாலும் அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஆனா இவங்கெல்லாம் அவங்களுக்கு சில டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி அவங்க கொடுக்கறாங்க.
7: அப்புறம் அந்த கண்தானம் கொடுக்கறது வந்து இப்படி சீனியாரிட்டி படி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க கண் தேவைப்படுது அப்படின்னா என்னோட கண்ணை அவங்களுக்கு பொறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதாவது அந்த சீனியாரிட்டி பேசிஸ்ல தான் கண்டிப்பா கொடுக்கணுமா?
6: நம்ம அப்படி சொல்றதுக்கு வந்து நம்ம லைவா இருக்கும்போது நம்மளோடத நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா?
7: இல்ல இறந்த பிறகு என் கண்ணை அப்படி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா?
6: இறந்த பிறகு நம்ம கொடுக்கலாம்னா அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்றது வந்து லைஃப் வந்து யாருக்கு எவ்வளவு நாள்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து நமக்கு முன்னால பாஸ் பண்றவங்க வந்து ஐ டொனேட் பண்ணிருந்தாங்கன்னா பிளட் பேங்க் ஐ டொனேஷன் ஐ பேங்க்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நிறைய சேவ் பண்ணி இருக்கும் போது எந்த டைம்ல மக்கள் வர்றாங்களோ, நீடு இருக்குதோ, சிலருக்கு இன்ஜுரி ஆயிரும், அப்படி ஏதாவது தேவைப்படும், ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் காரணியா பாதிக்கப்படும், அந்த மாதிரி பாதிக்கப்படுற நேரத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா உடனே எடுத்து நம்ம கொடுக்கறோம்.
7: இப்ப எல்லாரும் கண்தானம் கொடுக்கலாமா?
6: எல்லாரும் கொடுக்கலாம்.
7: அதாவது சில டிசீஸ் இருந்தா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க.
6: ஆமா, அதாவது இப்போ டயபெட்டிஸ் இருந்தா கொடுக்கலாம். இப்ப கண்ணுலயே வந்து ஷார்ட் சைட்டட் லாங் சைட்டட் சொல்றோம், அவங்க கொடுக்கலாம். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருந்தா கூட அவங்களும் கொடுக்கலாம். என்ன யாரு கொடுக்க கூடாது அப்படின்னா பரவக்கூடிய நோய்கள், கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம் இல்லையா, எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ்,
8: அந்த மாதிரி காலரா, அது மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய வியாதிகள் இருக்கும் இல்லையா, அவங்க மாத்திரம் லுக்கீமியா பேஷன்ஸ், இவங்கெல்லாம் தான் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ண முடியாது. மற்றபடி நார்மலா இப்போ யங்கஸ்ட்ல வந்து 14 இயர்ஸ் வந்து கேர்ள் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அந்த ஏஜ்ல. அது போல 97 இயர்ஸ் ஏஜ் கூட வந்தவங்க யாரு கூட 97 இயர்ஸ்லயும் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதாவது டிரான்ஸ்பிளான்ட் நம்ம எந்த ஏஜ்லயும் வந்து ஐ சர்ஜரி வந்து பர்டிகுலர் ஏஜ் வரைதான் பண்ண முடியும். இப்ப சாதாரணமா கேட்ராக்ட் சர்ஜரிக்கே வந்து ஏஜ் உண்டா அப்படின்னு கேட்காங்க, ஐயோ இவ்வளவு வயசாயிட்ட இனிமே எனக்கு சர்ஜரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காங்க. அப்படி இல்ல, 100 இயர்ஸ் வரைக்கும்னாலும் நம்ம ஐ சர்ஜரி பண்ணிக்கலாம்.
9: நாம வந்து பாடியில வந்து கண்ணு ஐ பால்ஸ் வந்து ட்ரை ஆகாம இருக்கணும். அதனால நம்ம வந்து பஞ்சை வந்து நல்லா ஈரப்படுத்தி ரெண்டு கண்ணு மேலையும் வச்சு வைக்கணும். ரூம்ல உள்ள ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏசி இருக்கிற மாதிரி இருந்தா, ஏசி இருந்தாங்கன்னா, ஏசி இருந்துச்சுன்னா ஏசியும் ஆன் பண்ணி வச்சிடணும். டாக்டர்ஸ் வர்றதுக்குள்ள நம்ம இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சா நல்லது.
7: ஸோ என்னன்னா அது காய விட்டுற கூடாதுங்கிற மாதிரி சொல்றீங்க, அது மாதிரி தூசியும் அதுல பற்றக்கூடாது, அதனால வைக்கணும். என்ன அப்புறம் டாக்டர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்,
9: ஏன்னா 10 to 15 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அவங்களே அதுக்குள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களே எடுத்துருவாங்க.
7: கண் தானம் கொடுத்தா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லிட்டு ஒரு தவறான அபிப்பிராயங்கள் நிறைய நடமாடுதே.
9: நீங்க சொன்ன மாதிரி கண்ணு வந்து குழி விழுந்துருமோ, கண்ணை எடுத்துனா கண்ணு அந்த இடத்துல கண் இல்லாத மாதிரி குழி மாதிரி இருக்குமோ, அப்ப நம்ம பாக்க வர்றவங்க எல்லாம் என்ன இப்படி இருக்குன்னு எல்லாரும் விசாரிப்பாங்களே, அப்படிலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. நம்ம அந்த விழித்திரையை மட்டும்தான் எடுக்கிறாங்க, அதனால அவங்க ஐ டொனேட் பண்ணிருக்காங்கிறது யாருக்குமே தெரிய போறது இல்ல. அந்த ஃபேமிலியில உள்ளவங்களை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. அப்புறமா ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ கண்ணை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்மத்திலயும் கண்ணு இருக்கிற இடத்துல குழியோட பறப்பாங்களோ, கண்ணு இல்லாம இருக்குமோ, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் திங்க் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு கற்பனை தான், கற்பனையில அவங்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுல வரப்போறது இல்ல.
7: இன்னொன்னு வந்து இப்ப நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப வருத்தத்துல இருப்போம், அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாரும் வந்து இருப்பாங்க, துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கப்ப இவங்க வர்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ்.
9: மெடிக்கல் டீம் ஏன் வந்திருக்காங்க, நிறைய பாட்டிமார் எல்லாம் ஒண்ணு தெரியாது, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, டாக்டர் எதுக்கு இப்போ வந்திருக்காங்க,
7: ஒரு டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு ஒளியை கொடுக்க போறோம், பார்வையை கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய உன்னதமான விஷயம் இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு பெருசா நம்ம நினைக்க கூடாது.
9: அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இறந்த பிறகும் நம்ம ஒரு டொனேஷன் கொடுத்துருக்கோம், நம்மளால ஒருத்தங்க வாழ வைக்கிறோம், அவங்களுக்கு ஒளியேற்றோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு சந்தோஷமான விஷயம்.
7: ஆமா, அதனால இது ஒரு சந்தோஷமான விஷயமா நம்ம வந்து அதை கொண்டாடணும் கொடுக்கறது. சோ ஒவ்வொரு குடும்பமும் நம்ம குடும்பமா நம்ம வந்து அதை வந்து இது பண்ணணும்,
9: டொனேட் பண்ணணும். இப்போ இந்த குடும்பத்துல பெண்கள் இருக்காங்க, இப்ப அம்மா தைரியமா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அப்பாவும் அதை பார்த்து நீயே கொடுக்கறியா, அப்ப நான் கொடுக்கறேன்னு சொல்லி அவங்களும் டொனேஷனுக்கு ரெடி ஆகுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ பார்க்கும் போது எங்க அம்மா அப்பா எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்ப நானும் டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் முன் வர்றதுக்கு நல்லதா இருக்கும்.
7: ஆமா ஆமா. ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி கண் தானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸ்கூல்ல போய் சொல்லலாம், காலேஜஸ்ல போய் சொல்லலாம்.
9: கண்டிப்பா அவங்களுக்குலாம் இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வர்றது போல இந்த ஐ டொனேஷன் குறித்தும் ஒரு ப்ரோக்ராம், அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல நம்ம சொல்லும் போது ஏற்படுத்தி கொடுக்கும் போது சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து ஆர்வம் உண்டாகிறது.
7: கண் வந்து எவ்வளவு பெரிய நம்ம உடம்புல உறுப்புகள்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான உறுப்பு, ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானதுன்னு சொன்னா கண் தான், பார்வை தான் இல்லையா. அந்த பார்வையை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பார்வையை நம்ம கொடுக்கறப்ப நம்ம வந்து விஷ் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அது எத்தனையோ பேருக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பரிதபிப்பு நமக்கு வேணும், ஐயோ அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கணும் நம்ம. அப்ப நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எதுவுமே நஷ்டம் இல்லையே, அதுதான் யாருக்கும் புரியலையேங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு.
6: நம்ம ரத்த தானத்தை போல இந்த ஐ டொனேஷனுக்கும் வந்து நிறைய ப்ரோக்ராம் கொடுத்து நிறைய பேம்ப்ளெட்ஸ் பண்ணி அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் இதை குறித்தும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ எல்லாரும் இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டொனேஷன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வில்லிங்கா வருவாங்க.
7: அப்ப எல்லாரும்
6: வர எதிர்காலத்துல வந்து
7: பார்வை இல்லாதவங்களே இல்லாத மாதிரி இந்தியா உருவாகும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம முன் வரணும்,
6: வரணும்
7: கொடுக்கறதுக்கு.
6: ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களும் ஃபாலோ பண்ணி வரும்.
7: ஆமா. சோ நம்ம வந்து இதை நம்ம எவ்வளவு தூரம் ப்ராபகண்டா பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் நம்ம இது எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ, அறிவிக்க முடியுமோ, அதை அறிவிச்சு கண்தானம் கொடுக்கறதுனால நம்ம வந்து நமக்கு நல்லதே ஒழிய ஒரு கெடுதி கூட இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிய வச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து நிச்சயமாக கொடுக்க முன் வரதான் செய்வாங்க. அப்புறம் வந்து கண் தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாச்சுன்னா அதனால நினைக்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா? சரி, நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த கண்தானத்தை பற்றி நல்ல டீட்டெயிலாக சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.
6: நன்றி.
7: ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. சில ஆசீர்வாதத்தோட மதிப்பு கூட நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம கண்ணை வச்சு எவ்வளவு வேலைகள் செய்கிறோம். ஒரு நாள் முழுசும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சில வேலைகளை செய்ய முடியுமான்னு பாருங்கள், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் என்ன, ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் வேலைகளை செய்ய ட்ரை பண்ணுங்க, நம்மளால் முடியாது. ஆனால் எத்தனையோ பேர் வாழ்நாள் முழுவதும் பார்வை இல்லாமல் வாழ்கிறாங்க. நமக்கு கிடைத்த சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. நம்ம இறந்த பிறகு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த காணியாவை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறதுனால அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும், அவங்க வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை நம்ம செய்ய ஏன் தயங்குறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண் தானம் மிகச்சிறந்தது, அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். சரி, ஒரு நாள் நான் போய் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கே இப்போவே உங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் குடும்பம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதன் மூலம் நமக்கு வந்து நஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இதனால் பலன் அடைய போகிறது பெரிய பலன். நம்ம இந்த தானம் செய்கிறதுனால ஆண்டவர் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்முடைய கண்ணை நம்ம தானம் செய்கிறோன்னுட்டு அதோட நிப்பாட்டி விடாமல் மற்றவங்களையும் நம்ம ஊக்குவிக்கிறது மூலமாக இது பல பேருக்கு பரவும். நல்லதை நிறையா பேர் செய்கிறது நல்லது தானே. நீங்கள் கண்தானம் செய்ய போகிறத முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்

0: இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: இப்பவே உங்க உறுப்புகளை தானம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத உடனே கண்டுபிடிச்சு நடைமுறைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: ஓ இயேசு, நீங்க வரதோ வரலையோ முயற்சி செய்யுங்க. சிலருக்கெல்லாம் பாரலைஸ் ஆயிட்டு.

சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க,

நினைச்சேன் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய் திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா. கண்களை மூடி வாயை திறந்து

கொண்டாடாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்

ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தில் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்

மகிமைப்படுகிறது. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட

பாவங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது. ஓரா மாராதியா தூரா மாரா ஸ்ரீதரா யூ கிப்ரேங் கேக்லா கிராதா ராதா தூரா மா மாமரா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ், க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி. ராஜாதி ராஜா உலாவிக் கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்,

சொல்லாங்க வாசிக்கிறோமே, மன உருக்கம் கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம் நீடிய சாந்தம், கிருபை

நீடிய சாந்தம், மனமுருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க. ஷே தாரா கதுலா மரா கத்ரோபோ ஏம் ரபா கதரபா, மலைகள் விலகட்டும், ஓ போகிறவர்கள் போகட்டும். மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதாக. ஆமென்.
2: கிறிஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

தாமே அவர் முழந்தார் பிடித்து காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தவர், கண்ணின் கருவழியைப் போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அன்பு தெய்வத்தை பார்த்து

அப்பா, நாங்க கலங்கி நிற்கும் வேளையில் எங்களை கைவிடாமல் காக்கும் பரம தகப்பனே, நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும். அப்பா, எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவை எல்லாமே பனி போல உருகிவிடுமே. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்க தெய்வம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. ராஜாவே, நாங்க விழித்திருக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புத அதிசயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களே விழிப்பாய் இராமல் இருந்த நேரத்தில் எங்களை காத்த தருணங்கள் எத்தனை எத்தனை அப்பா. உங்க அன்பு மாறாதது. உள்ளங்கையில் எங்களை பொறித்து இதுவரைக்கும் நடத்துகிறீரே. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்ய எங்களை காத்த தெய்வம், எங்களை காக்கிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, எங்களோடு இருக்கிற அப்பா, இருந்து நடத்துகிறவர், போதிக்கிறவர், எங்க மீது கரிசனையா இருக்கிறவர், தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதில் இருக்கிற 14 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படித்து அதன் பின்பாக தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி கொண்டாட போகிறோம். ஐசாயா சாப்டர் 54:14 சேர்ந்து படிக்கலாமா? திருப்பிட்டீங்களா பைபிள? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear and from terror, for it shall not come near you. Hallelujah. எவ்வளோ பலன் தரக்கூடிய வசனம் பாருங்களேன். நீதியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அவரே நமக்கு தருகிறார். கொடுமைக்கு உங்களையும் என்னையும் தூரமாக்குகிறார். பயமில்லாத ஒரு வாழ்வு, திகிலுக்கு தூரமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் அனுகிரகம் செய்கிறாரே, அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு நாளும் வாதை கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பு உறைவிடம் நெருங்காமல், திகில் பயம் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களை என்னையும் மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரே. பயமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரிச்சர்ட் உம்ரான் வாழ்க்கையில் எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கொடுமையின் பாதை. ஒரு நாள் அவரை ஜெயிலில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போன உடனே சரியான ஆட்டி, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றதால் சரியான ஆட்டி வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாராம், இன்றைக்கி என்ன நாள், என்ன டேட்டு அப்படின்னு கேட்ட உடனே February 29 அப்படின்றாங்களாம். அப்போ சொன்னாராம், என் ஆண்டவர் லீப் ஆண்டுக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். 366 பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மொத்தமே 365 தான் ஒரு வருஷத்துக்கு, லீப் இயரையும் சேர்த்து 366 பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாளுக்கும் பயப்படாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னோடனே எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து,
ரொம்ப அடிச்சதுனால புத்தி இவனுக்கு பேதலிச்சு போயிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருந்ததுனால எந்த சிறைச்சாலையில் அடைத்தார்களோ ரிச்சர்ட் உம்ரான், அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து பைபிளை அடுக்கி வச்சு அவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஜபித்தாரோ அந்த இடத்திலிருந்து மகத்தான கிரியைகளை தேவன் செய்தார். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் கொடுமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பாவை பார்த்து, மலைகள் விலகினாலும் பர்வத

0: உங்க கிருபை விலகாதையா.
1: ஒரு நாளும் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் விட்டு விலகாது. மகிழ்ச்சியாக பாடப்போகிறோம்.

இந்த இன்ப சமூகத்தில் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஸ்டெஃபிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு விபத்தில் அவங்களுக்கு தலையில் ஒரு மண்டையில் காய ஏற்பட்டு 15 தையல் போடப்பட்டு இன்னைக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அழைத்து செல்லவிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ராஜாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற தெய்வம், இனிமேலும் நடத்துவீர். இந்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் சுகம், வல்லமையால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகத்தை தந்து ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக அப்பா நீர் விளங்க செய்ய போகிற ஈவுக்காக நன்றி அப்பா. டாக்டர்ஸ் கண்களில் தய கிடைக்க செய்ய போகிற தயவுக்காக 1000 கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விளக்காமலும் இருந்த உமக்கு 1000 கோடி நன்றிகள்.

ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து மகிமை அடைய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு அப்பாவை

0: Jesus, Jesus, Jesus. Thank you, Father.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் நம்மளை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இந்த நாட்களில் நாம் நமக்குள்ள கர்த்தரோடு நாம் இசைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தும், அப்படி இசைந்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரியவருடைய அசைவுகளை குறித்தும் நாம் நேற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஜீசஸுடைய மெனிசனுடைய வெற்றி ரகசியமே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது தான்.
2: எஸ்,
1: அருமையாக அதை டிக்ளேர் பண்ணுற ஆண்டவர் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே சிந்தனையும். பாப்பனுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, பிதாவினுடைய இருதயம் தான் என்னுடைய
2: இருதயம்.
1: அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னஸ். ஆமென்,
2: ஆமென்.
1: தேவனோடும் நமக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு மனம்தான் சத்ருவால எதிர்த்து நிற்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை அது. அதனால தான் தேவனோடு நாம் ஒருமனப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறத அவன் என்ன செய்யறது இல்லை, விரும்புறதே
2: இல்லை,
1: விரும்புறது இல்லை. ஸோ இந்த காரியங்களை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். அதில் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறப்போ அங்கே தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பாத்திரம் நிறைவாக இருக்கிறப்போ அங்கே ஸ்தோத்திரம் வருது. சீமை தூஷித்த பொழுது தாவிதுக்குள்ளே எந்த ஆத்திரமும் வரலைன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருந்துச்சு.
2: ஆமென்.
1: ஆனால் அபிஷாய் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அவனுக்குள்ள அந்தளவு நிறைவு
2: இல்லை.
1: இல்லை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரை நம்முடைய லைஃப்பில் டிரைவர் சீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இன்றைக்கி நாம் அந்த கர்த்தரோட அந்த இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் நேற்று விட்ட இடத்துல இருந்து நான் மறுபடியுமாக தொடரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் தேங்க்யூப்பா. அந்த 16வது அதிகாரத்தில் சீமையை தூஷிக்கிறான், கொடிய தூஷணங்களால் என்ன செய்கிறான்,
2: தூஷிக்கிறான்.
1: ஆனால் தாவீது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆத்திரம் என்ன செய்யலை, வரலை. அந்த சாப்டர் வந்து 2 சாமுவேல் 16 நாம் வாசித்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சீபா அவனோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. மெய்போசத்தை பார்த்து கொள்ளும்படி தாவீதுனால் நியமிக்கப்பட்ட சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபா, அவன் அவனோட ட்ரூ கலர் என்னங்கிறத என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். இந்த பக்கம் பார்த்தா சீமை, அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், எழும்புறான். அந்த பக்கம் பார்த்தா அப்சுலாம் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாயுது. அப்போ ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
2: எஸ்,
1: சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய குணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெளிப்படுகிற குணம்தான் அந்த மனுஷன் யாருங்கிறத வெளிப்படுத்துது.
2: எஸ்,
1: சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். சூழ்நிலை உன் குணத்தை வெளிப்படுத்துது. அப்போ குணம் எதை வெளிப்படுத்துது, கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
2: எஸ்,
1: உண்மையான
2: அந்த நீயை
1: நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய குணம்.
2: ஆமென்,
1: நம்முடைய குணத்தை நமக்கு அடையாளம் காட்டுவது சூழ்நிலை. ஓகே,
2: எஸ்.
1: இந்த இதை மனசில் வச்சு இந்த 2 சாமுவேல் 16 அந்த அப்சலோம் நிமித்தமாக தாவீதுக்கு உண்டான அந்த நெருக்கடியில் யாரோடைய குணாதிசயம் எப்படிலாம் வெளிப்பட்டது, பர்சிலானா யார், ஈத்தாய், இந்த மாதிரி அற்புதமான அகிதோப்பில் எப்படி என்ன செஞ்சான்,
2: அப்சலோம் பக்கம்
1: சாஞ்சான், இந்த மாதிரி நிறைய பேருடைய உண்மையான கேரக்டர் அந்த சூழ்நிலையில் தான் என்ன செஞ்சு
2: வெளிப்பட்டது.
1: அந்த குணம்தான் யார் யார் என்னென்ன மாதிரியான வெரைட்டி தன்னை சுற்றி இருந்தாங்க அப்படிங்கிறத தாவீது கண்டுகொள்ள உதவியாக இருந்தது. ஆமென்,
2: ஆமென்.
1: சொல்லுவாங்க, சூழ்நிலை எந்த மனுஷனையும் குள்ளையும் அவனுடைய குணத்தை உருவாக்குவதில்லை, அந்த சூழ்நிலை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துது.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா. சூழ்நிலை யாருடைய குணத்தை என்ன செய்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை, ஆனால் சூழ்நிலையில் தான் கேரக்டரே வெளியே வருது.
2: எஸ்,
1: பேதுரு நினச்சிக்கிட்டு இருந்த பேதுரு
2: பேதுரு அல்ல,
1: பேதுரு அல்ல. அந்த மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அந்த கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. பேதுரு அதிர்ந்து போன, இது இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு இதுவரைக்கும்
2: தெரியாமலே
1: போச்சு. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வர்றதே எதுக்குன்னா, இப்படி ஒரு புத்தி உனக்கு இருக்குன்றத நமக்கு சொல்றதுக்காக.
2: ஆமென்.
1: ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்க, நீ உன்னைய
2: காண்பித்து கொண்டிருக்க
1: நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ இல்லைங்கிறத உனக்கு சொல்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு,
2: வந்திருக்குன்னு.
1: நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த சூழ்நிலை நாம யாருங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருது. ஒரு விஷயம், ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல குணம் நற்குணம் இல்லையேன்னு சொல்லி நினைச்சு நாம யாரும் கவலைப்படவே கூடாது. இனிப்பா இருக்குல்ல இந்த செய்தி உங்களுக்கு. நமக்கு ஒரு நற்குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு நாம யாரும் கவலையே படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எந்த மனுஷன்கிட்டையும் நல்ல குணம்
2: இல்லை.
1: எந்த மனுஷன்கிட்டையும்
2: நல்ல குணம் இல்லவே இல்லை.
1: ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் சில வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து எழுதுறாரு பாருங்க. 10 வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ காரியங்களை எடுத்து ரோமர் 3வது அதிகாரத்தில் 10
2: அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை,
1: ஒருவனாகிலும் இல்லை,
2: உணர்வுள்ளவன் இல்லை,
1: இல்லை,
2: தேவனை தேடுகிறவன் இல்லை,
1: இல்லை,
2: எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
1: ஒருவனாகிலும்
2: இல்லை,
1: அவர்கள் தொண்டை
2: திறக்கப்பட்ட பிரேத குழி,
1: தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்,
2: அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது,
1: அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது,
2: அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே.
1: அப்ப மனுஷன் யாருக்குள்ளையும் ஏன் இந்த காரியம் இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு இருக்குன்னா, அவனுக்கு தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால. ஏன் இத்தனை இல்லை, அவனுக்கு தெய்வ பயம்
2: இல்லை
1: இல்லை என்பதால் இத்தனை இல்லை. அப்ப தெய்வ பயம் இருந்திருந்தா
2: இந்த இல்லை இல்லை
1: என் வாழ்க்கையில இல்லை,
2: இந்த இல்லை இல்லை
1: இந்த இல்லை என் வாழ்க்கையில்
2: இல்லை
1: இல்லை. அப்ப இந்த எல்லா காரியமும், இந்த இதுல இருக்கிற நல்ல காரியம் ஏன் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள தெய்வ பயம்
2: இல்லை
1: இல்லை.
2: 6 இல்லைன்னு போட்டிருக்கு.
1: இந்த ஆறு இல்லைக்கு எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, தெய்வ பயம் இல்லைன்னா இந்த எல்லா இல்லையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்.
2: எஸ்,
1: இப்போ இந்த எல்லா இல்லையும் அடிச்சு ஒழிச்சு கட்டணும்னா நமக்கு என்ன பயம் வரணும்?
2: தெய்வ பயம்.
1: தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, அதில் நம்ம நிலை கொண்டு இருக்கிற பொழுதுதான் இதை நாம் ஒழிச்சு கட்ட முடியும்.
2: ஆமே.
1: இப்போ நற்குணம் என்பது நாம் தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் அது. ஆவியின் கனிங்கிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென்.
2: ஆமென்.
1: அப்படி ஒரே ஆவியா இருக்கிறப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே ஆவியின் கனி.
2: எஸ்.
1: அப்ப நற்குணம் என்பது நாம அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகி அவரோடு இசைந்திருக்கிற அந்த நிலைமையில நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு தெய்வீக கிரியைகள். ஆமென்.
2: ஆமென்.
1: எந்த அளவு நாம் அவரோட இந்த நாளில் இசைந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். அப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் வருது. அப்போ உலகத்துல எல்லாம் சில மனுஷங்கள்கிட்ட பார்க்குறோம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக தானே என்ன செய்கிறான்
2: இருக்கிறாங்க
1: இருக்கிறாங்க அப்படின்னு. இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. தங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ்கிற நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன்படி?
2: மனசாட்சியின்படி.
1: இந்த மனசாட்சியின்படி வாழ்கிற நல்லவனுடைய நிலைமை என்னன்னா, அவன் நல்லவனுக்கு தான் நல்லவன். ஓகே. அப்போ கெட்டவனுக்கு?
2: கெட்டவன்.
1: கெட்டவன். ரோமரில் பவுல் அருமை எழுதிட்டார், 2:15 ரோமர் 2 நேர திருப்புங்க.
2: அவர்களுடைய மனசாட்சியும்
1: 14 வாசிப்போம்.
2: அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள்.
1: தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் சொல்கிறது மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்னது? சன்மார்க்கன் அப்படி சொல்லலாம். ஓகே. மேலே 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னா ரிலிஜியனிஸ்ட், அவங்க மதவாதிகள். மேலே மதவாதிகளை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு 14 இந்த மாரலிஸ்ட் இவன்லாம் யார்? சன்மார்க்கன். இவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் தன்னுடைய ஸ்வாவத்தின்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது? 15
2: அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதினாலும்,
1: குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும்,
2: நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்.
1: ஸோ மாரலிஸ்ட்லாம் யாரு? சன்மார்க்கன்லாம் யாரு? தன்னுடைய மனசாட்சியின்படி.
2: எஸ்.
1: அவன் மனசில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவன் தனக்கு தெரிஞ்ச அளவு அவன் மனசு அவனை குறித்து அவனிடத்தில் கொடுக்குற சாட்சிக்கு ஏற்றபடி அவன் ஒழுக்கமாக வாழ்கிறான்.
2: எஸ்.
1: ஓகே. இது ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வர்றப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொஞ்சம் ஹையாக மாறுது அப்படின்னா, இங்கே நம்முடைய மனசு கொடுக்கிற சாட்சியின்படி மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று உண்டு. ஆமென்.
2: ஆமென்.
1: முன்னாடி நம்மெல்லாம் ஒழுக்க சீலர்களாக நம்மளால் முடிஞ்ச அளவு வாழ்ந்தோம் பாருங்க. அப்போல்லாம் நமக்குள்ளே காணப்பட்டது என்னது? மனச்சாட்சி. நம்முடைய வழக்க சொல்லல எப்படி இருக்குன்னா, இங்கே பாரு, என் மனசை தொட்டு சொல்கிறேன், என் மனச்சாட்சி படி நான் நடந்துக்கிட்டேன், என் மனச்சாட்சிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு செயலை என்ன செய்யலை?
2: செய்யலை.
1: செய்யலை. அப்போ எதுக்கு எடுத்தாலும் நாம் எந்த சாட்சியை கூப்பிடுவோம்?
2: மனசாட்சி.
1: மனசாட்சி. மனசாட்சி. என் மனசாட்சியின்படி என் மனசரிய. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மனசாட்சியோட இன்னொரு சாட்சி வந்து இணைஞ்சிருச்சு. அது என்னது? அந்த மனசுல முன்னாடி மனச்சாட்சி இருந்துச்சு, இப்போ அந்த மனச்சாட்சியோட சேர்ந்து தேவனும் சாட்சி கொடுக்கிற.
2: ஆமென்.
1: இப்ப மனசுக்குள்ள ரெண்டு சாட்சி வந்துருச்சு, ஒரு சாட்சி என்னுடையது, இன்னொரு சாட்சி
2: தேவனுடையது. ஹல்லேலூயா.
1: ரோமர் 8:16 பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட
2: சாட்சி கொடுக்கிறார்.
1: சாட்சி கொடுக்கிறார்.
2: ஹல்லேலூயா.
1: நம்மளோட சேர்ந்து இன்னொரு
2: சாட்சி.
1: என் மனசாட்சி மட்டும் இல்லப்பா, தேவனும் அதை குறிச்சு என்ன செய்யறாரு,
2: சாட்சி கொடுக்கிறாருப்பா.
1: பவுல் கூட தன்னுடைய நிருபங்கள்ல மறுபடியும் அதை வலியுறுத்துவார், தேவனே சாட்சி, நான் ஆராய்ந்து வருகிறேன்,
2: தேவனே சாட்சி,
1: தேவனே சாட்சி. முன்னாடி நமக்கு வெறுமன மனசாட்சி, நமக்கு தெரிஞ்ச அளவு உண்மையா இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருந்தோம். ஓகே, இந்த மனசாட்சியின்படி வாழ்றவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருப்பான், அதுக்கு மேல ஒழுக்கமா இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறப்பதான் அந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட்,
2: ஆமென்,
1: தேவனுடைய தரம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நெறிமுறைகள், இது எல்லாமே என்னுடைய மனசுல அந்த சத்தம் கேக்குது. ஆமென். என் மனசாட்சியில இன்னொரு சாட்சி, அது தேவன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியானவர் கொடுக்கிற
2: சாட்சி.
1: இந்த சாட்சி வர்றப்பதான் துன்பப்படுத்திட்டானா அவனுக்காக ஜெபம் பண்ணு போ.
2: எஸ்.
1: ஒன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டானா மறுகணத்தையும் திருப்பி காட்டு போ. ஒரு மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்றானா
2: 2 மைல் தூரம் அவனோடு நடந்து போ.
1: தூஷிக்கிறானா
2: ஆசீர்வதி,
1: ஆசீர்வதி. உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா நீ விசேஷமா செய்யறது என்னப்பா?
2: ஆயக்காரனும் அப்படித்தானப்பா செய்யறாங்க.
1: இதெல்லாம் என்ன, யாரோட சாட்சி இது? என் மனசாட்சி இல்லை, என் மனசாட்சிக்கு இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்க என் மனசுக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசுல கேட்கிற இந்த சாட்சி தேவன் கொடுக்கிற
2: சாட்சி.
1: எனக்கு என்டூரிங் வேர்ட் கமெண்ட்ரி நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அருமையா ஒரு வேர்ட் நான் வாசிச்சேன். We wouldn't know what a pure life was without God telling us. ஆண்டவர் நமக்கு சொல்லலைன்னா சுத்தமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கே என்ன செய்யாது,
2: தெரிஞ்சிருக்காது.
1: Certainly some aspects of a pure life are revealed in human conscience and known widely among humanity. உண்மையிலேயே மனுஷனுடைய மனச்சாட்சியில சில சுத்தமான வாழ்க்கையினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது, அது பரவலாக நம்முடைய மனுக்குலத்தில் காணப்படுது. மனச்சாட்சியில வெளிப்படுத்தப்படுகிற அந்த சுத்தமான காரியங்களினுடைய அடிப்படையில் சுத்தமாக வாழ்கிற அந்த அனுபவம் மனுக்குலத்தில் பரவலாக என்ன செய்யுது, காணப்படுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யட் ஆனாலும் there are other aspects of the pure life that will learn only from the word of God. இவ்வளவு காரியம் அனுகுலத்தில் மனச்சாட்சியின்படி வாழ்கிற சுத்தமான அனுபவங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த சுத்தமான வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற பொழுது மாத்திரமே நம்மளால் அறிய முடியும்.
2: எஸ்.
1: வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற, வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி
2: வேற,
1: வேற. நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல சொல்ல போனா இது வேற
2: லெவல்,
1: லெவல். ஒரு மனுஷனுடைய மனசுல தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை அவன் மனசு கேட்கிற பொழுது அவன் வேற லெவலுக்கு போயிடுறான். இந்த இறை வார்த்தை நிமித்தம் குத்தப்பட்ட இருதயத்தில் கடுகளவுக்கு கூட உலக காரியங்களோட சமரசமே இல்லை.
2: ஆமென்.
1: கன்விக்ஷன் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம லைஃப்பில் நிறைய காம்ப்ரமைஸ். ஹோலி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன்.

0: nation. The Lord, our God, is a gentle God. He doesn't want to condemn us, but he wants to convict us.
1: Hallelujah. Hallelujah.
0: Holy Ghost வர்றாருனாலே அங்க என்ன இருக்கும்? Condemnation இருக்காது, conviction இருக்கும்.
1: Hallelujah.
0: So அந்த conviction எதுல வருதோ? Conviction means நமக்குள்ள எது சரி எது தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு நிலைமை. வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு அனுபவம். குற்றப்படுத்தல, குத்துகிற அனுபவம். வசனம் என்ன? குற்றப்படுத்தல. டேய் நீ பாவி, நீ நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லலை. என்ன பார்த்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிற பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம்.
1: ஆமென்.
0: பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முதலாவது பாவத்தை
1: கண்டித்து
0: உணர்த்துவார். நீதியை குறித்து, இனி வருகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: குற்றப்படுத்துவார் இல்லை, கண்டிச்சு
1: உணர்த்துவார்.
0: கண்டிச்சு உணர்த்துறதுனா கண்டிப்பு, எது தவறுங்கிறத கண்டிக்கிறாரு, உணர்த்துதல் எது சரிங்கிறத சொல்றார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ கன்விக்ஷன் இந்த மாதிரி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகிற பொழுது எது எது நான் செய்கிற தவறு என்பதை எனக்கு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு நான் செய்ய வேண்டியது எந்த எந்த சரியான காரியங்கிற உணர்வை எனக்கு அவர் அருளி செய்கிற பொழுது அது என்னவா மாறிடுது? கன்விக்ஷன் ஆயிடுது. என் இருதயத்தில் வசனத்தினால நான் என்ன செய்யப்பட்டுட்டேன்? குத்தப்பட்டுட்டேன்.
1: எஸ்.
0: இப்படி குத்தப்பட்டுகிற இந்த அனுபவத்தில் தான் உலகத்தோட எனக்கு எந்த சமரசமாக போக முடியல.
1: எஸ்.
0: கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிறத, பொல்யூட் ஆகிறத, கரப்ட் ஆகிறத, தீட்டுப்படுறத, கலப்பாகிறத, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோடு நான் சம்பந்தம் கலவுறத, ஐக்கியமாக இருக்கிறத, சமரசமாக போகிறத நான் சுத்தமாக விரும்பவும் போயிடுறேன். இப்போ மனுஷனுக்கு உலகத்தோடு ஏன் சமரசமாக போகிறான் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய கன்விக்ஷன் உள்ள என்னென்ன இல்லை. அந்த கன்விக்ஷனை குறித்து எபிரேயர் 4:12 அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உள்ளே வர்றப்ப உண்டாகிற கன்விக்ஷன் எப்படிப்பட்டது?
1: தேவனுடைய வார்த்தையானது
0: ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
1: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
0: ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
1: ஊறுவ குத்துகிறதாயும்
0: இருதயத்தின் நினைவுகளையும்
1: யோசனைகளையும் வரை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
0: ஆமே.
1: ஆமே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஷார்பர் தென் எனி டூ எட்ஜ்ட் ஸ்வோர்ட். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட
1: கருக்கானது.
0: கருக்கானது.
1: ஹல்லேலூயா.
0: ஆவி என்ன சிந்திக்குது? ஆத்மா என்ன சிந்திக்குது? மாம்சத்தினுடைய எண்ணங்கள் என்ன? இது எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு காட்டிடும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துகிற பொழுது எங்கே ஓடி ஒளிய நம்மளால முடியாது. வார்த்தை மனசை குத்துறப்ப
1: எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது.
0: எல்லாத்தையும் அது வெட்ட வெளிச்சமாக்கிடும்,
1: பட்டவர்த்தனமாக்கிவிடும்.
0: இந்த சிலோன் நேவி எங்க தங்கச்சி மோட ராமேஸ்வரம் மீனவர்களை கடலில் நைட்டில் பிடிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் போட்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க. எப்படி பிடிக்கிறான்?
1: ஃபோக்கஸ் போட்டு
0: கரெக்டாக அந்த நேவல் ஷிப்லேருந்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைட் பீம் வரக்கூடிய ஃபோக்கஸை திருப்பி கரெக்டாக ஒரு போட்டில் அப்படி ஃபோக்கஸ் போட்டான் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ள அந்த போட்டு மட்டும் வெட்ட வெளிச்சமாக சீக்கிரம் எங்கேயும் தப்பிச்சாலும் அந்த அந்த அந்த ஃபோக்கஸ் அப்படி விரட்டி விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, ஃபோக்கஸ் போட்டாண்டா அப்படின்னு, ஃபோக்கஸ் போட்டு பிடிச்சிட்டாண்டா அப்படின்ற அந்த மாதிரி ஆண்டவர் வசனத்தை வச்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் நம்மளை ஊடுருவுகிற பொழுது ஒரு ஒளி வெள்ளம் நமக்குள்ள பிரகாசி.
1: ஆமென்.
0: அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மளை மறைத்து கொள்ளவோ ஓடி ஒளியவோ நம்மளால முடியாது. இந்த அனுபவம், இந்த இந்த கன்விக்ஷன், இந்த இந்த உணர்த்தப்படுகிற இந்த அனுபவம் இருக்கிறப்ப தான் உலகத்தோட என்னால் சமரசமாக போக முடிகிறது இல்லை.

0: இந்த அனுபவத்துல என்னோட லெவலே வேற
1: லெவல் ஆயிடுது.
0: என்னோட ஸ்டாண்டர்ட் காட் ஸ்டாண்டர்ட். இந்த அனுபவத்துல தான் நான் அவரோட ஒன்றாகிறேன். ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: இந்த ஒன்றாகிற நிலையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப தெய்வீகமானது. சமரசத்தை காலி பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? வசனம் டெய்லி நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? கிரியை செய்கிற அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம் அவரோட ஒன்னா கலந்து அவரோடு இசைந்திருந்து அவரோடு ஒரே ஆவியாக நம்முடைய லைஃப் ஸ்டைல நாம் அலைன் பண்றப்போ ஒவ்வொரு நாளும் மறுபடியும் அதை அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரியம் கொடூரமாக நம்ம மேலே சீர்னாலும் சரி நமக்கு அதை குறித்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ பயமோ இருக்க போகிறது
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. அவர் இல்லைனா தான் அச்சம், அவரோட இருந்தா உச்சம்.
1: ஆமென்.
0: ஆதாமும் ஏவாளும் ரெண்டாவது அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? உச்சத்தில்
1: உச்சத்தில்.
0: ஏன்னா அவரோட இருந்ததுனால அவங்க அனுபவிச்ச உச்சம். ஆனா மூணாவது அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த ஆளுக்குள்ள இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ
1: அச்சம் வந்து
0: ஒரே அச்சம். ஏயா இவ்வளவு
1: அச்சம்
0: அச்சம் அப்படின்னா ஐயா இப்ப ஆண்டவரோட இல்ல, சந்நிதியில இல்ல. முன்னாடி அவரோடு ஒரே ஆவியா இருந்தவர் இப்ப பாவி ஆயிட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோட இசைந்திருந்து ஒரே ஆவி. மூணாவது அதிகாரத்தில் இப்போ பாவி. ஒரே ஆவியா இருந்தா உச்சம், அவரை விட்டு விலகி பாவம் பண்ணா அச்சம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், 3:1 ஆதியாகமம் 3:1. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்
1: என்றார்.
0: அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
0: சொல்லுங்க, பயந்து
1: பயந்து
0: பயந்து
1: பயந்து
0: அச்சம். I was afraid. I was afraid. அப்ப அவரோட இசைந்திருந்தாதான், இசைந்திருக்கிறவன் உச்சத்தில் இருக்கிறான். எதுல இருக்கிறான்? உச்சத்தில்.
1: உச்சத்தில்
0: அவரோட இசைந்து இருக்காம அவர் விட்டு விலகினவன், சன்னதிக்கு விலகினவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அச்சத்தில் இருக்கிறான். இப்ப புதிய ஏற்பாட்டில் பாவியா இருந்த நம்ம எல்லாரையும் இப்ப ஒரே ஆவி ஆக்கிட்டாரா? இப்ப பழைய எப்படி நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவோடு கூட உச்சத்தில் இருக்கிற ஸ்லாக்கியம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஸ்லாக்கியம் அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அருளப்பட்டிருக்கிற உரிமை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? உச்சம் தொடுற ஸ்லாக்கியம். இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: இதுக்கு மேல ஒரு உயர்வு
1: இல்ல
0: இல்லங்கிற நிலை எதுவோ அந்த நிலையில தான் இப்ப உங்களை என்னைய வச்சிருக்கிறார். அப்ப உச்சத்தில் இருக்கிறவன் அச்சப்படலாமா?
1: படவே கூடாது.
0: ஆனா எனக்கு ஒரே அச்சமா இருக்க, பயமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்கு?
1: பயமா இருக்கு பாஸ்டர்.
0: என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசுக்கு ஒரே கலக்கமா என்ன
1: எஸ்,
0: ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் மனசு சொல்றது. இது என்ன சொல்றது?
1: மனசு சொல்றது.
0: ஆனா இப்போ நம்ம மனசுல அவரு இருக்கிறாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இது நம்ம சூழ்நிலையை குறித்து நம்ம மனசு நமக்கு கொடுக்குற சாட்சி. இப்போ கொஞ்சம் காமா அவரோட உறவாடனா அவரு நம்ம மனசுல ஒரு சாட்சி கொடுப்பாரு.

0: சொல்லிக்கங்க. உச்சத்தில் இருக்கிற நீ,
1: உச்சத்தில் இருக்கிற நீ
0: அச்சப்படலாமா?
1: அச்சப்படலாமா?
0: அச்சம் என்பது மடமையடா,
1: அஞ்சாமை விசுவாசி உடமையடா.
0: சிரிங்க, நல்ல சிரிங்க. சோ ஏன் அச்சம்னா, ஐயா உச்சத்தில் இல்லை.
1: எஸ்,
0: உச்சத்தில் இருந்திருந்தா இந்த அச்சம் வர்றதுக்கு
1: வாய்ப்பே இல்லை.
0: சிங்கம் பயப்படுமா?
1: படாது. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியசாலி.
0: ஹல்லேலூயா. இந்த பாட்டு கூட இருக்குல்ல அப்பா பாடினது.

0: சிங்கம் போல தைரியசாலி.
1: சிங்கம் போல தைரியசாலிங்கிற அனுபவம் எதனால வந்துச்சு?
0: நீதிமான்,
1: கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட
0: நீதிமான்,
1: நீதிமான், அவருக்குள்ள இருக்கிற நீதிமான், நீதிமான். உச்சத்தில் இருக்கிறவன் எதை குறிச்சு அச்சப்பட வேண்டிய அவசியமே
0: இல்லை.
1: உச்சத்தில் இருக்கிறனே என்ன, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நாமும் அவர்களோட இசைந்திருந்து ஒன்றாய் கலந்திருக்கிற ஒரு அனுபவம்.
0: ஆமென்.
1: அந்த உச்சந்தொடுகிற வாழ்க்கைங்கிறது அவரோட இசைந்திருந்து அவரோடு ஒன்றாய் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்,
1: நமக்குள் இருக்கிற நம்மை காண முடியாத அளவுக்கு அவரோடு ஒன்றாகி அவருக்குள்ள காணாம போயிடுற அனுபவம் அது.
0: ஹல்லேலூயா.
1: நம்முடைய சுய எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நமக்குள்ள எங்க தேடி பார்த்தாலும் அவர் தான் தெரிவார். நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலை அது. நமக்குள்ள நம்மளை காண முடியாம அவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஸ்லாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு.
0: ஆமென்.
1: இந்த உச்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு உறவாடி உறவாடி தொடணும். இந்த உச்சத்துல அவரோடு உறவாடி உறவாடி நிலைச்சிருக்கணுங்கிறதான் உங்களையும் என்னையும் குறிச்சு அவருடைய திருவிழா சித்தம். அப்பதான் இந்த பாட்டை நான் பாட முடியும். என்ன பாட்டு?

0: பெரியசாலி
1: அடுத்தடி தெரியுமா?
0: அப்பாவுடைய 41 42 தெரியல.
1: வரப்போற பாட்டை நாங்க பாடிட்டு இருக்கோம். அவரோடு ஒன்றா இருக்கிற, இசைந்திருந்து ஒன்றாகிற அனுபவத்துல தான் இந்த தைரியமே நமக்கு வருது. இது என்னோட தைரியம் இல்ல,
0: அவரோட
1: தைரியம். என்ன மூடி இருக்கிறது என்னுடைய பலம் அல்ல, என் மேல நிழலிட்டு இருக்கிறது அவருடைய
0: பலம்.
1: பலம் இப்ப இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை சவால் தான். அவருக்குள்ள இருக்கிறவனை பிசாசு விடுவானா, வாழ விடுவானா? சோ அவருக்குள்ள இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே சவால்.
0: ஆமென்.
1: வாழ்க்கை என்னது?
0: சவால்.
1: அதுல இன்னும் தீவிரமா அவரோட எசைஞ்சிருந்து அவரோட ஒன்றா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஓவர் சவால். 7 மடங்கு சூடு அவனுக்கு தான். சிங்கிக்கப்பி அனுபவம்
0: அவனுக்கு
1: தான். போத்திபார் வீட்டு அனுபவம்
0: அவனுக்கு தான்.
1: அவனுக்கு தான். ஆனா ஆண்ட சொல்றார், இந்த நாள் எந்த சேலஞ்ச கண்டு நீ என்ன செய்யாத,
0: பயப்படாத.
1: சவால் வந்துருச்சுன்னா ஓடி வந்து எனக்குள்ள, நீ எனக்குள்ள ஒன்றா இருக்கிறவன்.
0: எனக்குள்ள
1: எப்படி இருக்கிறவன்? இருந்து ஒன்றா இருக்கிறவன். சோ ஒன்றா இருந்து ஒரு சவாலை சந்திக்கிற பொழுது அந்த சேலஞ்ச் வந்து மகத்தான ஒரு சேஞ்சா மாறிடும்.
0: ஆமென்.
1: இட் வுட் பிகம் எ மைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
0: ஹல்லேலூயா.
1: அது மகிமையான மறுரூபத்தில் போய், மகிமையான மாற்றத்தில் போய் முடிஞ்சிடும்.
0: ஹல்லேலூயா.
1: அதனாலதான் எந்த சேலஞ்சா இருந்தாலும் சரி தனியா சந்திக்க கூடாது, அவரோட இசைந்திருந்து. இருளின் கிரியைகள் எல்லாமே அச்சத்தோட தொடர்புடையது, ஆனா ஒளியின் கிரியைகள் எல்லாமே உச்சத்தோட தொடர்புடையது.
0: ஆமென்.
1: நம்மெல்லாம் எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன்.
0: எஸ்.
1: முன்னாடி எப்பவுமே அச்சத்துல இருந்தவன், இப்ப எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன்.
0: எஸ்.
1: அப்பப்ப சில அச்சம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா டெம்பரவரி.
0: எஸ்.
1: பெர்மனன்ட் இல்ல,
0: டெம்பரரி.
1: டெம்பரவரி. இந்த இரு வர்றேன், என்ன அச்சப்படுத்துறிய, இந்த வர்றேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்தான்னா உச்சம்.
0: எஸ். சவால் சவால்.

0: ஆளுங்கட்சியில் இருந்துகிட்டே அச்சப்படலாமா?
1: படக்கூடாது.
0: ஆளுங்கட்சியில் இருக்கிறவனுக்கு அச்சம் அழகா?
1: அழகல்ல.
0: அப்ப நமக்கு அச்சம் போகணும்னா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நான் இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். என்ன கட்சியில் இருக்கிறேன்?
1: ஆளும் கட்சியில்.
0: நான் அவரோடு கூட இப்ப நான் உச்சத்தில் இருக்கிறேன். ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: பாதாளத்தில் இதுக்கு மேல அச்சம் இல்லை. அந்த பரலோகன்றப்ப அதுக்கு மேல உச்சம் இல்லை.
1: ஆமென்.
0: இப்ப நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமா பரலோகத்தில் இருக்கிறோமா? ஆக்சுவலா பாடி பூலோகத்தில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு?
1: அலோகத்தில்.
0: உன்னதங்கள் அவரோடு
1: அமர வைத்திருக்கிறார்.
0: We are seated with Christ in heavenly realms. அதான் ரெவலேஷன், அதான் என்ன குறிச்ச ட்ரூத். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருக்கிறேன். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார்னு எழுதியிருக்கிறார் பவுல்.
1: ஆமென்.
0: எபேசியர் 1:20-21 வாசிங்க.
1: எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
0: அவரை உன்னதங்களில்
1: தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து
0: எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
1: எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
0: இதுதான் அவர் இருக்கிற இடம்.
1: இடம்
0: உச்சத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு?
1: உச்சத்துல.
0: அச்சத்துல இல்ல, உச்சத்துல. இப்ப நாம எங்க இருக்கிறோமா? 2:7 7 வாங்க.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்
0: நம்மை அவரோடே கூட எழுப்பி
1: உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
0: இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா?
1: அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரோ அங்க
0: அவரோட. இதை எப்ப அனுபவிக்க முடியும்னா அவரோட உறவாடி இன்னைக்கு ஒன்னா இருந்தா.
1: ஆமென்.
0: அவரோட இசைந்து இருந்தா இந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இயல்புகள் எல்லாமே எனக்குள்ளேயும். இதை விட ஒரு பெரிய உயர்வு இருக்கா வாழ்க்கையில?
1: இல்லவே இல்லை.
0: குறித்த காலத்துல உயர்த்த போறாரு, அதுல எந்த மாற்ற கருத்தும்
1: இல்ல.
0: இல்ல, ஒருவேளை நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்துல, குறித்த காலத்துல நிச்சயமா உயர்வு கண்டிப்பா உண்டு. புலோகத்துல உயர்வா வைப்பாரு. ஆனா பரலோகத்துல ஆல்ரெடி நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அவரோடு கூட.
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு கீழே இல்ல,
1: அவரோடு கூட. ஹல்லேலூயா.
0: அப்ப இத பார்க்கலும் உயர்ந்த நிலை எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை எதுவோ அந்த நிலையை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றாகி, அவரோடு உறவாடி, அவருக்குள் ஒன்றாகிற அனுபவம். அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிற அனுபவம். இந்த ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையா அருளி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அவரோட உறவாடி உறவாடி உச்சந்தொட வேண்டிய வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே எப்படி இருக்கு சொல்லுங்க? எழுந்த உடனே எப்படி இருக்கு மனசுக்கு? எடுத்தோடனே உச்சந்தொடுற மாதிரியா எழும்புறோம் நம்ம?
1: இல்லை.
0: அந்த கொஞ்ச நேரம், 10-15 கடந்து அப்படி இந்த இது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்ல மூட்ல இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரி கலக்கத்தோட ஒரு விதமான சங்கடத்தோட மனச்சோர்வோட தானே படுக்கை விட்டு என்ன செய்யறோம்?
1: எழுந்து கொள்கிறோம்.
0: ஆனாலும் நாம இந்த கலக்கத்தோடு இருந்தாலும் அதோடு தேவ சமூகத்தில் உறவாடுகிற பொழுது கொஞ்ச நேரம் உறவாடி அவரோடு ஒன்னா இசைஞ்ச உடனே அந்த அச்சம் எல்லாம் என்னவா மாறிடுது? இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடுறான்.
1: எஸ்,
0: உச்சந்தொட்டுறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The March 1 and the Nadanchaya.
1: Nadanchina.
0: Yolo Dalla Nama. And Ure, Epidinik in the Master Totangadan Chili on the Nina. Armia Wakata, the Vartel and Amakatanda Aliche, the Konjanarthle.
1: Uchata Todavaita Vita.
0: Alkil Prechner Klaya.
1: Adum Varnal Prechnia Irka Daya.
0: Sunna Udana Patan Uller Cray.
1: And the
0: Valkil and the Prechne Kurcha Achamboy were.
1: Yes.
0: Nadia Maripuchla?
1: Yes.
0: Motlur Sip on the Childrene?
1: Yes.
0: Hallelujah.
1: Tudia, Tudicella, Katai on a Tulla Pandavan, son of Arthur, Tulla Pandi tray.
0: Ulan Tuldramaru, Rapu, the same in Sunna Udana, Ulan Tulucha, Tulalaya,
1: Uliche,
0: Achatoda Vandapa, Namuroda Pesna, the Cat on a Villa Borapa.
1: Yes.
0: Uchatulukra and Adela and Randanane. Hallelujah.
1: Hallelujah.
0: A burning air. நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி உறவாடி கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருந்தோம். அந்த ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உச்சத்துல உச்சம் தொடக்கூடிய அனுபவம் இருந்தும் அச்சத்தோட வாழலாமா? அச்சம் யாருக்கு தான் இல்ல? அச்சம் எப்பவுமே டெம்பரரியா இருக்கணும். ஆமென்.
1: ஆமென்.
0: சில நேரங்கள் ஒரு கலக்கம் வரும், சோறு வரும், சங்கடம் வரும். இயல்பு உலகத்தில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரிப்பட்ட மனச்சோறுகள் வர்றதை நம்மளால தவிர்க்க முடியல. ஆனா அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு இது என் மன பிரம்ம, இது நானா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை நானா யூகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நான் அவரை உறவாட போறேன், அவரோட தனிச்சிருக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு அவரோட வந்து கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்த உடனே ரூமுக்குள்ள போறப்ப ஜெபாரைக்குள்ள போறப்ப அச்சத்தோட போனேன், வெளியில வர்றப்ப அப்படி உச்சத்துல வர்றேன்.
1: எஸ்,
0: உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட சமாதானம், உச்சக்கட்ட தைரியம். எதை தொட்டாலும் உச்சம் தான்.
1: ஆமென்.
0: தைரியமா உச்சம், சந்தோஷமா
1: உச்சம்,
0: சமாதானமா
1: உச்சம்,
0: அறகுறங்கிறதுக்கு இடமே இல்லை.
1: Yes.
0: என்ன தொட்டையில எல்லாமே உச்சம் தாண்டான்ற ஆண்டவர்.
1: Yes. Hallelujah.
0: அவரை தொடரவனுக்கு எல்லாத்துலயும் உச்சம் தான்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சோ எதிரியை குறித்து அச்சத்துல வாழ்ந்தது ஒரு காலம், வேற வழியில நிர்பந்தத்துல இருந்தோம். ஆனா இப்ப எதிரியை குறித்து அச்சத்துல வாழ வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லை.
0: இல்ல.
1: Hallelujah.
0: ஏன்னா இப்ப அவரோட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உச்சத்துல இருக்கிறோம்.
1: உச்சத்துல.
0: இது நம்முடைய காலம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்.
1: ஆமென்.
0: இதிலே
1: களிகூர்ந்து மகிழக்கடவும். ஹல்லேலூயா.
0: இது அவர் தந்த நாள்.
1: எஸ்,
0: அவர் தந்த நாள். அதனால நான் அவரோடு இருக்க போறேன்.
1: ஆமென்.
0: அவர் தந்த நாள்ல
1: அவரோடு இருக்க போகிறேன்.
0: மனுஷன் என்ன பண்றான்? அவர் தந்த அவரோட இருக்கிறது இல்ல, அவர் தந்த நாள் இருக்கு, ஆனா அவன் அவரோட இருக்கிறது
1: இல்ல.
0: அதனால அந்த நாள் நல்லாவே இல்ல. நல்ல நாள் பெரிய நாள்னா ஒண்ணும் கிடையாது. அவரோட இருந்தா எல்லா நாளும் நல்ல
1: நாள்.
0: ஆமென். சொல்ல.
1: அது செவ்வாவோ, சனியோ, யமகண்டமோ, ராவுகாலமோ, எதுவோ.
0: சோ இந்த நாளை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவன் வர்றான்னு பாத்துறேன் நான். அச்சம் அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா இந்த நாள் நீங்க தந்த நாள். இந்த நாள்ல உங்களோட உறவாடி உச்சத்துல இருக்க போறேன்.
1: ஆமென்.
0: உச்சம்னா மருவமலையினுடைய அனுபவம்.
1: எஸ்,
0: மகிமையின் மண்டலம் அது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல சஞ்சரிக்கிற உன்னதமான அனுபவம் அது. அவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் அது. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைச்சிருக்கிற அந்த உயரிய நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அது. இந்த லைஃப் ஸ்டைல இருக்கிறவனுக்கு இந்த நாளை குறிச்ச பயம்
1: இல்லை.
0: இல்ல இல்ல.
1: எஸ்.
0: அதனால இந்த பாட்டை பாடுமா? பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன்.

0: உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவா, ரொம்ப சிம்பிளான ரகசியம். பிசாசு நம்மளை விட்டு தூரமா இருக்கணும்னா நாம எப்பவும் அவருக்கு சமீபமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி இருக்கணும்?
1: சமீபமா.
0: நீ போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா போடானாலும் போறதுக்கு அவன் என்ன ஏமாலியா போப்பா அப்படின்ட்டுவான்.
1: எஸ்.
0: அப்ப நாம போடா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்?
1: போக மாட்டான்.
0: அவனை போடான்னு சொல்றதுக்கு பதில பேசாம அவரோட போய் கிட்ட போய் அவரோட ஒட்டிக்கிட்டு அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகி நெருக்கமா சமீபமா இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான்
1: ஆகணும். எஸ்.
0: என்ன மெயின்டைன் பண்ணி ஆகணும்?
1: டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
0: ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வெளிச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு அகன்ற இருள் இனி நம்மளை அணுக முடியாது. அகன்ற இருள் இனி நம்மை அணுக
1: முடியாது.
0: முடியாது. நாம இந்த ஒளியில நிலை கொண்டிருக்கிறப்ப நிகழுகிற ரெண்டு நன்மை, நம்பர் ஒன், ஒளி வந்தவுடன் இருள் அகலுகிறது. சொல்லுங்க, அகலுகிறது.
1: அகலுகிறது.
0: இது முதல் அற்புதம். நம்பர் டூ, ஒளியில நாம நிலை கொண்டிருக்கிற பொழுது மறுபடியும் இருளால நம்மளை அணுக முடியாது. ஒளி வந்தா இருள் அகலுகிறது. இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: ஒளி வந்தால், நல்லா கவனிக்கணும், ஒளி வந்தால் இருள்
1: அகலுகிறது.
0: வந்த ஒளியில் நிலை கொண்டிருந்தால் அகன்ற இருள் இனி மறுபடியும் என்னை அணுக முடியாது.
1: ஆமென்.
0: பிரச்சனை என்ன? ஒளி வருது, ஆனா நம்மால் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறது இல்லை.
1: எஸ்.
0: ஆண்டவர் யோவான் 15 திரும்ப திரும்ப சொல்ற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால், இல்ல நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். அப்ப இருக்கிறது இல்லை, நினைச்சிருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டி இருக்கு. சண்டே கிறிஸ்டியன் இருந்தா பார்த்தது டெய்லி கிறிஸ்டியன், டே டு டே கிறிஸ்டியன், அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு நீ அப்டேட் பண்ணலன்னா நீ யாராயிருவ?
1: அவுடேட்.
0: மாற்றுக்கிறதுக்கு இடமே
1: இல்லை.
0: இல்ல, அப்ப இன்னைக்கு காலையில் இப்ப என்ன வந்துருச்சு நமக்கு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தவன இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: அகலுகிறது. அகன்றுச்சா?
1: அகன்றுச்சு.
0: அச்சம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: இப்ப ஆண்டு சொல்றாரு, இந்த உன்னத அனுபவத்துல இந்த நாள் முழுவதும் நீ நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற இருள் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை.
1: ஆமென்.
0: இந்த இந்த இந்த இந்த அனுபவத்துல தான் இந்த பாட்டு

0: காத்து கருப்பு எதுவும் அண்டாது,
1: ஓடியே போயிடும்.
0: காத்து கருப்பு
1: அண்டவே அண்டாது,
0: எதுவும் அண்டாது, எதுவும் அண்டாது. ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன, நான் இப்ப யாரோட இருக்கிறேன்?
1: அவரோடு.
0: எல்லாம் சௌக்கியமே.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு, அதுவும் அவரோட உட்கார்ந்துகிட்டு, இந்த நாளை குறிச்சு நீ அச்சப்படலாமா?
1: படப்படாது.
0: வெளிச்சம் வந்துருச்சு பாரு.
1: எஸ்
0: காலையில வெளிச்சம் வந்தோன்ன அச்சம் என்ன செஞ்சிருச்சு?
1: அகன்று
0: விட்டது. இந்த வெளிச்சத்துல இந்த நாள் முழுவதும் நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற அச்சம் இனி மறுபடியும் உன்னையே அணுகுவதில்லை.

0: இந்த நாள்ல, இந்த நாள் எனக்கு எவ்வளவு பெரிய சவாலை வச்சிருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு ரெடி.
1: எஸ்,
0: எனக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியல இன்னைக்கு. இப்படியா பிரசங்கம் பண்ற? ஆனாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லடா, சந்திக்காத சவால சந்திக்கலாம். சங்கீதம் 18:29 வாசிக்கிறோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்
1: பாய்வேன்,
0: உம்மாலே என் தேவனாலே ஒரு
1: மதிலை தாண்டுவேன்.
0: என்னால முடியாது, என் தேவனால.
1: எஸ்,
0: உம்மாலே நான்.
1: எஸ்,
0: என் தேவனாலே நான்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: சேனைக்குள்ள சேனையை கண்டு பயப்படுறதா மனுஷனுடைய இயல்பு. ஆனா சேனைக்குள்ள ஒருத்தன் பாயிரான்னா அவன் அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அவனுக்கு அச்சம் இல்ல.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, சேனையை கண்டு பயந்து இல்ல,
1: சேனையை கண்டு பயந்த அல்ல,
0: சேனைக்குள் பாய்ந்து,
1: சேனைக்குள்ளே பாய்ந்து.
0: பயந்தவன பாய வைக்கிற உச்சம் கர்த்தரோட இருந்தா மட்டும்தான் சாத்தியம்.
1: ஆமென்,
0: எதிராக பயந்து இல்ல, எல்லாரும் பயந்து, ஆனா தாவீது மட்டும் பாய்ந்து. எல்லாருக்குள்ள காணப்பட்டது கோலியாத்தை குறிச்ச அச்சம், ஆனா தாவீதுக்குள்ள காணப்பட்டது தேவனுக்குள்ளான உச்சம். தேவனோடு இருந்தா சிங்கத்தையே கிழிச்சு போட்டவன், கரடியோட யுத்தம் பண்ணவன். அவரோட இருக்கிறப்ப ஒரு மனுஷன் அனுபவிக்கிற உச்சம் என்னங்கிறத ஏற்கனவே ருசிச்சுட்டு வந்தவன்டா. சும்மா பயமுறுத்துறேன் நீ,
1: ஹல்லேலூயா.
0: ஏற்கனவே ஆண்டவரோட உறவாடி அந்த உச்சம் எப்படி இருக்குன்னு ருசிச்சிருக்கிறீங்களா?
1: எஸ்,
0: எல்லாரும் ருசிச்சிருக்கிறோம்ல,
1: ருசிச்சிருக்கிறோம்.
0: ஆண்டு சொல்ல ருசி காட்டியிருக்கிறேன்லடா. அப்படியான அந்த கோலியத்தை குறிச்சு என்ன செய்ற நீ?
1: பயப்படுற,
0: பயப்படுற. இது உனக்கு அழகா?
1: ஹல்லேலூயா.
0: அதனால இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா இருக்க போறோம். என்ன கெத்து? ஆளுங்கட்சி.
1: எஸ்,
0: உன்னதங்கள்ல அவரோட உச்சத்துல இருக்கிறவன். அதனால அச்சமே
1: அகலு,
0: அகலு,
1: அச்சமே அணுகாதே.
0: அடுத்து நான் இந்த உச்சத்துல நிலை கொண்டிருக்கிற பட்சத்துல என்னை அணுக உன்னால்
1: முடியாது,
0: முடியாது.

தகப்பனே, இந்த கால நேரத்தில் உமக்குள்ள உச்சந்தோட எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எல்லா அச்சமும் இந்த வெளிச்சத்தை இருக்கிற எங்களை விட்டு இப்பொழுது அகன்றதுக்காக நன்றி. இந்த ஒளியில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு உறவாடி உறவாடி நிலை கொண்டிருக்க போகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்ற அந்த அச்சம் இனி மறுபடியும் எங்களை அணுகுவது இல்லை. எகிப்தை விட்டு எகிப்தை அவங்களை விட்டு அகன்றது, ஆனால் மறுபடியும் பார்வனால அவங்கள அணுக முடியல. ஆண்டவரே, நாங்கள் இதுபோல உச்சத்தில் வாழ்ந்து எங்களை விட்டு அகன்ற காரியம் மறுபடியும் எங்களை அணுக முடியாத அளவுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உச்சத்தில் நிலை கொண்டு இருக்க இன்னைக்கு எங்களுக்கு போதிச்சதுக்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் இன்னைக்கு எங்கள் மைண்டில் வச்சு நாங்கள் சீவ் பண்ண போகிறோம், நிறையா நாங்கள் பலப்பட போகிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: இன்னொரு சத்தியத்தை, அதாவது இயேசுவின் ரத்தத்தை குறித்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க
1: விரும்புகிறேன். Now I'd like to not just say it, say just the blood of Jesus, I will say the precious blood of Jesus.
0: வெறுமனே இயேசுவின் ரத்தம் என்று சொல்ல விரும்பவில்லைனா இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று நான் சொல்ல
1: விரும்புகிறேன். There is a way to say things in the Christian way.
0: பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசத்திலே காரியங்களை சில விதத்தில் சொல்ல வேண்டும்.
1: You say, you don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
0: சும்மா okay. இயேசு கிறிஸ்து நாம் சொல்வது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கிடையாது.
1: He is a divine person living in us.
0: அவர் தெய்வம், நமக்குள்ளாக வசிக்கிறவர்.
1: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
0: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
0: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: We say God the Father.
0: அதன் பிறகு பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோம்.
1: Instead of just saying the Father.
0: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதா

0: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
1: It will take a few weeks.
0: ஒரு சில வாரங்களில் செல்லும்.
1: I have never taught this fully at any time here in this church.
0: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
1: Maybe for one or two weeks here and there.
0: ஒன்று இரண்டு வாரங்கள் அது இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
1: But not in a complete manner.
0: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
1: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
0: இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாச அளவிலே இது முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியமா இருக்கிறது.
1: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதை நீங்கள் காண்பீர்கள்.
1: And this is one of the truths that the believers are missing today.
0: விசுவாசிகள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு கேட்காமல் தவற விடுகிறார்கள்.
1: And because of that faith is they are unable to grow in faith.
0: இதனுமட்டமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடியவில்லை.
1: Now being the first day that we talk about this.
0: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
1: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
0: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: If you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
0: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
1: It is spoken of everywhere.
0: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கும்.
1: It is weaved into the great and grand theme of salvation.
0: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
1: It is from Genesis to Revelation you find this.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
1: So this is one such truth.
0: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
1: It held a central place in the teaching of the church in the first century.
0: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
1: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
0: ஆகவே புதிய ஏற்பாடு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம்.
1: Now turn with me to Acts chapter 20.
0: இப்போ அப்போஸ்தலர் 20 ஆம் அதிகாரத்தை திருப்பி.
1: That is the first verse we will begin with.
0: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
1: Acts chapter 20 and verse 28.
0: அப்போஸ்தலர் 20:28.
1: Paul is speaking to the Ephesian elders.
0: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
1: He is on his way to Jerusalem.
0: எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுல் இருக்கிறார்.
1: He will never come back again.
0: திரும்ப அவர் வர மாட்டார்.
1: Established this great church and worked with them for a long time.
0: எபேசிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கேயே அவர் வேலை செய்திருக்கிறார்.
1: He has taught them many things.
0: பல காரியங்களை அவருக்கு போதித்து இருக்கிறார்.
1: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
0: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியாலே அவருக்கு குறித்த மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
1: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
0: இப்போ எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He wants to give them some last minute instruction.
0: அவர் கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
1: Usually when people give last minute instructions they seem to be some of the most important instructions that they will give.
0: வழக்கமாக மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக காணப்படும்.
1: And I believe that we must read these verses with that in mind.
0: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று நான்
1: விரும்புகிறேன். Last minute advice.
0: கடைசி நேர அறிவுரை.
1: What would he like to say to this great church that he has raised up?
0: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரு சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: What would he like to say to the elders?
0: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: Look at this.
0: இதை கவனியுங்க.
1: Verse 28.
0: 28 ஆம் வசனம்.
1: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
0: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள்.
1: You see, he says the church is, church consists of people who have been purchased by Christ's own blood.
0: சபையில யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
1: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
0: கண்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினால் சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
1: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
0: உண்மையை சொல்லபோனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
1: Everything else is a human organization.
0: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம் தான்.
1: But the church is bought by the blood.
0: ஆனால்

0: ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
1: Look at the way God looks at the church.
0: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
1: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
0: அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியால் தான் மேன்மையாக அவர் கருதுகிறார்.
1: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
0: Paul sonra ungalai kurithu sabai kurithu echirikkaarungal nandra idu poshiyil enendral adu devude vilayerapetta rathathinale vaangapattirukkirathu.
1: Do you look at the church that way?
0: Sabai appadiyaga neengal paarkireergala?
1: Do you look at yourself that way?
0: Ungalai neengal appadiyaga paarkireergala?
1: That is the way we must look at ourselves, my
0: friend. Nammai andha vidhamaga dhaan nam paarkka vendum nanbargale.
1: His own blood was used to purchase
0: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
1: That is why we don't want to sin and live in sin.
0: ஆகவேதான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
1: That is why we don't want to have anything to do with sin.
0: ஆகவேதான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
1: That is why we want to live a life for him.
0: ஆகவேதான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
1: That is why we want to glorify him.
0: ஆகவேதான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
1: It is because we have been purchased with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
0: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
1: Respect yourself, my friend.
0: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
1: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
0: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
1: So the church in the early days looked upon itself as the blood bought people.
0: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
1: How important was the blood for them?
0: அவர்களுக்கு இரத்தம் எவ்வளவு விலை முக்கியமா இருந்தது?
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: It was important because they were bought by that precious blood.
0: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
1: Now turn with me to Ephesians.
0: இப்போ எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Let's go to the second verse, Ephesians.
0: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
1: Ephesians chapter 1 verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7வது வசனம்.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: The great apostle Paul was established the Ephesian church.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசிய சபையை ஸ்தாபித்தவர்.
1: And he has told the elders saying, take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
0: மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ளுங்கள், போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
1: The people are precious.
0: மக்கள் விலையேற பெற்றவர்கள்.
1: Teach them.
0: அவர்களுக்கு போதியுங்கள்.
1: Raise them up in the knowledge of God.
0: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
1: Teach them to live for God.
0: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
1: Because they are of great value, they are bought by the blood.
0: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள், ஏனென்றால் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: The same apostle Paul now writing to the Ephesians says this to the believers. He is saying this.
0: அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்.
1: First he was speaking to the elders.
0: முதலாவது மூப்பர்களோட அவர் பேசிக்கொண்டார்.
1: Now he is writing to the people.
0: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
1: He says, in him we have redemption through his blood, the forgiveness of sins.
0: இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
0: அவர் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
1: This is central.
0: இதுதான் மையமே.
1: This is how he sees the church.
0: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
1: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that that is the undercurrent of everything that he says to the church.
0: பாருங்க, சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள், எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையாக வைத்தவர் சொல்கிறார்.
1: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
0: பாருங்க, தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்.
1: They don't emphasize this great and vital truth.
0: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
1: What the believers need today is the knowledge of these vital truths.
0: இந்த மிக முக்கியமான சத்தியங்களை குறித்த அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
1: The believer's problem is not that he has this need and that need.
0: ஏதோ விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
1: The greatest need for the believer I would say again and again is the need to know what God has done through the cross of Calvary.
0: திரும்ப திரும்ப நான் சொல்லட்டும், கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
1: The greatest need is a need for knowledge.
0: அறிவுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவை.
1: This morning we talked about zeal without knowledge.
0: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நாம் பேசணும்.
1: We emphasize zeal very much.
0: வைராக்கியத்தை அதிகமாக நாம் வலியுறுத்துகிறோம்.
1: We don't emphasize knowledge.
0: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
1: I remember many many years ago, a man was sitting in the church.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்திருந்தார்.
1: You know, he was dull because he was discouraged.
0: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடியெல்லாம் ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
1: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything. He was just quiet.
0: கைகளை தட்டவில்லை, வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார். அன்னைக்கு சோர்ந்திருக்கனால அமைதியா இருந்தார்.
1: And the preacher got up and gave him good. He said, "Where is your zeal? Where is your love? Where is your this and where is your that?"
0: நசிங்க எழுந்தார் வச்சு வாங்குனார். உடைய அன்பு எங்க, உடைய வைராக்கியம் எங்க, உன்னுடைய இது எங்க, அது எங்க?
1: Because he thought this man is now quiet.
0: என்ன அவர் யோசிச்சார், இப்ப ரொம்ப அமைதியா இருக்காரு.
1: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
0: அந்த மனுஷனுக்கு தேவையான வைராக்கியம் எல்லாம் அறிவு.
1: He needs knowledge so that his discouragement can leave him.
0: அவருடைய அதைரியம் அவரை விட்டு போகும்படி அவருக்கு அறிவு தான் தேவை.
1: Discouragement leaves when knowledge comes.
0: அறிவு வரும்போது அதைரியம் போய் விடுகிறது.
1: Knowledge drives out a lot of negative things.
0: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை துரத்துகிறது.
1: What the believer needs is the knowledge.
0: விசுவாசிக்கு தேவை அறிவு.
1: That is why Paul says in Philippians 3 verse 10.
0: ஆகவே தான் பிலிப்பியர் 3:10 லே பவுல் சொல்கிறார்.
1: Oh that I may know him.
0: நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That I may know his sufferings.
0: அவருடைய பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: What happened in his sufferings?
0: அவருடைய பாடுகளில் என்ன நடந்தது?
1: What happens through his triumphs?
0: அவருடைய
1: what happened through his stripes?
0: அவருடைய தழும்புகள் மூலமா என்ன நடந்தது?
1: What happened through the shed blood?
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்ன நடந்தது?
1: What happened on the cross?
0: சிலுவையில என்ன நடந்தது?
1: I want to know him.
0: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know all that means.
0: அது என்னவா இருக்கிறது? அதையெல்லாம் அறிய விரும்புகிறேன்.
1: This is the knowledge. He says I consider everything that I have to be nothing, he said.
0: அவர் சொல்றார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
1: சொல்றார். For this knowledge.
0: இந்த அறிவுக்காக.
1: Now Paul is a man who had considerable knowledge.
0: பாருங்க, பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
1: Not an ordinary man.
0: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
1: A man who had studied theology.
0: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன் அவர்.
1: He has studied the Old Testament and literally learned everything.
0: பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சு குடிச்சவர் அவர்.
1: Mastered it.
0: அதை கரைச்சு குடிச்சவர்.
1: It is not that he doesn't know the Bible.
0: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
1: But he knows it in a religious way.
0: என்னால ஒரு மதவாதியை போல அறிந்து வைத்திருந்தார்.
1: In his Pharisaical days he knew it in a different way.
0: பரிசேயனா இருந்த காலத்துல, அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
1: Now he says I want to know him.
0: ஆனா இப்போ சொல்றார், நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
1: Through the description that the Bible gives about the cross and his suffering.
0: சிலுவை குறித்தினுடைய பாடுகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
0: எனக்கு முன்னே இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு, என்னுடைய மனதில் இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Ephesians chapter 2.
0: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு.
1: Look at the place that the precious blood of Jesus has in the church.
0: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையில் என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
1: Verse 13.
0: 13 வசனம்.
1: But now in Christ Jesus you who were sometimes very far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus. 2:13.
0: நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்.
1: 2:13. Ephesians 2:13.
0: வன்னிக்கும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: He's talking once again about the blood.
0: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
1: Not just a reference here and there, the blood is a central theme.
0: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை, இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
1: It is always there.
0: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
1: The cross.
0: சிலுவை.
1: The death of Jesus.
0: இயேசுவின் மரணம்.
1: The resurrection of
0: Jesus.
1: The shed blood.
0: சிந்தப்பட்ட இரத்தம்.
1: These things were constantly being mentioned and taught and explained.
0: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
1: Every time he says it, he says something about it.
0: அவர் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
1: In Acts 20:28 he said we were bought by the blood.
0: அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறார், அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
1: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
0: எபேசியர் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
1: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.
0: இங்க சொல்லுகிறார், இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு அருகிலே நாம் வந்து அங்கே நிற்க முடிகிறது என்று.
1: You know, towards the end of these teachings, after a few weeks I'm going to deal with all the various things that the blood does.
0: இந்த போதனையில் முடிவிலே தானே இந்த இரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பல்வேறு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: At that time I will explain each one of these things.
0: அந்த சமயத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களுக்கு விளக்குவேன்.
1: But notice each reference that Paul makes or anybody else makes, they say something about the blood and what it does.
0: ஆனா பவுலும் மற்றவர்களும் இரத்தத்தை குறித்து சொல்லும்போது அந்த என்ன செய்கிறது என்பதை அங்கே சொல்லுகிறார்கள், அதை கவனியுங்கள்.
1: It is never ending.
0: அதுக்கு முடிவே கிடையாது.
1: So many things to say about what this precious blood has done.
0: இந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
1: Now that is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவேதான் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
1: It is precious because it does what no other blood can do.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த ரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
1: It is not precious because it costs more money.
0: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
1: It is precious because it is not to be found in any other person in the whole world.
0: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவேதான் அது விலையேறப்பட்ட ரத்தம்.
1: Only Jesus with his shed blood can atone for our sins.
0: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
1: Only one person has the blood that can do anything for us.
0: ஒருவருடைய ரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
1: If every person here shed his blood for the sin of this world, nothing can happen.
0: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: If the best of men shed their blood, nothing can happen.
0: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் ரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: Only this person, our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
1: That is why it is precious.
0: ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because you cannot buy it with all the money that you have.
0: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because not one person in the whole world has this blood.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்தில் இருக்க யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
1: It is precious because nobody's blood can do as much as the blood of our Lord Jesus Christ.
0: இது விலையேறப்பட்ட ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த ரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
1: That is why it is precious.
0: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: So when you say the precious blood of Jesus, you must understand why you are saying.
0: ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள
1: வேண்டும். There must be an appreciation for that.
0: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
1: The fact you are sitting here worshiping God today.
0: இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதே.
1: The fact you have Jesus in living in your heart.
0: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
1: The spirit of God in your heart.
0: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
1: Made possible through the blood.
0: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயி.
1: Blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தம்.
1: We've been made nigh.
0: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: And verse 12 to 14.
0: 12 முதல் 14 வரை.
1: I said later on we'll talk about what the blood does.
0: இரத்தம் என்ன செய்கிறதுன்னு பிற்பாடு பேசுவோம் என்று நான்
1: உங்களுக்கு சொன்னேன். Now I want to show you the central place that the teaching about the blood of Jesus had in the church.
0: சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை எவ்வளவு மையமா இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: 12. Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us.
0: வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
1: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
0: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான் என்று.
1: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
0: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறதில்லை.
1: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
0: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறார் என்று.
1: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
0: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது எழுதி அவர்கள் கூட முதலாம் நூற்றாண்டிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியமாக எழுதி இருக்கார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: It is not just one man's teaching.
0: பாருங்கள், இது ஏதோ ஒரு மனிதனுடைய போதனை அல்ல.
1: People say, some latest theologians, the recent theologians say that this Paul has made a big mess out of this whole Christian teaching.
0: பாருங்கள், சமீப காலத்தில் உண்டான இறையியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, பவுல் இந்த கிறிஸ்தவ போதனையே குழப்பி விட்டார் என்று.
1: You know, before Paul it was all right.
0: பவுலுக்கு முன்னாலே எல்லாம் சரியாக தான் இருந்தது.
1: And without Paul Christianity is all right.
0: பவுல் இல்லாமல் கிறிஸ்தவம் நன்றாக தான் இருக்கு.
1: This Paul is the one that made Christianity a blood based religion.
0: பவுல் தான் இந்த கிறிஸ்தவத்தை இரத்தத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவமாய் மாற்றி விட்டார் என்கிறார்.
1: Blood, blood, blood, blood everywhere because this Paul, a great Pharisee with all his Jewish teachings and thinking about the Old Testament sacrifices, is infusing this Christian teaching with the idea of the blood and what it does.
0: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாகி இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகளெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளையும் எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
1: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
0: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனையே இருக்காது என்று சொல்கிறார்.
1: That is wrong.
0: அது தவறு.
1: Not only Paul, others started.
0: பவுல் மட்டுமல்ல மற்றவர்களும் அதை குறித்து போதித்து
1: Hebrews is one example of it.
0: அதற்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
1: But if you say Hebrews also was written by Paul.
0: ஆனா எபிரேயிலும் பவுலால் தான் எழுதப்பட்டது நீங்க சொன்னா.
1: Then I will take you to Peter and to John and so on in a minute.
0: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு செல்லுகிறேன்.
1: Everybody thought.
0: எல்லாரும் போதித்தார்கள்.
1: They all thought about the blood of Jesus, the precious blood.
0: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து போதித்தார்கள்.
1: It is not Paul's peculiar doctrine.
0: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல இது.
1: It is not something that he invented, that he inserted into the normal teachings of the Christian church.
0: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்துவ போதனையிலே நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
1: No, it is a consistent teaching of the Christian church.
0: கடையாத கிறிஸ்துவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
1: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
0: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
1: And by his own blood he has done it.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
1: He says for if the blood of bulls and goats verse 13 and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
0: 13 அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
1: Once again the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
0: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
1: Oh, it cleanses our conscience, it says.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
1: Teach about that later.
0: அது குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
1: But it says that it cleanses our conscience.
0: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்கிறது.
1: So that we may serve the living God.
0: எதற்காக ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
1: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
0: பாருங்க பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த ரத்தம் என்ன செய்கிறது அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம் அதை பற்றி நான் பேசுவோம்.
1: That is what he say.
0: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
1: Purges our conscience.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணுகிறது.
1: That is what it does.
0: அதுதான் செய்கிறது.
1: As a result what happens?
0: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
1: We serve God.
0: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
1: Serve God does not mean ஊழியம் செய்றோம்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. No, this is not talking about it.
0: இது அத பத்தி பேசல ஊழியத்தை பத்தி பேசல.
1: It is talking about living for God.
0: இது தேவனுக்கென்று வாழ்றதை பத்தி பேசுகிறது நண்பர்களே.
1: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
0: தமிழ்ல வாசிக்கிறது இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
1: There are certain words mislead us sometimes.
0: ஏனா சில வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: So it is talking about not ministers doing ministry, it is talking about believers living for God.
0: ஆகவே ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது பற்றி இது பேசவில்லை. மக்கள் தேவனுக்கென்று வாழ்வதை குறித்து பேசுகிறது.
1: Without a purged conscience you cannot live for God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாமல் தேவனுக்கென்று நீங்கள் வாழ முடியாது.
1: If your heart condemns you, your conscience amplified bible says condemns you, then you cannot serve God.
0: உங்களுடைய இருதயம் அதாவது உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது.
1: You cannot serve God.
0: தேவனை நீங்க சேவிக்க முடியாது.
1: You cannot live for God.
0: நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது.
1: The success of your life, Christian life depends upon your conscience being purged and cleansed by the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் மனசாட்சி கழுவி சுத்தம் பண்ணப்பட்டால் தான் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும்.
1: The whole Christian life and living is based upon the precious blood of Jesus cleansing our conscience.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுடைய மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது.
1: That is where it starts.
0: அங்க தான் துவங்குகிறது.
1: It is because our conscience is cleansed we are living for God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று
1: வாழ்கிறோம். That is why we are able to pray.
0: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
1: That is why the spirit of God is able to live in us.
0: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடிகிறது.
1: That is why we can come into the presence of God.
0: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடிகிறது.
1: That is why we can talk to God.
0: ஆகவே தான் தேவனோடு பேச முடிகிறது.
1: We can have fellowship with God.
0: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறது.
1: If the conscience is not purged, then we'll be running away from God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூரம் ஓடிக்கொண்டு.
1: See what the blood of Jesus has done.
0: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்க.
1: Oh, this is something wonderful.
0: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
1: Now verse chapter 10.
0: 10 அதிகாரத்தை நாம்
1: Hebrews chapter 10 verse 19.
0: இவரே 10 19.
1: Just sample because I don't have.
0: அதர் அந்த வசனங்கள் என்பதை பற்றி பேசுகிறார்.
1: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
0: his presence. இயேசு விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: You see, boldness before God, this is not talking about your your mental boldness that you have otherwise.
0: பாருங்க தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பற்றி பேசல தேவனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய தைரியம்.
1: This is talking about some spiritual thing.
0: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது.
1: Not a earthly kind of boldness.
0: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல.
1: It's a boldness to come before God.
0: தேவனுக்கு முன்பதாய் வரக்கூடிய ஒரு தைரியம் இது.
1: Through the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Boldness comes when you know the truth about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறியும் போதுதான் உங்களுக்கு தைரியமே உண்டாகிறது.
1: This is why lot of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை இல்லாதபடியால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் சில தைரியமே இல்லை.
1: They've never been told.
0: அவங்களுக்கு சொல்லப்படவே இல்லை.
1: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படியெல்லாம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது அதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகிறது.
1: They've never been told about how it brings them near.
0: எப்படி தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது அது போதிக்கப்படவில்லை.
1: Ones that are far can come near now.
0: தூரத்தில் உள்ளவர்கள் இப்போது அருகிலே வரலாம்.
1: God himself comes and dwells in us.
0: தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: We are cleansed by the blood of Jesus.
0: நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
1: If this is never taught, then such a believer who has never heard teachings, deep teachings about the precious blood of Jesus, will have no boldness, holy boldness to come before God.
0: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்.
1: Their prayer will be weak prayers.
0: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்.
1: Their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar, not even knocking the door, just simply yelling from outside.
0: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும். கதவை தட்ட கூட மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
1: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
0: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன். அந்த பங்களா முழுதும் நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: Some other group was having a retreat, you know.
0: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரிட்ரீட் நடத்துனாங்க.
1: And I was allowed to stay in one room. I had been there on another business.
0: நான் இன்னொரு வேலைய அங்க போறேன். அங்க ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
1: And the morning they are praying.
0: காலையில ஜெபம் பண்றாங்க.
1: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
0: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரனா உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன்.
1: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி early morning you know
0: ஆலங்கத்தால பாருங்க
1: just lamenting prayer
0: புலம்பற ஜெபம் இது.
1: It's not a positive prayer.
0: இது முற்போக்கான ஜெபமே அல்ல.
1: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
0: பரலோகத்தின் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சற பிச்சைக்காரன போல இருக்கு.
1: No boldness.
0: தைரியம் இல்ல.
1: No positiveness.
0: முற்போக்கான தன்மை இல்ல.
1: No entry.
0: உள்ள நுழையறதே இல்ல.
1: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
0: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்தில தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
1: Abundant entrance. தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance. That's a wonderful word. Abundant entrance.
0: இல்ல அற்புதமான வார்த்தை பாருங்க. தாராளமா போகலாம் உள்ள.
1: அப்படினா என்ன அர்த்தம்? கதவு நல்லா திறந்திருக்கு. தாராளமா உள்ள வாங்கன்னு அர்த்தம். You come. Come on in.
0: வாருங்கள் உள்ளே வாருங்கள்.
1: You see, a person who has been taught about the blood realizes that.
0: பாருங்க இரத்தத்தை குறித்த போதனை உடையவர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்.
1: There is a boldness therefore.
0: ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது.
1: His prayer has that boldness and shows that boldness.
0: அவருடைய ஜெபத்தில் அந்த தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் வெளியே வருகிறது.
1: Not a begging prayer, but a prayer that goes confidently and asks God.
0: ஏதோ கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல. தேவனிடத்தில் தைரியமாய் சென்று கேட்கிற ஒரு ஜெபம்.
1: And 1 Peter. Like I told you, it is not just Paul's teaching, my friend.
0: நான் சொன்னது போல இது வெறும் பவுலுடைய போதனைகள் அல்ல.
1: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
0: பாருங்க இந்த காரியங்களை குறித்த பிரச்சனையுடைய மக்கள் எப்பொழுதே பவுலை தான் குறை சொல்வாங்க.
1: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் மாத்திரம் சபையில எல்லாம் சபை ஒழுங்கா இருக்கும்.
1: He is the one that is teaching about justification.
0: அவர் தான் அந்த நீதிமானாக்கப்படுவதை குறித்தெல்லாம் போதிக்கிறார்.
1: He talks too much about righteousness.
0: இந்த நீதியை குறித்து ரொம்ப அதிகமா
1: பேசுறாரு. He talks too much about the law. Law. நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாங்க. theological treatise and he writes about these great doctrines based on this salvation.
0: சாதாரண இந்த ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்துக்கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்களை எழுதுற ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றார்.
1: Paul is the complicator, they said.
0: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
1: He says pharisaical mind works like that.
0: அவர் பரிசேய மனம் அப்படி வேலை செய்துன்றார்.
1: Not true, my friend.
0: அது உண்மை இல்லை நண்பர்களே.
1: Look at Peter.
0: பேதுரோ பாருங்க.
1: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it. He heard me and he found out that I got it from America.
0: யாம் பிரசங்கத்தை கேட்டு அது இத கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்.
1: Not from America, brother. That is why I am not talking about some American preacher said this and said that.
0: பாருங்க நான் ஏதோ அமெரிக்க பிரசங்க ஏத்து சொன்னார் அத சொன்னார் நீங்க வந்து
1: That is why I am telling you to turn to the Bible.
0: ஆகவே தான் பைபிளை திருப்புங்கன்னு சொல்றேன்.
1: I am turning from Genesis to Revelation.
0: ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை நான் திருப்பி வாசிக்கிறேன்.
1: I am giving you scripture after scripture after scripture.
0: ஒவ்வொரு வசனமாக வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறேன்.
1: I want to convince you that this is the teaching of the Bible.
0: இது வேதத்தின் போதனை என்பதை உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன்.
1: One person said he's got some new stuff.
0: ஒருத்தர் சொன்னாரு புதுசு புதுசா சொல்றாருங்களே அப்படி.
1: Not new stuff.
0: இது புதுசு இல்ல.
1: It is as old as apostle paul
0: apostle ye paul evlo palamiyanavaro andha mari
1: is old as god
0: devan evlo palamiyanavaro andha alavu palam
1: nothing that I teach is new
0: naan bodhikiradhu edhuvume pudusalla
1: if I teach something new it will be wrong
0: pudusa edha naan bodhicha adu thappa dhaan irukum
1: it is all old
0: ellame palayadhu
1: it is as old as the bible
0: vedam evlo paliyadhu avlo palayadhu
1: turn with me to 1 peter chapter 1
0: 1 peter mudhalam adhigathukku naan thirupom
1: peter also gives the same kind of importance to the precious blood of jesus
0: vedrum yesu christun velaiyarapatta rathathukku adhu 18 19 vasanangal
1: for as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers but with the precious blood of christ as of a lamb without blemish and without spot
0: ungal munnorgalal paramparyamai neengal anusarithu வீணான நடத்தின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே
1: the language is the same
0: பாருங்க வார்த்தைகளும் அதே வார்த்தைகள் தான்
1: peter and paul have got the same message
0: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்கிறார்கள்
1: paul said in ephesians in whom we have redemption through his blood the forgiveness of our sins
0: பவுல் எபேசியர்களை சொல்கிறான் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது
1: என்று here peter says you are not redeemed by gold and silver but by the precious blood of jesus christ
0: இங்க பேதுரு சொல்கிறான் நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்க பொடாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்
1: என்று here is where we have that term precious blood
0: பாருங்க இங்க தான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது
1: so peter is teaching the same thing
0: அவர் பேதுருவும் அதே காரியத்தை
1: தான் சொல்றாரு peter not only says it's the blood of jesus that has done it he says it's the precious blood he understands the preciousness of that blood that was shed on the cross
0: இதோ இயேசுவின் இரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறார்
1: he is the one that introduces the concept that it is a precious blood he puts the term in there precious precious blood
0: அவர்தான் ரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்
1: amen
0: amen
1: he's got the idea
0: அவருக்கு அந்த என்ன வந்துச்சு
1: if anybody will say precious blood of jesus
0: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொன்னால்
1: then you can be sure they probably got the idea
0: பிறகு நிச்சயமா நான் தெரிஞ்சீங்க இங்க தான் என்ன வந்துச்சு
1: that is why I want you to say the precious blood of jesus not just simply blood of jesus
0: நீங்களும் வெறுமனே இயேசுவின் ரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்ல விரும்புகிறேன்
1: that shows a knowledge of certain things
0: அது சில காரியங்களை அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது
1: shows that you understand how precious the blood is
0: ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது
1: why it is precious
0: ஏன் அது
1: விலையேறப்பட்டது what makes it precious
0: அது விலையேறப்பட்டதாக்குறது எது
1: well if you listen to the teachings through the next few weeks you will really understand it
0: அடுத்த சில வாரங்களின் போதனையில் நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்துகொள்வீர்கள்
1: he says we have been redeemed by the precious blood
0: சொல்கிறார் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்
1: well peter is also teaching the same thing
0: பேதுருவும் அதே காரியத்தை தான்
1: போதிக்கிறார் now what about john
0: சரி யோவானை குறித்து என்ன
1: he is a major writer
0: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்
1: of the new testament epistles
0: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்
1: so let us turn to 1 john chapter 1 verse 7
0: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்போம்
1: 1 john 1:7
0: 1 யோவான் 1:7
1: but if we walk in the light as he is in the light we have fellowship with one with another and the blood of jesus christ his son cleanses us from all sin
2: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: ஓ ஹி சேயிங் எக்ஸாக்ட்லி வாட் others have been saying.
2: பாருங்க மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அதேதான் யோவானும் சொல்லுகிறார்.
1: He didn't get it from somewhere else.
2: இவர் வேற எங்கேயோ இதை பெற்றுக்கொள்ளல.
1: He got it with the gospel.
2: சுவிசேஷமாய் இவர் இதை பெற்றுக்கொண்டார்.
1: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
2: பாருங்க நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த காரியம்தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
1: I'm not going to deal with Old Testament at all today.
2: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
1: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old from the Bible.
2: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்துகொள்வீர்கள் இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
1: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
2: யோவான் என்ன சொல்கிறார் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Writing to the believers he says
2: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
1: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை சபையிலே எவ்வளவு மையமாய் இருந்தது என்று பாருங்கள்.
1: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
2: ஆனால் இன்றைய நாட்களிலே சபையிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
1: That is why there is spiritual power is missing.
2: ஆகவே தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கு.
1: That is why that boldness is missing.
2: ஆகவே தான் அந்த தைரியம் அங்க இல்லை.
1: They don't know about the cleansing power.
2: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறியாத இருக்கிறார்.
1: The believers have not discovered and see the blood. You know, we
2: மோசிய சபைகள்ல
1: you know when they said we are going to serve communion.
2: இன்னைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
1: only 25% of the people will be inside.
2: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
1: Only 25%. I'm not just saying it as a criticism. I'm saying it as a very important truth that I want to tell you.
2: பாருங்க ஒரு குறையா சொல்ல விரும்பல முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர 25% மக்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க.
1: Why?
2: ஏன்?
1: As soon as the message is over they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
2: செய்தி முடிந்த உடனே திருமந்து எனக்கு வேணாம் மத்தவங்க எல்லாம் எடுத்துங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே
1: இருப்பாங்க. Why?
2: ஏன்?
1: Most of them they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
2: Yesu Christuvin sutthigarikkum vallamai aneegar kandupidikkada padinada thiruvirundu vendanu ezhundu poitan.
1: At that time I didn't understand it.
2: Andha samayathil idala enak puriyadhu.
1: Later on I coming to think about it I understand now.
2: Pirpaadida pattiyala yosikkum bodha na purindhu konden.
1: Because I myself walked away many times.
2: Enna palamura naane ezhundu veliye poirukku.
1: And why?
2: Yenapadi?
1: Because I felt unworthy.
2: என்ன தகுதியற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
1: I had some imperfections.
2: எனக்குள்ள பூரணமற்ற தன்மைகள் இருந்தது.
1: Some problems.
2: சில பிரச்சனைகள்.
1: I felt I was imperfect. Therefore I should not partake of this.
2: நான் பூரணமில்லாதவன். ஆகவே இதிலே கலந்து கொள்ள கூடாது என்று உணர்ந்தேன்.
1: Maybe I have offended the Lord in word or in deed.
2: நான் கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தையிலோ செய்கையிலோ பாவம் செய்து விட்டேன்.
1: So I said always well maybe next month when I am more right and when I am more righteous.
2: ஆகவே போய் என்ன சொன்னேன் சரி அடுத்த முறை தப்பே செய்யாம வந்து நம்ம கலந்து கொள்வோம்.
1: Sometimes for many months I'll miss it.
2: சில சமயத்துல பல மாதங்கள் திருமணத்துல பங்கெடுக்க மாட்டேன்.
1: And others getting up and walking away was an encouragement for me also.
2: மற்றவங்க எழுந்து வெளியே போனாங்களா அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது.
1: Some believers that have been believers for 30 years would walk away.
2: எனக்கு
1: power of the blood
2: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
1: And you know one great singer sings that song.
2: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
1: Oh the blood will never lose its power.
2: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
1: I tell you my friend the blood has not lost.
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
1: The blood that was shed on the cross is still powerful.
2: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
1: It cleansed me once when I came to Christ.
2: கிறிஸ்து உன்னை நான் வந்தபோது ஒரு முறை என்னை கழுவிற்று.
1: It cleanses me every day today.
2: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
1: As the imperfections of this world latch on to me I'm cleansed by the powerful precious blood of Jesus.
2: இந்த உலகத்தின் பரிபூரண மற்ற தன்மையிலே என்னை வந்து பற்றிக் கொள்ளும்போதெல்லாம் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
1: As I have fellowship with God I'm constantly in need of cleansing by this precious blood.
2: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கிறது.
1: That is why in verse 9 two verses later John says if we confess our sins he is faithful and just to forgive our sins and to cleanse us cleanses by his precious blood of all unrighteousness.
2: ஆகவே தான் 9 யோவான் சொல்கிறான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
1: This is most often used for the unbelievers, so we think it's talking about the unbelievers.
2: அவிசுவாசிகளிடம் பேசும்போது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பற்றி தான் பேசுது, நம்ம விட்டு விடுகிறோம்.
1: So the believers looked at this verse and said, that's not about me, that's about the sinner, the salvation.
2: விசுவாசிகள் இதை படிக்கும்போது இது என்ன பற்றி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பற்றி சொல்லுது.
1: This is talking about the believers in the church.
2: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பற்றி பேசுது.
1: If you confess your sin,
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
1: have you got sin?
2: பாவம் இருக்கிறதா உங்களுக்கு?
1: Confess your sin.
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க.
1: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all
2: unrighteousness. எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக
1: இருக்கிறார். If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
1: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
2: வெளியே எழுந்து போகிறவர் உள்ளே வந்து உட்கார்ந்து தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து எண்ணி தேவனோடு கூட சீர்புரண்டி பிறகு அந்த திருவரந்திலே பங்கு கொள்வார்.
1: Amen.
2: Amen.
1: Are you there?
2: இருக்கீங்களா?
1: We are not in the business of driving away people.
2: மக்களை துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
1: But that is what happened in the
2: world. அதுதான் அந்த நாட்களில் நடந்தது.
1: Don't come near this thing, you know, they said.
2: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
1: Don't take it.
2: இதல பங்கு பெறாதீங்க.
1: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
2: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
1: So and we were also taught regularly that we were sinners.
2: அது மட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்றானு அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
1: It was very strong.
2: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா,
1: ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங்,
2: அஸ்திவா ரொம்ப பலமா இருந்து,
1: we are sinners,
2: நாங்க எல்லாம் பாவிகள்.
1: So when the communion time came, we got up and walked
2: out. அது திருவுந்த நேரம் வந்த உடனே நாங்க எழுந்து வெளிய போயிடுவோம்.
1: We are not sinners, my friend.
2: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
1: Sons and daughters of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
1: Are there certain imperfections in our lives?
2: இந்த வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறதா?
1: Yes, there are.
2: ஆம், இருக்கிறது.
1: There are times we sin.
2: சில சமயங்களில பாவம் செய்கிறோம்.
1: If there are sins, we must confess.
2: பாவங்கள் இருந்தால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: And he is able to cleanse us with his blood.
2: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
1: The blood has never lost its power.
2: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
1: Revelation once again is another writing of John.
2: பாருங்க, யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல்.
1: Revelation chapter 1 verse 5.
2: வெளிப்படுத்தல் 1:5.
1: And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed him from our sins in his own blood, and he hath made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen.
2: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமே.
1: This is not the only reference in Revelation. I told you reading only samples from each episode.
2: வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் தான் இருக்கு நினைச்சிடாதீங்க, சாம்பிளா தான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லி
1: இருக்கு. All right, many references in Revelation.
2: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இப்படி இருக்கிறது.
1: About this blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து.
1: So again and again the Bible teaches that.
2: அங்கே திரும்ப திரும்ப வேதம் நமக்கு அதை போதிக்கிறது.
1: Here he says that he has washed us from our sins.
2: இங்கே சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று.
1: Again the same teaching.
2: அதே போதனை தான்.
1: He believes that.
2: அதை அவர் விசுவாசம்.
1: As a result of being washed, we are kings and priests, he says.
2: கழுவப்பட்டதின் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
1: Now we come to the last verse.
2: இப்போது கடைசி வசனத்தை.
1: Revelation chapter 12.
2: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
1: And verse 11.
2: 11 வசனம்.
1: Revelation 12:11.
2: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto death.
2: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: It's talking about the victory that the believers had over the devil.
2: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது.
1: Victory over the devil.
2: பிசாசின் மீது வெற்றி.
1: And the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil this.
2: பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது என்று சொல்கிறது.
1: This is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus.
2: பாருங்கள், இதனால தான் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நன்றாய் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
1: If he is not properly taught then there is no victory over the devil my
2: friend. அவருக்கு சரியாய் போதிக்கப்படாவிட்டால் பிசாசின் மீது வெற்றி பெற முடியாது நண்பர்களே.
1: Your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் தான் பிசாசின் மீது நீங்கள் வெற்றி பெறுவதே சாத்தியம்.
1: The devil is the great enemy of mankind.
2: மனுஷத்தின் மிகப்பெரிய எதிரி இந்த பிசாசு.
1: He is the only enemy.
2: அவன் மட்டும்தான் எதிரியே.
1: He is set against the people of God and the will of God.
2: தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவன் இருக்கிறான்.
1: He is going about seeking whom he may devour.
2: யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
1: The devil is after the believer.
2: பிசாசு விசுவாசிகள் பின்னாலே சுற்றி வருகிறான்.
1: The believer has a battle with the devil.
2: விசுவாசிக்கு பிசாசோடு எப்பொழுதும் போராட்டம் உண்டு.
1: That is why in Ephesians chapter 6 verse 12 we read.
2: ஆகவே தான் எபேசியர் 6:12 இல் நாம் வாசிக்கிறோம்.
1: For we wrestle not against flesh and blood but against principalities powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places.
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று.
1: Then it goes on to say that we must put on the whole armor of God.
2: பிறகு வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்.
1: Then it tells the believer you stand against this devil.
2: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது.
1: The believer is told that there is an enemy.
2: பாருங்க விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா.
1: Then there are armor is given to him by God.
2: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படுகிறது.
1: The believer is told to stand not run.
2: பிறகு விசுவாசிகள் ஓடி விட கூடாது நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
1: Victory.
2: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்.
1: Amen.
2: Amen.
1: But there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done.
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது.
1: What brought the victory here?
2: இங்கே வெற்றியை கொண்டு வந்தது எது?
1: In this verse 11 we read about three things that brought victory.
2: 11வது வசனத்திலே வெற்றியை கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: One, the precious blood of Jesus is mentioned there.
2: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
1: By the blood of the lamb it says.
2: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது.
1: Secondly, the word of God is mentioned there.
2: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது.
1: Thirdly,
2: மூன்றாவது
1: their testimony is mentioned.
2: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது.
1: The blood, the word and their testimony.
2: இரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்.
1: Everybody say with me.
2: எல்லாரும் சொல்லுங்க.
1: The blood,
2: இரத்தம்,
1: the word and our testimony.
2: பிறகு சாட்சியின் வாக்கியம்.
1: The combination, the right combination of these three things is what brings victory over the devil.
2: இந்த மூன்றும் சரியான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது வெற்றி கொண்டு வருகிறது.
1: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood and the testimony, our testimony.
2: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
1: Now but the thing is you need to understand it a little more clearly.
2: ஆனா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: It is not just three different things that are separate.
2: இதெல்லாம் மூன்று வித்தியாசமாய் தனித்தனியாய் பிரிந்திருக்கிற காரியங்கள் கிடையாது.
1: They combine and work together.
2: இது மூன்றும் இணைந்து ஒன்றாய் வேலை செய்யும்.
1: So let me state it like this.
2: ஆக இப்படியே அதை சொல்லட்டும்.
1: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says that the blood of Jesus has done for us. Then only there is victory.
2: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதையே நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும் போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
2: இந்த மூன்று காரியங்களும் இப்படி தான் இணைகிறது.
1: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus has
2: Yesu Christuvin ratham namak enna seidirukkirathu endrai devudeya vasanam namakku podikkirathu.
1: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
2: Yesu Christuvin ratthathai kurithu vasanam namak enna podikkiratho adai nam nammudeya saatchiyai maatrikolla vendum.
1: We must say the same thing that the word says.
2: Vasanam enna solugiratho adaiye nam solla vendum.
1: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
2: பாருங்க சாட்சின்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்க அந்த மாதிரி கிடையாது.
1: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்ல, இது பைபிள் சாட்சி. இது சில சொல்றாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி இதா இருக்கா சொல்லுங்க பிரதர். நீங்க வாங்க பிரதர், உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க, எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
2: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்.
1: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
2: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
1: Personal experiences are only good if they are based on the word of God.
2: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
1: Only if they are in line with the word of God.
2: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
1: This is not talking about our personal testimony, it is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
2: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை, வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம், அதை சொல்லுகிறது.
1: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
2: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம், அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
1: It must be based on the word.
2: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
1: It must be in line with the word.
2: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
1: Only then is it good for people to hear.
2: அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
1: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
2: Yesu Christum ratthathai kurithum adu enna seidirukkira endru kurithum vasanam solugiratho adai neengal eduthu pesumbodhu adu ungalude saatchiyai maarugirathu.
1: Don't worry about what others might say.
2: Mattum enna solluvaanga nu kavaliye padadhinga.
1: You know what others say is not going to affect you.
2: Mattavargal solugira kaaryam nammai baadhikka pogiradhillai.
1: A lot of believers live like that.
2: Neraiya viswasigal ipdi dhaan vaazhugiraanga.
1: It bothers me very much.
2: Adhu romba avangala baadhikkirathu.
1: Believers are going around saying, brother, ennamo vechitaanga brother, ennamo senjitaanga, they say someone has done something against me.
2: Yaaro enakku rodhumo enno pannitaanga.
1: They put a curse on me.
2: Edho saavam pottaanga.
1: Now you need to pray for me.
2: இப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
1: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curse and curse me with all their words, it nothing is going to come on me.
2: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
1: I believe that.
2: நான் அதை விசுவாசிக்கிறேன்.
1: His words are not effective.
2: அவருடைய வார்த்தையில அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
1: My words,
2: என்னுடைய வார்த்தைகள்,
1: that is the one that is going to have effect.
2: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
1: I say with my words that I have power in the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
1: I confess, not weakness, I confess power.
2: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
1: I confess not that I am unable, I confess that I can do all things through Christ.
2: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாம் என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
1: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
2: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
1: Is it what you say is going to turn your life around, my brother?
2: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகளை மாற்ற போகுது.
1: What is your testimony?
2: உங்களுடைய சாட்சி என்ன?
1: Make what the word says about the blood, make that your testimony.
2: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை உங்கள் சாட்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
1: Don't talk about how this man did this and that man did that.
2: எப்படி இவர் இத செய்தார், அவர் அத சொன்னார், அத பத்தியெல்லாம் பேசாதீங்க.
1: Don't tell me about how those people are doing witchcraft and these people are doing that.
2: இவர் பில்லி சொன்னே சொன்னார், அவர் மந்திரம் சொன்னார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
1: What is witchcraft before the living God?
2: ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
1: What is witchcraft before the precious blood of Jesus?
2: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்துக்கு முன்னால இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
1: I say to you, open your mouth and sprinkle the blood of Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus.
2: Why?
1: By the confession.
2: உங்கள் வாயை திறந்து அறிக்கை மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தை தெளியுங்கள்.
1: Amen.
2: Amen.
1: Believers have to change.
2: விசுவாசிகள் மாறணும்.
1: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
2: இங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
1: That's not good for you.
2: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
1: You have something greater.
2: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
1: Bigger.
2: பெரிய காரியம்.
1: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
2: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே, பேயினுடைய தாக்குதனாலே, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
1: I don't deny that.
2: அதை நான் மறுக்கவில்லை.
1: But you and I are believers.
2: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்கள்.
1: We have power over the devil.
2: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
1: By the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தினாலே.
1: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
2: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
1: Protection that the blood of Jesus gave.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
1: It is because that believers are not taught like this, they are going like that.
2: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
1: Now let me say something and close.
2: ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் முடிக்கலாம்.
1: In these three things, the blood, the word and the test are our testimony.
2: பாருங்க, இரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி. இந்த மூன்று காரியங்கள்ல
1: two things cannot change.
2: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
1: Can you tell me which two things cannot change?
2: எந்த ரெண்டு காரியங்கள் மாற முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால?
1: The word cannot change.
2: வசனம் மாற முடியாது.
1: The word says what it says.
2: வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான்
1: செய்யும். It doesn't say one thing today, another thing tomorrow.
2: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
1: No. It says the same.
2: அதே காரியத்தை தான்
1: சொல்லுது. When it says it cleanses us from our sins, it means that.
2: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுகிறதென்றால் அப்படிதான்.
1: When it says it brings us near God, it means that.
2: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
1: When it says it gives us boldness, it means that.
2: தைரியத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
1: No change.
2: மாற்றமே கிடையாது அதுல.
1: If you live for another million years, there is no change.
2: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
1: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass
2: away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
1: The word is unchanging.
2: வசனம் மாறாதது.
1: Amen.
2: Amen.
1: The word is unchanging.
2: வசனம் மாறாதது.
1: The blood is also unchanging in its power.
2: இரத்தம் கூட அவருடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
1: Oh, the blood never loses its power.
2: இரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
1: 2000 years ago it was shed.
2: 2000 வருடங்களுக்கு முன்பதா அது சிந்தப்பட்டது.
1: Until today it has not diminished in its power even one little iota.
2: இது வரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
1: It is the same blood.
2: அதே ரத்தம் தான்.
1: Same power.
2: அதே வல்லமை.
1: Still cleanses.
2: இன்னமும் நம்மை
1: கழுவுகிறது. Still gives boldness.
2: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
1: The blood and the word never changes.
2: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
1: You know what changes?
2: மாறுவது எது தெரியுமா?
1: Our testimony.
2: நம்முடைய சாட்சி.
1: We say one thing today about this and we say another thing tomorrow.
2: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு சொல்றோம்.
1: Sunday is hallelujah and Monday is ayyo.
2: ஒரு முறை ஒரு ஊழியக்காரோடு பேசிட்டு இருந்தேன். அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து
1: சொன்னார். Talking about his problems.
2: அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கொண்டு
1: இருந்தார். Telling him the word of God.
2: நான் தேவனுடைய வசனத்தை பத்தி
1: சொல்லி. Then you know what he did?
2: பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா?
1: He said for so many years I am suffering like this and so many years I am in this condition. Why is not God turning his face towards me?
2: நான் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏன் தம்முடைய முகத்தை என் பக்கமா திருப்புறது இல்ல அப்படினார்.
1: Sincerely I'm working, brother.
2: ரொம்ப உண்மையா ஊழியம் செய்றேன்.
1: What he is saying is this, that he has been so sincere but God has not been so sincere.
2: அவர் என்ன சொல்றாரு?
1: He is better than God.
2: நான் உண்மையா இருக்கறேன், ஆண்டவர் உண்மையா இல்ல. ஆண்டவரோட நான் ரொம்ப அதிக உண்மையா இருக்கறேன்றாரு.
1: Why is God like this, brother?
2: ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காரு?
1: 10 years I worked so hard.
2: 10 வருஷமா இவ்ளோ கஷ்டப்பட்டு
1: But he has not showed me any favor.
2: ஆனா எனக்கு தயவே காண்பிக்கலையே.
1: You have to start from ABC now.
2: இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரணும் அவருக்கு.
1: Man doesn't understand the basic thing.
2: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
1: You see, God does not change.
2: தேவன் மாறுவதே இல்லை.
1: God's word does not change.
2: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
1: So what has changed?
2: ஆகவே மாறுனது எது?
1: The problem is not God and he's not looking and he's not doing. This man's problem.
2: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன்னு கிடையாது. பிரச்சனை இவர்தான்.
1: I had a terrible time trying to convince him of that.
2: பாருங்க, இவருக்கு இத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
1: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is finding it very difficult to believe that he is unfaithful.
2: பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கறா, ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கறேன். இத உறுதியா நம்புறாரு அவரு.
1: எல்லாரும் என்ன கை விட்டாலும் நான் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழிஞ்சேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே கை விட்டாலும் நான் அவருக்காக ஊழிஞ்சேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரு. ஆனா நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான், நான் எப்படி இருக்கேன். This is what surprises me about
2: him. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: I told him, no brother, God never lies.
2: நான் சொன்னா, இல்ல பிரதர், கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
1: When he says I will meet all your needs, he meets all your needs.
2: உங்க தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
1: When he says I'll never leave you, he'll never leave.
2: நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னா கைவிட மாட்டா.
1: Check what your problem is.
2: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து பாருங்க.
1: The line is wrong on your end.
2: உங்க பக்கத்துல தான் அது தப்பா இருக்கு. ஏதோ
1: God is clear.
2: தேவன் ஒழுங்கா
1: தான். He has said what he has said.
2: அவர் எனக்கு சொல்லி இருக்கறது அப்படியே
1: நடக்கும். He will do what he will do.
2: என்னது சொல்லி இருக்கறா அப்படியே செய்வா.
1: You can never doubt it.
2: நீங்க அதை சந்தேகிக்கவே வேண்டாம்.
1: See, the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
2: நிறைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
1: But they won't take what the word says and make it their testimony.
2: ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து தம்முடைய சாட்சியாக மாற்றுவதே கிடையாது.
1: They take it and kiss it.
2: அதை எடுத்து முத்தமிடுவாங்க.
1: They took it and put it in the best place in the house.
2: வீட்டிலே நல்ல இடத்துல பைபிளை கொண்டு போய் வச்சிருவாங்க.
1: Put it under the pillow.
2: தலையணைக்கு அடியில வச்சுவாங்க.
1: While the Bible is under the pillow with this big Bible, they are still afraid.
2: பாருங்க, இவ்வளவு பெரிய பைபிளை தலையணைக்கு கீழே வச்சினும் பயம்.
1: They hope that the Bible will do something for them.
2: பைபிள் ஏதாவது செய்யும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு.
1: அதை சொல்றார், காத்து கற்பெல்லாம் விரட்டிடுங்க, அது பக்கத்திலேயே வச்சுக்கணும். My friend, this is not for that use.
2: நண்பர்களே, அதற்காக இது இல்ல.
1: Not that kind of use.
2: அந்த மாதிரி பயன்படுத்த இல்ல.
1: Read it.
2: வாசிங்க.
1: Know the truth.
2: சத்தியத்தை அறிந்து
1: கொள். May the truth set you free.
2: சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும்.
1: Let it go into your heart.
2: அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள செல்ல.
1: Believe it.
2: இதை விசுவாசி.
1: Speak it.
2: அதை பேசுங்கள்.
1: Speak what the blood has done for you.
2: இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்கள்.
1: Don't speak what you imagine, speak what the word says the blood has done.
2: நீங்கள் கற்பனை செய்து பேசவேண்டாம், இரத்தம் என்ன செய்திருக்கேன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்கள்.
1: And that is what is faith.
2: அதுதான் விசுவாசம்.
1: That is what brings victory.
2: அதுதான் வெற்றியை கொண்டு வருகிறது.
1: This is the victory that the people of God must have.
2: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற வேண்டும்.
1: Shall we all stand?
2: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Run out of time.

Tamam.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

Dear children, we are the members of the body of Christ, which is the church. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையின் ஒரு உறுப்பு, ஒரு அங்கம். இதில் ஏற்ற தாழ்வுக்கோ பிரிவினுக்கோ இடமில்லை. இதை உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓர் உடலாய் செயல்படுவோம்.

0: ஆகணும், கரடானவை சமமாகணும்.
1: எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூ பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எருசலேம் திரும்பிய அந்த நாட்களிலே ஆலயம் கட்டி ஆராதனை செய்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் தங்களுக்கு வீடுகள் கட்டுவதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அதனால் தங்கள் வாழ்விலே செழிப்பு இல்லை, எல்லாவற்றிலும் குறைவையே சந்தித்தார்கள். இந்த நிலையில் ஆகா என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அவர் வழியாக இவ்வாறு பேசினார். மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், அதிலேதான் நான் பிரியமாக இருக்கிறேன்.

0: அன்று கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசுவதை கேட்டு ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்று சொன்னான்.
1: இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்றென்றைக்கும் தங்கும்படி கார்மேகமாக வந்திருக்கிறார். பாடுவோம்.

0: ஜெயக்கொடி. ஆமே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து
1: அறுப்புண்டு
0: போவார்கள்.
1: அவன்
0: ஒளிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்.
0: இனி
1: உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை. நமக்கு தெரியும், தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய பாட்டில் வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவே தான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம் கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்,
1: என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை
0: என் கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் கணித வார்த்தை. எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க. இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பணம் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்கள பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது, பண. சிலர் பான மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவாக தான், அவங்களுக்கு ஃபேவரா தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்கே எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல.
2: ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில நம்மை வேர்கொள்ள வைத்து வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல. எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல. வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமே. ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
3: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
3: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமே. ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமென். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார். ஆண்டவர், நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தைய சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்தில். ஆமே. சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமே. அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார், 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமே. கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா? அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே எனக்கு மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா? அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமானை கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன். அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம்.
2: ஆனால் அந்த ஆமன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 வாசியுங்கள்.
3: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக சிரேஷ்டையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
2: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
3: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்க
2: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
3: நாளைக்கும் ராஜாவுடனே கூட
2: நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். ஆனாலும்
3: அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசல்
2: உட்கார்ந்திருக்கிறதை
3: நான்
2: காணும்
3: அளவு இல்லை என்றான்.
2: அவையெல்லாம் எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாய் குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
3: அப்பொழுது ராஜா
2: 3:10
3: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
2: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசில் அவ்வளோ நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில் உன் இஷ்டப்படி செய் என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே ஆமே. நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவரை இவ்வளவு செய்யறோம், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ புள்ள புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மோர்தேக்காயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனுக்கு மோர்தேக்காய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த செர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோர்தேக்காய் வாழ்க்கையில் இந்த பாதையை தேவன் அலோ பண்ணியிருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள் மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையாக உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனா சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுட்டே தான் வருவாங்க, நடக்கும்போதே அழுதுட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு, அழுதுட்டே போவாங்க. சில வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்போ பாதிக்கப்பட்ட இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறி கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறி கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5 அதிகாரம் கடைசி வசனம். பொல்லாத சத்ரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மோர்தேக்காய் இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மோர்தேக்காயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம் அப்படின்னு. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
3: அந்த ராத்திரியில்
2: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார், இப்போ நீ மோர்தெகாய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியா இருந்தா, இப்ப நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற, கழுத்துல கை வைக்கிற, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமே. என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியா இருந்தார், ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான் தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வான். ஆமே. இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்லை என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினான். ஹல்லேலூயா. அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்கில தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3வது வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே. புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள்.
3: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடம்

0: கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல், தலையாக்காமல், கீழாக்காமல் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்துரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி நம்ம மனசில் இருக்கிறது ஆமானின் வார்த்தையா, ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? ஆமென், இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. அகஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி. கௌரி நல்ல கரங்களை தட்டி சேரப்பா. ஹல்லேலூயா. மூணாவது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. Jesus, Jesus, hallelujah, hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுற, hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுற? இவனை தூக்கி குதிரையில வை, hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமா, ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. அல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமேன், அல்லேலூயா. ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி

0: அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமென். ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஹாமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறோம், எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஒவ்வொன்று அழுது அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோர்தகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவப்பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்கறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்ட எல்லாம் போய் அழாதீங்க. சிலர் பாருங்க, சில விதைகள் எங்கே விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான், அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா, நம்ம தலைவலின் போனா தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனும்னா அந்த அழுகை, இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அதில் வேற எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க, எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஏப்பா ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்பம். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, உங்க அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறா. ஆமே, நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா. யூதருக்கு ரட்சிப்பு. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மோர்தகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான். ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம்? ஆமாம், நம் உத்தரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் நலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார், இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வர்றது? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு இவன் ஒரே சண்டையா வீட்டில், ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. அந்த தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை. உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா, இன்னைக்கு நீ அழகாக இருக்கிற இல்லை, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல இன்னைக்கு நம்ம எதங்க பார்க்குறோம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம், எஸ்தர் பார்க்குறாங்க, யார் மொர்தேக்க அவங்களா எப்படி இருக்கிறாங்க, அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார், என்னண்ணா இந்த ஷர்ட்டு புது ஷர்ட்டு நியூ பிராண்ட் கொடுது, அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாமல் இந்த உலகம் வெளியே பூசை பார்க்கும், ஆனால் அடிக்காயத்தை குணமாக்குற ஒருவர் பரலோகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும் போது சும்மா இருந்தார், ஆனால் தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது, என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைட்ல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்.
1: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: சீக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது, சீக்கிரம் சீக்கிரம். எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசி.
1: அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும்,
0: புத்தகத்தை திறக்கவும்,
1: அதின் முத்திரைகளை உடைக்கவும்,
0: அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
1: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கூடுகிற
1: பலமுள்ள ஒரு தூதன்.
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான், இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுதேன். புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதேன், நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம்,
1: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்த ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறதை நான் வீல உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
1: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலும் வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால்
1: சஞ்சலப்பட்டு
0: முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே ஆமே. இதுக்காக மோர்தேக்காய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமத்துல போய் விழுந்தான். ஆமே. உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க, இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும். திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும்னு தான் தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. சொன்னேன் ஒன்று போதும் நினைக்கிறேன், இன்னொன்று டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதில் ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால்
0: என்
1: சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களா, பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே, அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, இன்னொருக்குல இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இது இன்னொரு கிளாஸில் என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம் இந்த கிளாஸ்லேருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும் போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும் அந்த தண்ணி. நமக்கு தெரியும் இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனை கேட்க மாட்டாங்க. இருக்கு அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர் என்ன போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்தில்
1: தேவன், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்
0: அவர்களுக்கு
1: பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து
0: ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சாம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே
1: செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிடும். அந்த செடிகளின் நுனியில அந்த டாப்ல நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்க ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுகட்டு செடிக்கு பின்னாடி இருந்து அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுகட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவர், என்ன சேனை? ஹல்லேலூயா, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்துக்கு
0: புறப்படு,
1: பெலிஸ்தரின்
0: பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவர் இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன். ஆண்டவரே திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு, தாவீத் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டு சொல்லுவான், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டியாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

0: ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமே.
1: உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்.

செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்கா யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலங்குற சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. அவே உண்மை தான். ஓ ரலமகலமசத

0: Hallelujah.
1: நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தால் அதை தடுக்க முடியாதா, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

மதுபானம் குடித்தார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தின எரிச்சுதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படின்னு

0: கிறிஸ்துகளின் மனவர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களை வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் உலகம், ஆண்டவர் சொன்னால் உலகத்து சாட்சியாக இருப்பீர்கள் சொல்லி. இப்போ நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது, இந்த மீடியா மூலமாக உலகத்து முழுசு நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்க. சரியா, இப்போ நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி, அவங்க சூழ்நிலை அந்த டைமில் எப்படி இருந்தது, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். படிப்படியாக மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம
1: கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையிலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது, எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து இருக்கிறாள், ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது கொல்லங்கோடு பகுதியிலே, பாலவெளி என்கிற பகுதியிலே கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
0: அந்த சிறு பருவத்தில் உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க, உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக
1: சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே, சிறுவைபுரம் பகுதியிலே, அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்களை கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
0: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க, அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
1: ஏன்னா அந்த சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இப்படி தான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத் கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டு இருந்தோம். எங்கள் 5 சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன்ற பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, எந்த ஒரு குறைவுகளோ எந்த குறைவுகளோ என்று எந்தும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து

0: வருஷந்தோறும் 101 பொங்கலை போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை மூத்த அண்ணனை மொட்டை அடித்து அந்த மொட்டை அடிக்கும் 101 பொங்கலை போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார், நல்ல குறி சொல்லுவார்னு சொன்னால் இப்போ நம்ம திருக்குதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதை மாட்டி இந்த கல் அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவார், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தல் அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களுக்கு பைத்தியம் தெளிந்துவிடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷர் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா, இதாக உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா தப்பாக தோணுச்சா?
0: எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகமடைந்து இருக்கிறார்கள், சிலர் அப்படி விழுந்து அப்படி அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
1: அப்போ அந்த தெய்வம் தான் சுகமாக்கிட்டுன்னு விசுவாசிப்பீங்களா அல்லது இப்படி விழுந்த?
0: ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஏரியாவில் எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளோ வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
1: இப்போ இந்த பூஜை செய்கிறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்களா?
0: ஏன்னா எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அதடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க, இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம திரும்பி இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்க நிற்பாங்க, ஏன்னா கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைன் அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரணம் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும், அந்த வார்ப்பில் சூடு பாயசம் இருக்கும், இதை கையில் அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை என்ன வேகவே வேகாது, ஒண்ணுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கைகளே. பல ஆண்டுகள் நன்றாக நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம், எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடலு அந்த ஆவியுடைய ஒரு பலசாமடுக்குள் அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர், மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீரென்று எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துக்கள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
1: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் இந்த பூஜை வேலையை செய்து கொண்டு தான் இருந்தார்.
0: ஆவி வரும்

0: வந்து வேலை செய்துட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு பழக்கமும் கூட இருக்கும்,
1: கூட இருந்தது. ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்ப நாங்க இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் அந்த சாமி வரும், கணக்கு சொல்லுவார், எண்ணெய் ஊற்றுவார், பாயசத்தை குறைத்து விடுவார், ஒண்ணுமே செய்யாது. வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், வருஷந்தோறும் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவோம். பின்ன எல்லா நாட்களும் சில நேரங்களில் நல்ல மொட்டை அடித்து 101 பொங்கால போட்டு ஜனங்களுக்கு கொடுப்போம். அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்ட எங்கள் இந்த மதுபானம் இன்றைக்கு அவர் வாழ்வில் வந்ததோ இந்த குடும்பம் சின்ன பின்னமாக அசைய ஆரம்பித்தது. எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊரில் ஐயா சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு மகிமையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மதுபானத்தில் அடிமையாகி பின்ன மந்திரவாதங்கள், ஒருவருக்கு ஒரு மந்திரவாதம் செய்து குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. கடைசி எல்லா சொத்துகளும் இழந்து போனோம். கடைசி 36 சென்று அந்த மங்கள வீடு தான் இருந்தது.
0: சரி, இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல சின்ன பிள்ளையில இது ஒன்றும் தெரியாது, வித்தியாசம்
1: தெரியும்.
0: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்துக்கொண்டாரா?
1: ஏனென்று சொன்னாங்க, 5 வரையும் சின்ன பிள்ளைகள் மதுபானம் குடிச்சதுன்னா எங்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவர் பயபக்தியாக இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் அங்கே அப்பாவோட கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேர் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சிருப்போம், எல்லா சோறும் வேக வச்சிருப்போம். அப்படியே மண்பானம், அன்னைக்கு மண்பானம் அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போ இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களையும் செய்தோம். அந்த வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது இன்றை சொல்லும்போது கண்ணீர் வரும். அப்படி அடிப்பார், எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதீகம் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 செண்டு வீடை 36,000 விற்று இன்னொரு வீடு நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகளை பிறந்தோம், ஓலை குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம், ஏன்னா தான் ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேல் வறுமை, தரித்திரத்தை மேல் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும் போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலை குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலை குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்களை தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் பெய்யிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நான் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்களும் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாகி கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர அன்றைக்கு 50 ரூபா கூலி, பகுதியும் குடிப்பார். வீழும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பொறுப்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கன் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில நொறுங்கி போனோம், வாழ்க்கையில சுக்கு நூறா வாழ்க்கையில ஒட்டங்கி போனது. உடனே எங்க அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவே முடியலை. அதனால எங்க அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் விளந்து போனோம். அந்த ஊர் நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், இங்கே சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், ஆகாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், டெய்லி அடிகொண்டு சாகிறதை பார்க்கிலும் இந்த ஐந்து பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலைக்கொட்டை தான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்தை நான் மட்டும் மறித்து போவேன், ஆனால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து எங்கள் அம்மாவும் விஷத்தை குடித்து நாங்கள் ஆறு பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை, ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்கள் அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டில் வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னால் அதோட கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து மாலையில் குளித்து நல்ல தவல் உடுத்து அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன் இந்த சூழலை மத்தியிலையும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அப்பாவுக்கு ஒரு மாற்றம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை, எல்லாம் இழந்து போனோம்.
0: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளோ தூரத்தை நம்ம சின்சியராக வழிபடுறோமே, பூஜை செய்கிறோமே, கணக்கு சொல்கிறோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
1: நிச்சயமாக வந்திருக்குது, நிச்சயமாக வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில் சொல்லித்தருவதற்கு யாழ் இல்லை. ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை, ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டால் ஆகாது, குறிப்பாக பெந்திகோசு கண்டால் எங்களுக்கு ஆகாது, அவ்வளோ வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், எல்லா பூஜை புரஸ்காரம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய, ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம், வந்து செய்ய விட்டல வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்ப இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு என் ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும், தானும் சாணும், ஒரே நாளில் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமாக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்கள் ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்போ எங்களுக்கு குடும்பத்தை கேட்டு எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுற வேதனைகள், ஆனவங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிடுத்தன, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிட்டு, எங்களை பூஜை எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள், இன்னைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது, நடந்தப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகளாகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரியிலே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்சதி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக முடியாது, ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம், நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களை கோயில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்போ இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தின் அடி போகணுமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இருந்தது. இன்றைக்கு வாணி கூட்டது, இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்போ நான் வரமாட்டேன், அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க நான் வரவே வரமாட்டேன், நாங்கள் எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம், முக்கத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் சொல்கிறாங்க, இவ்வளோ நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளோ வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளோ தரித்திரம் அடைகிறாயே, உங்கள் கும்பிட்ட தெய்வம்லாம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்கள் அம்மாவை வலுக்கட்டாயமை இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால் போகலை, பேக்கில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்போ நாங்களும் விளையாட்டு பருவமா, நாங்களும் பின்னால் விளையாடி கொண்டு இருக்கிறோம், செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது, எங்கள் அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவேதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்பின் ஒரு நாள் அங்கே வந்தது.
0: சரி, தொடரலாம். இப்போ நீங்க வந்து பூஜை செய்தீங்கலாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிங்க, அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்கணும், நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்க என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களும் கொஞ்சம் அப்படி.
1: இப்போ நாங்கள் குளிக்கும் போது எங்க அப்பா செய்யாத இருக்கும் போது நான் செய்வேன் சொன்னால், நல்லா குளித்து டவல் வெள்ளை டவல் எடுத்து எங்களுக்கு பூஜாரம் இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயா பலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு, சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு தான் அந்த சின்ன பருவம், அவர் என்ன செய்யலோ அதை தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் நான் அதை செய்ய முடியும்.
0: நீங்கள் கணக்கு சொல்கிறதெல்லாம்
1: இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான், ஆனால் அந்த சின்ன பருவம் எங்கள் அப்பா தானே கணக்கு நல்லா சொல்லுவார்.
0: இப்போ கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்கள் மாறிட்டீங்க?
1: மாறிட்டேன். அப்புறம் எனக்கு 17 வயசுல தான் என் ஆரம்பம், சந்திப்பின் ஆரம்பம்.
0: சரி, 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
1: அப்படியே கேட்டுட்டு வந்தேன், அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
0: ஓ சரி.
1: ஆமாம், அவர் தான் கணக்கு சொல்ற, ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறாரு.
0: ஓ சரி.
1: என்னுடைய காலத்து பிறகுதான் இந்த பூஜை அவர் செய்யணும், அதான் ஒழுங்கு. அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு இல்லை, அவருக்கு உரியது. பின்ன பூஜை புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை.
0: இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கற்றுக்கொண்டு தெளிவா நீங்களே செய்வீங்க?
1: நான் தான் செய்வேன்.
0: அப்படி சரி. அப்போ உங்களை அந்த அசுத்தாவிலோட தொடர்பு உங்களுக்கு உண்டா?
1: இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் அந்த அனுபவங்களுக்கு இல்லை.
0: இல்லை, ஏதாவது செய்யணும் அவ்வளோ.
1: ஆனால் எங்கள் அப்பா என்ன சரியா
0: அது சொன்னீங்களே?
1: ஆ, நல்லா சரியாகும்.
0: அப்போ நீங்கள் அந்த 17 வயசு வரைக்கும் அந்த காரியங்களில் ஈடுபட்டுட்டு?
1: ஆமாம்.
0: அப்போ இந்த டைமில் உங்களுக்கு உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது
1: கடைசியில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்குதான் சாகனம், 5 பேர் வருஷத்து பிள்ளைகள் கொடுக்கணும், தானும் சாகனம் என்று தீர்மான அந்த நாள் தான் எங்க அம்மா வலுக்கட்டாம இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இங்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ள வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார், நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கு பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறாள், வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும், தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை, அவர் அழகா சொன்னார், ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்கார் தெளிவாக சொன்னார், எங்கள் அம்மா மிகவும் பயந்து போனார், பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல், ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்படியே நான் இன்றைக்கு அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த ஏழு தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியல. அப்போ மெய்யான ஒரு தெய்வம் இயேசு என்பது எங்கள் அம்மா அறிந்து கொண்டோம், நான் அறியலை, நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசு தான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு எங்கள் அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 5 பிணங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை காய்த்து தேங்காய் பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க, ஒரு ஏஜி சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சஜினா வரேன். ரட்சிக்கப்பட. அப்போ நான் கொடூரமா வாழ்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம். இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள். நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்க அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும் போதே பல பீடிக்கு அடிமையானேன், பின்ன அன்ஸ் போடுவேன், கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சனா பான் பிராகுலம் போடுவாங்க, பின்ன நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல ட்ரிங்ஸ் அடிப்பேன். நல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதுக்கு எல்லாம் நான் அடிமையானேன், வாழ்க்கையில் எல்லாம் அடிமையாகி ஒரு நாள். அப்போ என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து, நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சு தான் போவேன். அப்போ ஸ்கூலில் போனால் என்ன பரியாசம் நெடுங்குறின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் அந்த அளவுக்கு வரலை. அப்போ இருக்கும் பொழுது இல்லை, எல்லாம் வெறுத்து போச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு. ஓலை குடிசை வந்தபோது ஒரே இதுதான் ரூம் உண்டு, ஏன்னா இங்கே புதிய வீடுன்னு அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு அவ்வளோ நீளம் வச்சு எல்லாம்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா
1: அப்பா இதே இல்லை, எங்க பழைய நிலைமையில இருக்காரு, இந்துவா தான் இருக்கிறாரு. பூஜை செய்வாரு, சின்ன அளவில் பூஜை அங்கே பண்ணிட்டு இருப்பார், ஆனா பெரிய அளவு அந்த ஆதி நாங்கள் இருந்த அளவுகள் எல்லாம் குறைஞ்சு
0: போயிருக்கு,
1: மீறி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, எங்க அக்கா போறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்ப நாங்க இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலேயே இருக்கிறான், இப்படி நாங்க இப்படி இருக்கிறது கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்தவங்க எல்லா பாவத்துக்கும் அடிமை, அடிமை எல்லாம். என்ன ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல அன்ஸ் போடுவேன். 9ஆம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சது.
0: இந்த பாவத்து நேரம் உங்களை நடத்தினது யாரு?
1: என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நான் மட்டும்தான் இந்து.
0: இல்லை, அவங்க எல்லாம் இந்த பழக்கத்தில் இருந்தாங்க,
1: இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து தான் செய்வோம்.
0: உங்களை படிப்படி?
1: ஆமாம், நான் என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சு தான் போவோம். என்ன காலையிலே ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம், அவன் எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ள யாரும். அவ்வளோ கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போது அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரேன்னு சொல்லு. என்ன அறியாமல் சொன்னேன், அந்த வைராக்கியத்தில் சொன்னேன், அதை பின்விளைவு எனக்கு தெரியாது. அவ்வளோ வைராக்கியம் எனக்கு. என்ன சொன்ன, உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள், ஒன்றில் ஒன்று வரிசை நிற்பாங்க. சொல்கிறான் உன் குடும்ப நிலையை பார்த்த யாயா, குடும்ப நிலை அது எனக்கு ரெண்டாவது விஷயம், நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களுக்கு உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் செய்யலை, மாறலை, அப்படி வாழ்ந்து. நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், தெய்வம் உண்மையான தெய்வமாக பார்ப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ 10ஆம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 வகுப்பு, ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன். எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்த அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையான கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியுடைய பக்கத்துடைய ஒரு பெந்துக்கு சபை இருக்குது, அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திரடைந்து இழைப்பாறி கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள். இந்த சந்திப்பின் காரணம், இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள், பாலை வளைத்து ஊரம்பரம் நடந்து போவாங்க, வெள்ளை வஸ்திரம் தான் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடுகட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையார், என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண் வஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டரும் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் யார் இவ்வளோ பரியாசம், வெந்துகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப
0: கைத்தடிச்சிருப்பேன்.
1: வெந்திகோசிக்காரன் நுத்தோலி மீனை கண்டா விட மாட்டாங்க, அப்படி இல்லை அவங்கள பின்ன வேற ஆக்கு வேடா சொல்லுவோம்
0: சரி
1: ஓகே அப்படி பல காரியங்களும் ஒரு இதாக சொல்லுவோம் அவங்களும் அவங்க அவங்க சந்தோஷமா எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதியின் அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடிச்சு இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல வந்து விழுவேன். அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலுன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரைகளை தந்து இது இந்த வியாதியை மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்ட தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன, நான் பாவத்தில் வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், வெந்து அந்த இயேசுவை நான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவள் பெந்திக்கோசுகாரில் கண்டன் சொன்னால் அவ்வளோ பரிகாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சை போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது எங்கள் சந்திக்கிற ஆரம்பம், என்னையும் சந்திக்கிற எங்கள் அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்குன்னு பெந்திகோசுக்காரலன்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் காண்டா அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை சட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது, அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டுகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படி போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க. காலெல்லாம் பார்த்தோன்னா செவ செவன் இருக்கும், முட்டுகள் நட கால் உண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணன் ஏந்தனும், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு சந்திக்கிற விதம். ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இழவி கால் பொக்களம் கட்டி இருக்குது, பார்க்க முடியாது, செவ செவன் இருக்குது, கால் உண முடியாது, ரெண்டு பேரும் கையாந்தில் தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் இப்போ போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார். 12:00 ஆகும்போது அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சேனல் கரையா எங்கள் வீடு, அப்போ சேனல் கரைய ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு இசிசி ஒரு சபையை தாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர், அப்போது ஏன்னா இந்துக்கார் வரமா அந்த கிறிஸ்தவங்க வரமாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டாங்க. அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டோட கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்கார் வரார், வந்து ஐயா இயேசுவை பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறாரு. அப்போ எனக்கா ஜோ மண்ணுங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜோ மண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேலையில் அவர் ஜோ மண்ணார். அப்போ ஜோ பண்ணிட்டு அவர் கடந்து வர, ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களை வலி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜோ பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவரை தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களை பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது, எங்களை அவ்வளோ அகோரமான நிலைமை, காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாமே கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போகணும் எல்லாத்துக்கும். அப்போது ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12:00 புழு மாறி துடிக்கிறார், இந்த வழியில் தாங்க முடியும், எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தார். சரி இயேசுவை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12:00 இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்ட போது எனக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை. அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மயக்கம், அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார். அந்த ஓலை செட்டெல்லாம் மாறி போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அப்படியே காலைப்படுது, ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது. அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது. அப்படி பயங்கர அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்ச் அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினேனோ, இந்த சேனலுக்காரர் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மனைவி அஞ்சு பிள்ளைகள், அவர் சபையிலே போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் பாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்க போனாலும் நம்பிக்கையில் குளிக்க போக முடியாது. நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடல்ல நீச்சல் அடிப்பேன், ஆற்றுல நீச்சல் அடிப்பேன், குளத்துல எல்லாம் என்னால் குளிக்க போக முடியாது. ஒருவேளை அங்கே மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள். எங்க அப்பா அந்த சபையில் போனார். நான் எங்க அப்பா மனம் திரும்பணும்னு நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன். உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்கா போனீரு, பெந்தகோஸ்து சபைக்கா போனீர், நான் எங்க அப்பா அவரையே பரியாசம் பண்ணுகிறேன். இந்த வியாதியை வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் அந்த சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை. அப்படியே நான் காலை தள்ளி தள்ளி இருக்கும் என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலு போனால் என்ன பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க. மயக்கம் மயங்கி அப்படியே ஓரம் நினைவு இருக்காது, சுய நினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
0: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும், வரல
1: அந்த வைராக்கியம். நான் சொல்லிவிட்டேனே, இயேசுவை கொண்டு வா பெட்ரோல் தூக்கி எரிச்சுதாரன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
0: எப்படி உங்களை நீங்கள் தொடர்பட்டு வர?
1: அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிடு, ஒரு நாள் சபைக்கு வந்து பார். நான் போகிற ஒரு நாள் சபைக்கு வந்து பார். அப்போ சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்சை, ஏன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட என்ன திட்டுனதே கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மொத்தம் முடிக்கணுமா, அவங்க கையை வைக்கணுமா என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்குது. அவன் முகத்தை பார்க்க முடியும், கூச்சை பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்கள் அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காமல் சந்தோஷமாக என் தலையில் கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். எனக்கு பயங்கர எதிர்ப்பு, என்னுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள். ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேசுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லா இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னா இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது யாரும்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தமாக வாழும்போது நீ போய் போய் அங்கே கேவலமான இடத்துல நான் போனேன் என்று என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தான் எடுக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தான் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அது முடித்து அந்த 10ஆம் வகுப்பு முடித்து நான் கிளாஸ் முடிந்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 ஆண்டுகள் வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜுக்கு போனேன். போய் 2 ஆண்டுகள் முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 மாதம் ஊழியம் சரியாக இருந்தது. 6 மாதம் என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லோரும் கே ஊழியத்து அழைத்து நான் வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு எனக்குள்ள வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என் சொந்த இடத்துல நான் வந்தேன். என்ன தலைமை போதரை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் எனக்கு 1 மாதம் லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என் சபை போதகரை பார்த்து, நான் யாரையும் பரியாசம் பண்ண அவர்களை தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழியம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியந்தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள், வார அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு இடவே தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், ப்ரொஜெக்ட் ஊழியம், ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம், அப்படின்னால் கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம், அதனை ஊழியத்தை செய்து நல்ல வாஞ்சோட செய்து கொண்டு. ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன், ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ் நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கத்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கத்தர் அழைத்து ஊழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி, கர்த்தர் அழைத்து ஒழித்து வந்தேன்னு சொன்ன மோசஸ், சோர்வு நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன், அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே நீ எனக்கு தீர்க்க தரிசனம் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 மணி முதல் விடியற்கால 5 மணி வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கால் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கால் நிற்கிறேன், வானம் 2 திறக்கப்படுகிறது, அதுலேருந்து சூரியன் ஒரு சூரிய கதை என்ன வர்ணிக்கிறது என்ன தெரியல, எனக்கு வர்ணிக்க தெரியாது என்ன ஒன்று. அப்போ சூரிய பிரகாசம், அதிகாலை சூரிய பிரகாசம் என் முகத்தில் அப்படியே வந்து அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிக்குது, அடித்து கொண்டு இருக்குது. சூரியனுக்கு பின்னால் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாய் பேசுற மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்கிரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்கிரீனில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும் அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமா பிடிக்க ஆரம்பிச்சேன். தைரியமா ஒழிஞ்சு நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
0: இப்ப மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கீங்க அந்த பகுதியில்?
1: ஆமா, கொல்லங்கோடு பகுதியில
0: சபை ஊழியம்,
1: ஆமா, பால விளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டுமில்லாமல் எங்கே என்ன கூப்பிட்டாலும் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளே கத்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார்,
0: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசுவை சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிட்டு வா நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி, இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான், ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த சாட்சியின் மூலமாக இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய, அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல, ஓ என்னை அழைத்திருக்கிறாரா, அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே, இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவருடைய கரம் உங்கள் மேலாமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையிலே உங்களை பயன்படுத்துவார். இப்போது என்னென்னா, ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
1: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலக்குட்டாயில் வளர்ந்தேன், கர்த்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவெல்லாம் கிடைத்ததா ஒரு வேளை கேட்கலாம். ஒரு வேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ, அது இடத்துல தான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோராட்சி நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
0: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் நாம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆத்மஹாதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று சொன்னீரே, உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்கள் மேல் ஊற்றும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் பலமாக இறங்கி வாரும்.

ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.

தெய்வமே சாத்தானை கெடுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட சரித்திர மனிதனாய் மாறிட

0: டிவி சேகர், ஜெபத்தோட்டம், காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம்.
2: And 12.
1: Hallelujah. Amen. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா.
2: Therefore they shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. Their souls shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all.
1: Jeremiah 31:25. Naan vidaitha aathumavai sampurnam adaippanni toinda ella aathumavaiyum nirappuven.
2: For I have saturated the weary soul and I have replenished every sorrowful soul.
1: Amen. மூன்று முறை அல்லேலூயா சொல்லி நாம் அமர்வோம்.
2: Let us all say hallelujah 3 times and say hallelujah. Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto his
1: hallelujah. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God for the precious promise the Lord has given.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றமும் அடைகிறோம்.
2: And many times we are praying and we are having faith, but then at the same time, so we are being rejected.
1: அநேக நேரங்களிலே நாம் மிகவும் மனச்சோர்வு அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம்.
2: Many times we are in a sorrowful condition.
1: காரணம் என்ன?
2: What is the reason?
1: நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையாக காணப்படுகிறது.
2: Our situations are something different and opposite.
1: ஆகவே சரீரத்திலே ஒரு களைப்பு.
2: Depression in our body.
1: ஆவியிலே ஒரு களைப்பு.
2: And depression, frustration in our soul.
1: ஆத்துமாவிலே ஒரு களைப்பு.
2: And frustration in our spirit.
1: இதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா இளைத்து போய்விடுகிறது.
2: And because of that our soul becomes weary.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திராவிட்டால் நாம் வாழ்ந்திருக்க முடியாது.
2: If our soul doesn't live, we cannot live.
1: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும்.
2: As your soul lives, you have to live in everything.
1: Amen.
2: Amen.
1: ஆகவே பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்தியை கேட்டவுடனே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே நாம் ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் சில காரியங்களை முயற்சி செய்கிறோம்.
2: Many times whenever we hear the cheerful prophetical messages, we are being encouraged.
1: ஆனால் அந்த முயற்சியிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது உடனடியாக ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர்?
2: Whenever we take efforts and if it is not successful, we ask Lord, why you have forsaken me?
1: ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் காணப்படும், ஏன் ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீர்?
2: Lord, why did you forget me, O Lord?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த உலகத்திலே பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, பயங்கரமான அருவறுப்பான வாழ்க்கையை செய்கிறவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள்.
2: The wicked people are always fine.
1: ஆனால் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது?
2: Why things are happening for us like this?
1: என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
2: And we keep asking this question.
1: அருமையானவர்களே,
2: dear children of God, நாம்
1: வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்.
2: We read Bible and we can pray.
1: நாம் ஆலயத்திற்கு வரலாம்.
2: We come to the service.
1: காணிக்கை கொடுக்கலாம்.
2: We can give offering.
1: ஆனால் அதே நேரத்திலே உள்ளான மனுஷன் நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
2: When we look at our inner man, there is something vacuum inside.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சபையிலே நாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம்.
2: We say hallelujah cheerfully in the church.
1: தனிமையிலே ஜெபிக்கும் பொழுது நாம் அப்படி உற்சாகமா ஜெபிப்பதில்லை.
2: When we are alone, we are not praying cheerfully.
1: ஒரு விதமான ஒரு சோர்வோடு கூட ஆண்டவரே என்னப்பா என்று ஒரு விதமான ஒரு சுய ஒரு பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம்.
2: And we are pleading unto the Lord with all frustration.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்திலே,
2: the promise of God in this,
1: ஆண்டவர் என்ன சொல்கிறார்,
2: what the Lord says,
1: இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன,
2: what is the promise,
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
2: Three things are told.
1: என் பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்.
2: My children will come to Zion and they will cherish.
1: நான் அருளுகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்.
2: They will keep running for the goodness of me.
1: அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். தோய்ந்த ஆத்மாவை அவருடைய ஆத்மா இனி தோய்ந்து போவதில்லை.
2: Their soul shall be like a well watered garden and they
1: இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார்.
2: The Lord is saying three things to you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரித்த
2: God's people, they will be cherishing.
1: கம்பீரமா ஜெபம் பண்றோமா?
2: Are we praying with all boldness?
1: Hallelujah. கம்பீரமா சாட்சி சொல்றோமா?
2: Do we testify with all boldness?
1: கம்பீரமாக ஊழியம் செய்றோமா?
2: Do we do ministry with all boldness?
1: இல்லாவிட்டால் நாம் தொய்ந்து போய் காணப்படுகிறோமா?
2: Or we are under frustration?
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்.
2: The God's people, they will come to height of Zion.
1: Sion enge irukirathu?
2: Where is Zion?
1: Enge aandavar irukkararo ange Sion irukirathu?
2: Where there is God, there is Zion.
1: Enge Sion irukirado ange aandavar irukkira edam?
2: Where there is Zion, the Lord is there.
1: கர்த்தர் உங்கோடு இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? கம்பீரமா இருப்பாய்.
2: When the Lord is with you, you will be bold.
1: நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், இல்லாவிட்டால் நாம் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அப்போ மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரே குதூகலமாக இருக்கிறோம்.
2: If the miracle happens and if it happens more than expectation, we are cherishing like anything.
1: வருஷத்துக்கு ஒரு முறை பர்த்டே கொண்டாடுறோம்.
2: We celebrate once in a year the birthday.
1: ஏதாவது ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறோம்.
2: We celebrate the wedding day.
1: இப்படி ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, இப்படி ஏதாவது ஒரு நாளில் உண்டாகிறது.
2: Some celebration in some day we get.
1: Hallelujah. ஆனால் தாவீத் அப்படி அல்ல.
2: But David is not like that.
1: Hallelujah. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
2: I
1: என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.
2: I rejoice in the Lord always.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்.
2: We rejoice in the Lord all the time.
1: Rejoice in the Lord always.
2: Rejoice in the Lord always. Always
1: rejoice,
2: rejoice,
1: rejoice,
2: rejoice.
1: அப்படி இருக்கறோமா?
2: Do we like that?
1: ஏன் இருக்க முடியல?
2: Why it is not possible?
1: அதுதான் நம்முடைய நிந்தைகள்.
2: That is reproaches.
1: யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா,
2: if somebody says something,
1: அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல.
2: We could not bear it.
1: அருமையானவர்களே, வேலை செய்யற இடத்திலேயோ, நம்முடைய வீட்டிலேயோ, குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு அவமானமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியல.
2: In the family, in the workshop, if any shameful condition, we could not bear it.
1: ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியல.
2: If we face some loss, we cannot bear it.
1: நாம் rejoice என்று சொல்வதற்கு பதிலாக, மகிழ்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்றோம்? கோபப்படுறோம்.
2: Instead of being rejoicing, we get angry.
1: ஒரு விதமான கோபம் வருகிறது.
2: Some kind of angry is coming.
1: சில நேரத்துல மனுஷன் இடத்துல கோபப்படுறதை விட ஆண்டவரிடத்துல கோபப்படுறாங்க.
2: People get
1: என்ன ஆண்டவர் இப்படி செய்துட்டீங்க?
2: Lord, why did you do like this?
1: Hallelujah. அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் இதெல்லாம் செய்றார்.
2: many thought that God
1: has done. தன் தன் சுயேச்சையினால் இழுப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுறான்.
2: They are drawn according to their own lust.
1: நீ சுயேச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட ஆண்டவர் மேல் பழிய போடுற.
2: And you are drawn by your own lust, but they are blaming God.
1: கர்த்தர் என்ன சொல்றாரு?
2: What the Lord says.
1: நீ நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா நல்லா இருக்கணும்.
2: And your soul should be all right.
1: Hallelujah.
2: Should be all right.
1: நாம என்ன செய்றோம்? முதல்ல என்னுடைய சரீரத்தை, என்னுடைய தேவையை, என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை முதல்ல கொடுங்க.
2: First of all, we are looking for our
1: ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பதான் இவளை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்.
2: The Lord says, seek the Lord first and then
1: முதலாவது ஆத்மா.
2: First of all, the soul.
1: உன்னுடைய ஆத்மா வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும்.
2: If the soul lives, then you can.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: இந்த கால வேளையிலே கர்த்தர், இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால், உன்னுடைய ஆத்மா இனி, எல்லாம் சொல்லுங்க, இனி இனி
2: hereafter
1: தொய்ந்து போவது இல்லை. இனி தொய்ந்து போவதில்லை.
2: Sorrow no more at all.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
2: That is the promise of God.
1: அப்படி உன் ஆத்மா தொய்ந்து போகிறதுக்கு காரணமா இருக்கிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிறதான பல விதமான சோர்வுகள்,
2: different kinds of frustration you are facing in your life.
1: உன் வாழ்க்கையில உன்னை சோர்வு உண்டாக்குற பல காரியங்கள்,
2: lot of things frustrating you.
1: உன்னை பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள்,
2: the sickness is making you weak.
1: சில நேரங்களிலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சில அம்புகள்,
2: some arrows are coming against you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒருவேளை நீ என்ன செய்யலாம்? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be in tears.
1: ஒருவேளை நீ அழுது கொண்டு, நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று நீ முனகிக் கொண்டிருக்கலாம்.
2: You may be weeping, where can I go and tell all these things?
1: Hallelujah. கர்த்தர் சொல்கிறார்,
2: The Lord says,
1: எல்லா ஆத்மாவும் என்னுடையது தான்.
2: All souls are mine.
1: நீ என்னுடையவன்.
2: You are mine.
1: நீ என்னுடையவள்.
2: You are mine.
1: என்றால் நான் உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா.
2: Your soul. Hallelujah. Is my soul.
1: Amen. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: நம்முடைய ஆத்மாவின் நேசர், நம்முடைய ஆத்ம நேசர் இயேசு மாத்திரம்தான்.
2: Hallelujah. Our soul mate is Jesus Christ alone.
1: Hallelujah. அவர்தான் நம்மை இந்த ஜீவ பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
2: And he is leading into the living path.
1: Amen.
2: Amen.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் பொழுது, அதாவது உன்னுடைய உள்ளான மனுஷன், இன்னர் மேன், ஒரு விதமாய் சலிப்படைந்திருக்கும் பொழுது,
2: the inner man is frustrated,
1: very உன்னுடைய ஆத்மா சலிப்பு, அதாவது ஒரு விதமாக நம்பிக்கை இழந்து காணப்படும் பொழுது,
2: when your soul is in hopeless condition,
1: there is no more hope nu solvaangala, hopeless,
2: hopeless,
1: inimel enku or nambike kedaiyadhu,
2: I don't have hope.
1: Hallelujah. Endra sila soonaligal varum pozhudhu,
2: when you have such situation.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Sila nerathila paathingala sila peru, sari neenga jom panna vittiralam, inna jom panni enna thakkandom,
2: let me stop my prayer today, what I gain when I pray.
1: Sila per jom pandrathiye vittiranga, oru naal rendu naal appadi vittiranga,
2: couple of days they just leave prayer life.
1: ஆண்டவரை தேடுறதே விட்டுறாங்க.
2: They don't seek the Lord.
1: காரணம் என்ன?
2: What is the reason?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவருடைய ஆத்மா,
2: the soul,
1: பலனிழந்து காணப்படுகிறது.
2: It is weak.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்தீர்.
2: David says, Lord, you strengthened my soul.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: ஆத்மாவிலே பலன் இருந்தால் ஆவியிலே பலன் வரும்.
2: When you have strength in your soul, you have
1: பலன் இருந்தால் சரீரத்திலே பலன் வரும்.
2: Then you get strength in
1: your body. நீ பலவானாய் இருப்பாய்.
2: You will be strong.
1: ஒருவேளை சரீரத்தில் நீ பலவீனமாய் இருந்தாலும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
2: You may be weak.
1: Hallelujah.
2: Say I am strong.
1: கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பலவானாய் ஏன் மாற்றுகிறார் என்றால், உன்னுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தி அடையும் பொழுது நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய்.
2: Your soul is satisfied with fatness and you will
1: be mighty. வார்த்தையில் உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்குமா?
2: Hallelujah. Your soul like a well watered garden.
1: எப்படி இருக்கும்? வறண்ட நிலத்துக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா?
2: Do you know the difference between well watered garden and dry land?
1: Amen. வறண்ட நிலம் விடாய்த்து போய் கிடக்கும்.
2: The dry land without
1: Hallelujah.
2: water.
1: அப்படியே பூமி எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கும்.
2: And it is the earth is divided.
1: அங்கே செடி கொடிகள் வளராது.
2: No more plants.
1: ஆனால் எந்த இடத்துல நீர் ஊற்றுகள் பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே செழுமையான மரங்கள் விருட்சங்கள் காணப்படுகிறது.
2: Hallelujah. There is fountain you get.
1: கனிதம் மரங்கள் அங்கே காணப்படுகிறது போல.
2: Good fruits.
1: அருமையானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
2: How is your life?
1: உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
2: How is your family?
1: நீ யார் தெரியுமா?
2: Who are you?
1: நீ ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம்.
2: A well watered garden. Don't forget.
1: நீ அவருடைய தோட்டம்.
2: You are his garden.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதுல வேறு பலவிதமான கனித மரங்கள் இருக்கிறது.
2: Lots of fruits.
1: அழகான மலர்கள் உள்ள பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அதற்குள்ள இருக்கிறது.
2: Lots of flowers.
1: சிங்கார வனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: It's a beautiful garden.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவருடைய தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
2: It is fenced properly.
1: அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டமாக இருக்கிறது.
2: It is like wine.
1: அதிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்.
2: The Lord is moving.
1: ஆமாண்டவர் வந்து நேசரே என் தோட்டத்தில் வந்து கனியை புசியுங்க ஆண்டவரே.
2: Oh beloved you come and
1: Alleluia.
2: Eat the fruit in
1: Alleluia.
2: my garden.
1: Alleluia.
2: Alleluia.
1: Amen.
2: Amen.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: ஆகவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால்,
2: The reason for promise,
1: இந்த ஜூன் மாதத்திலே,
2: The month of June,
1: உன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த தொய்ந்து போன அந்த இழைப்படைந்த அந்த நிலைமை மாற வேண்டும்.
2: The sorrowful condition from your soul should be changed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: In Isaiah we read and when you are in frustration the Lord gives the strength.
1: அந்த ஒரு ஆத்துமா மனசோர்வு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருது.
2: When your soul is depressed and you get a failure attitude.
1: தோல்வி மனப்பான்மை வந்த உடனே அவன் எப்படி காணப்படுகிறான் என்றால் ஒரு கீழான சிந்தையுள்ளவனாய் காணப்படுகிறான்.
2: When you have the failure attitude and you will be having the low thoughts.
1: நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை.
2: I am useful for nothing.
1: இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறார்.
2: He has the thought, why should
1: அந்த எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்யறான்?
2: What does he do?
1: செத்து போனாவே நலமா இருக்குமே நினைப்பான்.
2: He says,
1: சாவை விரும்புவான்.
2: He likes death.
1: வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல.
2: He's not ordinary man.
1: அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
2: Powerful prophet.
1: அவர் ஜெபித்தால் வானத்திலிருந்து மழை வரும்.
2: When he prays the rain will
1: அவர்
2: come.
1: அவர் ஜெபித்தால் மழை நிற்கும்.
2: When he prays it will stop.
1: அவர் ஜெபித்தால் அக்கினி வரும்.
2: When he prays fire will come.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி.
2: Such a Elijah prophet.
1: அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன்.
2: Powerful man of God.
1: ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு.
2: He prayed.
1: ஒன்னு ராஜாக்கள் 19 அதிகாரத்துல.
2: First Kings and
1: 19. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா?
2: What did he pray?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன சொல்றாரு?
2: What did he say?
1: ஆண்டவரே எனக்கு நல்ல வரங்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லல.
2: He didn't say Lord thank you for giving.
1: Hallelujah. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு?
2: What did he pray?
1: போதும்.
2: Lord enough.
1: போதும்.
2: Enough.
1: போதும் ஆண்டவரே.
2: Lord enough.
1: என்ன எடுத்துக்கங்க.
2: Please take me.
1: நான் கஷ்டப்பட்டது போதும்.
2: Enough struggling.
1: நான் பாடுபட்டது போதும்.
2: Enough suffering.
1: Hallelujah. நான் எவ்வளவு நாள் இப்படி பாடுபடுவேன்?
2: How long I should suffer?
1: எவ்வளவு நாள் போராடுவேன்?
2: How long I have this tribulation?
1: Hallelujah. நான் எவ்வளவு நன்மை செய்றனே?
2: I do a lot of goodness.
1: Hallelujah. எவ்வளவு ஊழியம் செய்தனே?
2: I do a lot of ministries.
1: Hallelujah. ஆனால் இப்பொழுது ஒரு இசபேலனை துரத்தி கொண்டு வருகிறாள்.
2: Isabel is following me.
1: Hallelujah. அந்த இசபேல் ஏன் துரத்தி கொண்டு வருகிறாள்?
2: Why she is following?
1: அந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் என்று சொல்லப்படுகிற விக்கிரக ஆட்களை அவர் வெட்டி போடுகிறார்.
2: Elijah just killed many Baals.
1: அந்த விக்கிரகங்களை வணங்குகிற மந்திரவாதிகள்,
2: all the
1: பில்லிசூனியம் பண்ணுகிறவர்கள்,
2: all the witchcraft people,
1: தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்,
2: all the idol worshippers,
1: இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவிதான் இந்த இசபேல்.
2: And Jezebel.
1: இந்த Jezebel மூர்க்கமடைந்து விட்டாள்.
2: She got angry like anything.
1: என்னுடைய ஊழியக்காரன், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரன் எல்லாம் வெட்டி போடுற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான்.
2: And there is the prophet and
1: Hallelujah.
2: And killing lots of Baal's prophets.
1: அவனை நாம் அழிக்கணும்.
2: I should destroy.
1: என் தீர்மானம் எடுத்து
2: she got the determination.
1: எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறாள்.
2: She is seeking to kill Elijah.
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: எலியா அந்த Jezebel இடத்திலிருந்து தப்பி ஓடி வருகிறார்.
2: And Elijah ran away.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஓடி ஓடி ஓடி பல மைல்கள் ஓடி வருகிறார்.
2: He ran away for long distance.
1: சோர்ந்து போனார்.
2: He was
1: இளைப்படைந்து போனார்.
2: He frustrated.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நேரா வந்து ஒரு சூரை செடியின் கீழே வந்து பெசாம படுத்துட்டார்.
2: He just lie down under
1: Hallelujah.
2: The tree.
1: இனிமேல் ஓட முடியாது.
2: I can't run anymore.
1: என்னை எடுத்துக்கொள்ளும்.
2: Please take me.
1: அது இனிமேல் முடியாது.
2: Not possible. Enough.
1: போதும்.
2: Enough.
1: ஒரு சுய திருப்தி.
2: Self satisfaction.
1: போதும், நான் நல்லா இது வரைக்கும் வாழ்ந்தது போதும்.
2: It is enough living.
1: என்கிற ஒரு நிலைமை.
2: That kind of condition.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: அருமையானவர்களே, என்ன பண்ணிட்டு படுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு படுக்கிறார், போதும் ஆண்டவரே, என் ஆத்மா என்ன செய்துங்க, எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார்.
2: He just closed his eyes and saying, Lord, take my soul.
1: இனிமேல் நான் கண்ணையே திறக்க மாட்டேன்.
2: I will not open my eyes.
1: அப்படின்னா யாரோ வந்து தட்டுறாங்க அவரை.
2: Somebody is knocking.
1: எழுந்திரு.
2: Come on, rise up.
1: எழுந்திரு.
2: Rise up.
1: பக்கத்தில் பார்த்தா ஃபர்ஸ்ட் அருமையான ஆகாரம்.
2: Beautiful food.
1: தண்ணீர்.
2: Water.
1: வைக்கப்பட்டிருக்கிறது.
2: It is kept.
1: சுட சுட வைக்கப்பட்டிருக்கிறது.
2: Hot bread kept.
1: என்ன இது?
2: What is it?
1: நான் சாகணும் தானே கேட்டேன் ஆண்டவரே.
2: Lord, I wanted to die.
1: மறுபடியும் எனக்கு ஆகாரம் வைக்கிறீரே.
2: Why do you keep food?
1: சரி, ஏதோ களைப்பினால தண்ணியை குடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டார்.
2: He ate and drank.
1: நல்லா தூங்குறார்.
2: He is sleeping well.
1: நல்லா சாப்பிட்டார்.
2: He ate well.
1: நல்லா தூங்கினார்.
2: He slept.
1: ஆண்டவர் விட்டு மறுபடியும் எழுப்பினார்.
2: Again the Lord woke him.
1: எழுந்திரு.
2: Come on, rise up.
1: Hallelujah. Thank you, Jesus.
2: Thank you, Jesus.
1: எழுந்திரு.
2: Rise up.
1: என்ன ஆண்டவரே, நான் சாகணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்.
2: I asked for take.
1: இல்ல மகனே.
2: No, son.
1: உன் இஷ்டம் கிடையாது.
2: It is not your liking.
1: உயிர் போறதும் உயிர் வரதும் உன் இஷ்டம் கிடையாது.
2: It is not your like.
1: அந்த உயிரை கொடுத்தது நான்.
2: I have given the life.
1: அந்த ஆத்மா என்னுடையது.
2: The soul is mine.
1: உன்னுடைய இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்.
2: I will not leave you as you like.
1: உன்னைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்.
2: I have a plan.
1: அது நிறைவேறணும்.
2: It has to be fulfilled.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: அது உனக்கு தெரியுமா?
2: Do you know that?
1: அது தெரிஞ்சா நீ என்ன செய்திருக்க மாட்டே? சூரிய செடிங்க படுத்துட்டு போதும் ஆண்டவரே சொல்ல மாட்டேன்.
2: If you know that, you will not say enough.
1: நீங்க அனைவருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் ஒரு நிச்சயம் கிடையாது.
2: They don't have assurance about God's plan.
1: ஆண்டவர் தெரிந்தார் ரட்சித்தார் நிச்சயம் கிடையாது.
2: They don't have assurance how the Lord is saved.
1: Hallelujah. ஒரு ஏனோ தானோ என்கிற ஒரு நிலைமை.
2: Somehow they live.
1: அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல.
2: They don't know what to do.
1: என்ன ஜெபம் செய்யறாங்கன்னு தெரியல.
2: They don't know what to pray.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் சொல்றாரு,
2: The Lord says,
1: எழுந்து போஜனம் பண்ணு.
2: Come on, rise up and eat.
1: ஏன் தெரியுமா?
2: Because
1: நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
2: You have to go for a long
1: way. Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு?
2: Who gave this?
1: ஒரு பெரிய தேவ தூதர்.
2: Big angel.
1: Hallelujah. தேவதூதன் வந்து இவருக்கு பெரிய காரியத்தை ஏதோ செய்வார்னு பார்த்தா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போறாரு.
2: And he is just putting the food.
1: Hallelujah.
2: Without doing great things.
1: எலியா யோசிக்கிறார்.
2: Elijah is thinking.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
2: பெரிய
1: அற்புதங்களை செய்கிறவர்.
2: Great prophet, great miracles he does.
1: Hallelujah. ஆனாலும் ஒரு கேள்விக்குறி.
2: Now there is a question.
1: ஏன் இந்த ஆகாரம்?
2: Why this food?
1: அந்த ஆகாரத்தை புசித்த உடனே
2: after eating that food
1: அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
2: He started walking.
1: 40 நாட்கள்.
2: 40 days.
1: Hallelujah. புசியாமலும் குடியாமலும் போஜனம் பண்ணாமலும் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான்.
2: Without eating and drinking he
1: Hallelujah.
2: was walking and walking.
1: அது சாதாரண ஆகாரம் அல்ல.
2: Not ordinary food.
1: கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம்.
2: Lord's food.
1: அதுக்கு அப்புறம் அவன் சோர்வா இருக்கறன்னு சொல்லவே இல்ல.
2: No frustration after that.
1: ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லல.
2: He didn't say it is enough.
1: இப்போ அவருக்கு என்ன வந்து விட்டது?
2: What did he get?
1: ஒரு பலன் வந்து விட்டது.
2: He got that strength.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நடந்து போறான். 40 நாள் நடக்கிறான்.
2: 40 days he
1: was Hallelujah.
2: He was walking.
1: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல.
2: Not one day or two days.
1: 40 நாள் எதுமே வழியில சாப்பாடே கிடையாது.
2: No food on the way.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அதுதான் எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம்.
2: That is the way the Lord has selected.
1: Hallelujah.
2: Elijah.
1: அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு.
2: The Lord kept a job.
1: Hallelujah. அவன் மூலமா எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
2: Through whom Elijah has to be
1: anointed. அதற்கு பிறகு அதே எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
2: Elijah has to be taken in the
1: cool wind. தேவன் அவனுக்காக போட்டு வச்சிருக்கிற திட்டம்.
2: That's a God's plan.
1: சும்மா எடுத்துக்கனா எடுத்துக்க மாட்டாரு.
2: He will not take just like that.
1: அவர் உனக்கு வச்சிருக்கிற வழி அந்த சுழல் காற்றில் நீ போணும்.
2: You have to go through the swirl wind.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord keeps
1: the time. வச்சிருக்கிறாரு.
2: He keeps time.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கிறார்.
2: He has some position, responsibility.
1: அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும்.
2: You have to fulfill the responsibility.
1: ஆமென். போதும் என்று சொல்லாதே.
2: Don't say it is enough.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவ பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியும் கீழ்ப்படுத்தான்.
2: He frustrated like anything.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைப்படைந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்துக்கொள்.
2: The spiritual life, whenever you get weary, think about it.
1: உன்னை ஆண்டவர் நீ சோர்ந்து போய்விட்டாய் என்று உன்னை தூக்கி குப்பையில போட மாட்டார்.
2: The Lord will never reject you because you were in
1: Hallelujah.
2: a weary condition.
1: உன்னை திரும்பவுமாய் உயர்த்துவார்.
2: Again he will lift you
1: Hallelujah.
2: up. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: எவ்வளவு பெரிய ஆழ்குழியில போட்டாலும் நீ மேல வருவ.
2: He will come up
1: Hallelujah.
2: from the deep pit.
1: Amen. நான் ஒரு கழுதையை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன்.
2: I have read about a donkey.
1: ஒரு கழுதையை வளர்த்திருந்த ஒரு ஆள் என்ன செய்தாரா, ரொம்ப நாள் அந்த கழுதையை வச்சிருந்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியல அவரால்.
2: And he could not feed the donkey for many days.
1: அதை கொலை செய்யவும் முடியல, என்ன கூட வளர்த்தார் இல்லையா.
2: He could not even kill.
1: அதனால அவர் என்ன செய்தாரா, எங்கேயாவது ஒரு குழியில் அதை தள்ளிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குழியில் தள்ளிட்டாராம்.
2: He just put it,
1: யாருக்கும் தெரியாமல் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி
2: let it die.
1: வந்துட்டார்.
2: He came.
1: அந்த குழியில் அந்த ஊர் மக்கள்லாம் போய் என்ன செய்யணும், குப்பையை கூட்டுவாங்களாம்.
2: And they all put the dust in that pit.
1: குப்பையை கொட்டினே இருப்பாங்க.
2: They kept on putting the dust.
1: இந்த கழுது மேல தான் அந்த குப்பை வந்து விழும்.
2: And everything will come upon that donkey.
1: அப்ப அந்த கழுது என்ன செய்யுமா,
2: what the donkey does,
1: அப்படி உதறிட்டு மறுபடியும் மேல வரும்.
2: It will just shake and come up.
1: குப்பை கீழே போவும்,
2: the dust go down,
1: கழுது மேல வரும்.
2: Then it will come.
1: மறுபடியும் குப்பை கொட்டுவாங்க.
2: Again they put the dust.
1: மறுபடியும் கழுது இன்னும் ஒரு அடி மேல வரும்.
2: Again 1 feet it comes.
1: மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க.
2: Again they put.
1: மறுபடியும் உதறிட்டு மேல வரும்.
2: Again it comes up.
1: குப்பையை கொட்ட கொட்ட கழுது என்ன செய்யுது, மேல வந்துனே இருக்குது.
2: When they put the dust and it is coming up, when the fit is filled,
1: கழுதிக்கு தெரிது நம்ம நிலத்துக்கே வந்துட்டோம்.
2: Now we have come to
1: Hallelujah.
2: the ground.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நேரா எஜமான்கிட்ட போது.
2: It went to the master.
1: அவர் பார்க்கறாரு.
2: He saw that.
1: செத்து போயிருப்பேன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறியே.
2: I thought you died.
1: Hallelujah.
2: But you come back.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன்னால் என்னை சாகடிக்க முடியாது.
2: You cannot kill me.
1: என்னை குழியிலிருந்து ஒருத்தர் உயர்த்தி இருக்கிறார்.
2: From the pit one Hallelujah. raised me up.
1: Amen. அருமையான தேவனுடைய பிள்ளையே, குழியில தூக்கி போட்டாலும் சரி, உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எழும்புவர்களா இருந்தாலும் சரி,
2: they may come against you.
1: கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
2: The Lord will lift you
1: Hallelujah.
2: up. Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
2: Your soul will never
1: become weary. உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
2: Your soul will ever become weary.
1: மனமறிவு அடைவதில்லை.
2: And you will not
1: Hallelujah. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார்.
2: He does battle for you.
1: சோர்ந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே.
2: Don't be depressed.
1: எதனால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்?
2: Why are you frustrated?
1: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சோர்வு வருதுன்னு கேட்டீங்கன்னா,
2: Whenever we get frustrated.
1: எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ,
2: Whenever we face
1: Hallelujah. நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்லன்னு நினைப்போம்.
2: We think everything is over.
1: இன்னொரு கஷ்டம் ஒன்று வரும்.
2: Another thing will come.
1: இன்னொரு கஷ்டம் வரும்.
2: Another problem.
1: One by one வந்துட்டே இருக்கும்.
2: One by one it comes.
1: எவ்வளவு வந்தாலும் சரி.
2: Whatever it may be.
1: எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி.
2: Whatever may be the tribulation.
1: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி.
2: Whatever may be the trouble.
1: சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன்.
2: The Lord Hallelujah. gives strength whenever you are under weary.
1: கூட இருக்கிறாரு.
2: He is with
1: Hallelujah.
2: you.
1: Hallelujah. நீ என்ன செய்யணும் தெரியுமா?
2: What you suppose?
1: இயேசு கிறிஸ்து புத்தகத்தில் 40 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: 40
1: ஹல்லேலூயா. 31 வசனத்துல
2: 31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா.
2: They shall run and not be weary. They shall walk.
1: ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி,
2: they may walk.
1: நீ இளைப்படையவே மாட்டாய்.
2: You will never become weary.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: அதனால அவன் சூப்பர்மேன் நினைச்சிராதீங்க.
2: Don't think he's a superman.
1: எலியா திகச்சி ஒரு சாதாரண மனுஷன் தான்.
2: Elijah was ordinary man.
1: வேறு எலியா திகச்சி குறித்து என்ன சொல்லுது?
2: What the Bible says.
1: யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது
2: in James
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான்.
2: And
1: உன்ன போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான்.
2: You and me is also
1: கஷ்டங்கள் தான், நெருக்கங்கள் தான்,
2: oppression,
1: போராட்டம் தான்,
2: tribulation,
1: ஒரு விதமான பிரச்சனை தான்,
2: problems.
1: ஒருத்தர் உன்னை புகழ்வார்கள், ஒருத்தர் உன்னை இகழ்வார்கள்.
2: One will lift you up,
1: ஒருத்தர் உன்னை நம்புவார்கள், ஒருத்தர் உன்னை பழிப்பார்கள்.
2: One may believe you, another one.
1: பல விதங்களிலே உன் வாழ்க்கை காணப்படலாம்.
2: In different ways your life may be.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன இருந்தாலும் சரி.
2: Whatever it may be.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ அதை பார்க்க கூடாது.
2: Don't look at that.
1: அது முடிவு அல்ல.
2: It's not end.
1: நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை அது கஷ்டமான ஒரு பாதையா இருக்கலாம்.
2: It may be a difficult
1: way. ஆனால் அதெல்லாம் உன்னுடைய முடிவு.
2: That is not your end.
1: கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா?
2: Where the Lord is.
1: மனுஷரை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார்.
2: They ask.
1: Hallelujah.
2: They make the men.
1: சங்கீதம் 66ல.
2: In Psalms 56.
1: ஆனால் எங்க கொண்டு வந்து விடுவார்?
2: Where the Lord
1: will bring you. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார்.
2: He will bring you to the pasture land.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
2: The sufferings cannot be compared with the future.
1: தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே.
2: You understand this.
1: உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் ஆத்மா தொய்ந்து போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.
2: You understand one thing.
1: இந்த கஷ்டம் வந்து இருக்குதே.
2: The problems have come.
1: இந்த பாடு வந்து இருக்குதே.
2: The sufferings have come.
1: இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
2: I rejoice in that.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்?
2: How many can say
1: hallelujah?
2: Rejoicing.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? 1 பேதுரு 4:13 வாசிக்கும் பொழுது,
2: First Peter 4:13,
1: கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடினால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க.
2: Hallelujah. And rejoice because you are the partakers of his sufferings.
1: கர்த்தருடைய பிள்ளைக்கு பாடு வந்துச்சுன்னா அது உன்னால வந்துச்சோ, நீ செய்த தவறுனால வந்துச்சோ, இல்ல மனுஷர்களால் வந்ததோ, சாத்தானால வந்ததோ, எப்படி வந்தாலும் சரி பாடு பாடுதான்.
2: The sufferings may be
1: கஷ்டம் கஷ்டம்.
2: The sufferings may be anyway.
1: ஆனால் அந்த கஷ்டத்துல தேவனுடைய பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்.
2: You do one thing.
1: என்ன செய்யணும்?
2: What you supposed to do?
1: ஆண்டவரே,
2: Lord,
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
2: I rejoice.
1: ஏன் தெரியுமா?
2: Because
1: நான் இந்த பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் மாற்றி விட்டது.
2: And it makes me the partakers of your sufferings.
1: என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ,
2: whenever we become the child of God,
1: கிறிஸ்துவின் பங்காளி.
2: We are the partakers of Christ.
1: அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளி தான்.
2: Partakers of his blessing.
1: சந்தோஷத்துக்கும் பங்காளி தான்.
2: Partakers of his joy.
1: அவருடைய பாடுகளுக்கும் பங்காளி தான்.
2: Partakers for his sufferings. Hallelujah.
1: அதனால நீ சந்தோஷப்படணும்.
2: You have to rejoice.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: We are children of God.
1: Amen.
2: Amen.
1: அது நிமித்தம் நீ என்ன செய்யணும்? முதலாவது சந்தோஷப்படணும். ரெண்டாவது நீ என்ன செய்யணும்? 16வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யணும்? தேவனை உன்ட்ட வந்து சொல்லுவாங்க.
2: They will come and say.
1: என்ன பைபிளை தூக்கின்னு போற, தூக்கின்னு வர, இங்க சர்ச்சுக்கு போற, அங்க ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் நிலைமை இப்படி இருக்குது.
2: You take the Bible, you go to church, your condition is like this.
1: சிரிக்கணும்.
2: You have to laugh.
1: துதிக்கணும்.
2: You have to praise.
1: Hallelujah. நான் உனக்கு வெக்கம் இல்லையா?
2: Don't you have shame?
1: எனக்கு வெக்கமே கிடையாது.
2: No shame at all.
1: அவங்க யோசிப்பாங்க.
2: They may think.
1: கஷ்டப்பட்டா இவங்க சந்தோஷப்படுறாங்களே.
2: When they suffer, they rejoice. Hallelujah.
1: ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்யணுமா? தேவனை அவரிடத்தில் அவர் அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ஹல்லேலூயா, ஆமென்.
2: தோஸ் ஹூ லவ் தி லார்ட்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: அவர்களுக்கு சகலமும், சகலமும்,
2: ஆல் திங்ஸ்
1: எப்படி நடைபெறுமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும்.
2: ஃபார் குட்னஸ்,
1: நன்மைக்காக.
2: ஆல் திங்ஸ் வொர்க் டுகெதர் ஃபார் குட். for good.
1: இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே,
2: the month of June,
1: உடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல,
2: not only your soul lives,
1: உன் வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செய்ய போறேன்.
2: I do goodness.
1: நீ நிறைய நன்மையை காண்பாய்.
2: You will see lot of goodness.
1: இனி தீங்கை நீ காண்பதில்லை.
2: No more evil.
1: இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
2: No more evil.
1: நன்மையை தான் பார்க்க போற.
2: You will see the goodness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்ப நீ என்ன செய்யணும்?
2: What you supposed to do?
1: இப்பொழுது இருக்கிற பாடுகளை பார்க்காத.
2: Don't look at the sufferings.
1: கர்த்தர் சொல்றார் இல்லையா, நன்மை வரப்போகுது.
2: The goodness will
1: நன்மை
2: come.
1: நன்மை வரப்போகுது.
2: Goodness will come.
1: நன்மை வரப்போகுது.
2: Goodness will come.
1: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
2: Just praise.
1: நன்மை வரப்போகுது.
2: Goodness will come.
1: Amen.
2: Amen.
1: அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
2: What I supposed to do?
1: சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்தது? ஒப்பு கொடுத்துரு. ஹல்லேலூயா.
2: Commit the keeping Alleluia. Of your souls to him.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்துரு.
2: You commit yourself.
1: எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடு.
2: Whatever it may be, commit.
1: அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார்.
2: They will, the Alleluia. Lord will make it blessing.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து பிரசங்கம் கேட்டுன்னு 5000க்கு அதிகமான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
2: The 5000 people are
1: sitting. 3 நாளா சாப்பிடுறதுக்கு வழி இல்ல.
2: 3 days over, no food.
1: அப்போ சீஷங்க வந்து சொல்றாங்க.
2: Disciples came and said,
1: ஆண்டவரே,
2: Lord,
1: போதும் அந்த ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க ஆண்டவரே.
2: Please send them back.
1: அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீஷர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு.
2: Disciples got hungry.
1: இவங்களால நம்ம உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கிறோம்.
2: And we don't
1: இவங்க போனா நம்மளாவது நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு.
2: Go back, we can eat.
1: இவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே.
2: Lord, you send them.
1: Hallelujah.
2: Back.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இல்லப்பா,
2: no.
1: அவங்க சோர்ந்து போய் விடுவார்கள்.
2: They will be under weary.
1: ஆண்டவருக்கு கவலை அதுதான்.
2: That is the worry.
1: சோர்ந்து போகும். என் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது.
2: My people should not get weary.
1: ஆகாரம் கொடுத்துருங்க.
2: Give food.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகாரம் கொடுங்க.
2: Give food to them.
1: வனாந்தரத்துல போய் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
2: The Lord is saying giving food in the wilderness.
1: உங்கத்துல என்னப்பா இருக்கு?
2: What do you have?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு,
2: The Lord said immediately,
1: போய் பாருங்க.
2: Go and see.
1: உங்கத்துல என்ன இருக்குது?
2: What do you have?
1: போய் பாரு.
2: Go and see.
1: இந்த சீஷர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா?
2: What the disciples
1: போய் பார்க்கிறதுக்கு சோம்பேறி தானப்பட்ட

0: அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க.
1: They would have said
0: ஆண்டவர் போய் பாரு.
1: Go and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பார்த்துட்டு வந்து போய் சொல்ல முடியாது.
1: They cannot tell lie anymore.
0: இந்தாங்க ஆண்டவரே, அஞ்சு அப்பத்து ரெண்டு மீன் நீங்க ஒண்ணே சாப்பிடுங்க.
1: Five loaf of
0: Hallelujah.
1: Two fish.
0: அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு?
1: What did the Lord do?
0: அதை வாங்கினாரு.
1: He got it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஜனங்களை பார்க்கல.
1: He didn't look at the
0: people.
1: He didn't look at the disciples.
0: மனிதர்களை பார்க்கல.
1: He didn't look at anyone.
0: அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு.
1: He lifted and saw the heaven.
0: கையில அஞ்சு அப்ப ரெண்டு மீன்.
1: Five bread and two. Where did he see?
0: சம்பளம் வாங்கணும்னு எங்க பார்க்கணும்?
1: When you get income, where did he
0: சொல்லுங்க?
1: போன
0: வாரம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க.
1: லாஸ்ட் வீக் ஒன் சிஸ்டர் கேம்.
0: அவங்க வந்து என்ன ஐயா, சபையில நிறைய தேவைன்னு சொன்னீங்களையா?
1: You said you have lot of needs.
0: ஆமா, அவங்க ஏழையான ஒரு சகோதரி.
1: Poor lady.
0: எவ்வளவு பணக்காரங்க ஒருத்தர் கூட வந்து இந்த வரைக்கும் என்னையான்னு கேட்கவே இல்லை.
1: The rich man did not ask.
0: வந்து கேக்குறாங்க.
1: She was asking.
0: அப்ப நான் சொன்னேன், என்னம்மா அப்படின்னு.
1: I said what?
0: இல்லையா, எங்க வீடு ஓடெல்லாம் ஒழுகுது.
1: And the water is coming.
0: ஒழுகுது.
1: It is water is entering.
0: ரிப்பேர் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தேன்.
1: I determined to repair.
0: அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கு, ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கு.
1: I have gathered some money for that.
0: ஆண்டவர் சொன்னாரு.
1: Lord said.
0: இத போய் பாஸ்டர் கிட்ட கொடுன்னு சொன்னாரு.
1: Go and give it to the pastor.
0: நான் சொன்னேன், no no no.
1: I said no.
0: முதல்ல போய் வீட்டை சரிபடுத்து.
1: Go and set right your house.
0: No
1: no.
0: அப்போ அவர் சொன்னா, எப்படிங்க ஆண்டவர் ஐயா எடுத்துட்டு போறது இத?
1: How can I take it back?
0: ஆண்டவர் கொடுன்னு சொல்லிட்ட பிறகு
1: the Lord said give.
0: நான் எடுத்து போக முடியாதுங்க.
1: I cannot take it.
0: உண்மையா சொல்றீங்களா? ஆமாங்க.
1: Truly.
0: அப்போ மழை வந்து ஒழுகுனா என்ன பண்ணுவீங்க? அது பரவாயில்லையா?
1: The rain comes, what do you do?
0: அது பரவாயில்ல.
1: It is okay.
0: எங்க வீடு தான ஒழுகுது.
1: My house.
0: கர்த்தருடைய வீடு ஒழுக கூடாது.
1: Hallelujah. Not have any rain.
0: எனக்கு கண்ணல தண்ணீர் வந்து.
1: I got tears.
0: ஒரு ஏழை சகோதரி.
1: Poor lady.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஒரு விதவை.
1: The widow.
0: கொடுக்க கூடிய யாருமே வரல.
1: And
0: என்ன
1: சொல்றேன்னா,
0: அந்த சகோதரி பார்த்து சொன்னேன்,
1: I said to the sister,
0: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார்.
1: The Lord will build a house.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் என்ன செய்றேன்?
1: What are you doing?
0: கர்த்தருக்காக நீ என்ன செய்றே?
1: What are you doing for the Lord?
0: பார்த்துக்கொண்டே இருக்கிறார்.
1: He is looking for
0: நீ கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டதனால,
1: since you are given unto the Lord's hand,
0: ஓட்டாண்டே போக மாட்டேன்.
1: You will not become poor.
0: நிச்சயம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Certainly the Lord will bless you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த கவர் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணும்போது,
1: whenever I pray for the
0: covers, எத்தனை தசமபாகம் காணிக்கெல்லாம் இருக்கு,
1: the tithe and offerings,
0: அதை யோசிக்க மாட்டேன்.
1: I won't think that.
0: அந்த காணிக்கைய மாத்திரம் தான் என்னுடைய நினைவுல வந்துட்டே இருக்கு ஆண்டவரே.
1: I keep thinking
0: about வெட்கப்பட்டு போக கூடாதப்பா.
1: God, they should not.
0: Hallelujah.
1: பூவா,
0: அது ஒரு விசேஷத்த காணிக்கை.
1: It's a special.
0: அது ஒருல கொஞ்சமா இருக்கலாம்.
1: It may be small.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை.
1: Dear children of God.
0: என்ன சொல்றேன்?
1: What I'm trying to say.
0: பணம் இல்ல.
1: Not the money.
0: உன் வாழ்க்கை கூட.
1: Even in your life.
0: நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பா.
1: You commit your life.
0: உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு.
1: You commit your children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு நாலு பிள்ளையை கொடுத்தா, முதல் பிள்ளை இப்படி ஆகணும், ரெண்டாவது பிள்ளை இப்படி ஆகணும், மூணாவது பிள்ளை அப்படி ஆகணும், எது மக்கோ அது எங்க போனோம்? ஊழியத்துக்கு போட்டோம்.
1: If the child is not having good brain,
0: உருப்படாத பிள்ளையா,
1: go to ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்தாங்க.
1: Someone came.
0: என் புள்ள அடங்காவ பிடாரியா இருக்கிறான், ஊரெல்லாம் வம்பு எடுத்துன்னு வரான்.
1: My child is not obeying.
0: Hallelujah. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
1: I pray.
0: ஒரு பிள்ளை தான் உனக்கு கேட்டேன்.
1: You have only one child.
0: நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க.
1: Four children.
0: மூணு பேர் நல்லா இருக்கிறாங்க.
1: Three are okay.
0: இவன் தான் அப்படி இருக்கான்.
1: He is like this.
0: நல்லா இருக்கிறவங்கள பற்றி கவலை இல்லை.
1: No worry about them.
0: நல்லா இருக்கிறாங்கன்னா என்ன?
1: If they are
0: church ku varala,
1: not coming to church,
0: alla sambarikiranga,
1: they are earning well.
0: Hallelujah. Appo yara oppu kudukra,
1: whom you are committing?
0: Nee upayogam illama nee kudukrada aandavar enna seivar? Upayogapaduthuvar.
1: The Lord will use it for the useless.
0: Hallelujah. Arumiyana devudey pullaye,
1: dear children of God,
0: alla gavaninga,
1: listen.
0: Indha uliyathin paadhila naan kandupidithadhu adhaan.
1: In the path of the ministry, I
0: Hallelujah. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
1: They will come running for the goodness.
0: கோதுமை,
1: திராட்சை, grapes.
0: Hallelujah. இதெல்லாம் உனக்கு கடையிலேயே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking it is available?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.

0: ஆட்டுக்குட்டி
1: the lamb
0: hallelujah இதெல்லாம் கடையில் போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா
1: are you thinking it is available in the shop
0: அங்க அந்த வார்த்தை கவனிங்க
1: look at that
0: கர்த்தர் அருளும் நன்மை கர்த்தர் அருளும் கோதுமை
1: goodness given by god
0: என்ன கோதுமை
1: what kind of wheat
0: ration கடையில் வாங்குற கோதுமை இல்ல
1: not from ration shop
0: ஃப்ரீயா கிடைக்கிற கோதுமை இல்ல
1: not free wheat
0: கர்த்தர் அருளும் கோதுமை
1: god given wheat
0: கர்த்தர் அருளும் திராட்சரசம்
1: god given wine
0: கர்த்தர் அருளும்
1: god given
0: எண்ணெய்
1: oil
0: கர்த்தர் அருளும்
1: god given
0: ஆட்டுக்குட்டி
1: lamb
0: கர்த்தர் அருளும்
1: god given
0: கன்றுக்குட்டி hallelujah
1: bull
0: amen
1: hallelujah
0: கர்த்தர் நல்லவர்
1: the lord is good
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் கொடுக்கிற கோதுமை எப்படிப்பட்டதா இருக்கும்
1: what kind of wheat it
0: hallelujah அது கொழுமையான கோதுமை
1: it is fat
0: உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார்
1: my god will satisfy hallelujah. you with the
0: நாங்க உங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா சும்மா கண்ட ஜோக்கு கண்ட இதெல்லாம் பேசி உலக பிரகாரம் மாம்ச பேச்செல்லாம் நான் இங்க பேச மாட்டேன்
1: ஐ வோன்ட் டாக் எனி ஃபிளஷ்
0: உச்சிதமான கோதுமை
1: ஒன்லி த
0: உச்சிதமான கோதுமை
1: ஃப்ரெஷஸ்
0: எனக்கு தெரியும்
1: வீட்
0: எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது
1: ஐ ஹாவ் தட் அஷூரன்ஸ்
0: இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லாமே உச்சிதமான கோதுமை தான்
1: ஆல் த ஃப்ரெஷஸ் ஹalleluya ஐ பிரீச்
0: ஆமென்
1: ஆமென்
0: இங்கே ஆண்டவர் ஊற்றுகிறதான அந்த திராட்சரசம்
1: the wine the lord
0: hallelujah அது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம்
1: the lord's anointing
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: கர்த்தர் கொடுக்கிறதான பரிசுத்தாவி
1: holy spirit given by god
0: அந்த ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய்க்கு சமானம்
1: it is equal to the hallelujah. olive oil
0: கன்றுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் போல
1: like lamb
0: ஆண்டவர் உனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுக்கிறார்
1: the lord gives a new soul
0: வளர்ந்த ஆத்துமாக்களை கொடுக்கிறார்
1: the grown up soul
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah போன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணார்
1: last week one
0: அவர் கேட்டார் ஐயா நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறேன்
1: i came when i was a small boy
0: கேட் வரைக்கும் ஜனங்க நிக்குமையா
1: people used to stand near the gate
0: கேட் வரைக்கும் அப்படியே நிக்குமே ஜனங்க எங்க போவாங்க எல்லாம் அப்படி
1: கேட்டார் where did they go
0: கேட் வரைக்கும் இருந்தது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பதறுங்க
1: and all chaff you have
0: பதர் எல்லாம் பறந்து போச்சு
1: the chaffs are
0: மணிங்க தான் இருக்குது
1: only the
0: hallelujah
1: grains are here
0: நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் யா
1: you are whatever you say it is right
0: hallelujah
1: hallelujah
0: பதர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை
1: I been don't need charge
0: al phone udna parandu poidum
1: when we blow it will
0: or kashtam unda odidum
1: when the sufferings come it will
0: ulaga pragaram nanma unda odidum
1: when the goodness comes it will
0: hallelujah
1: go. hallelujah
0: or oyer unda odidum
1: when there is lift there hallelujah. is they will run
0: arumiyana devude pillaye
1: dear children of god
0: kathra appadi patta dana aashirvatha kathra kudukkarar
1: the lord gives
0: kutti
1: such blessings the lord
0: arumiyana devude pillaigale kathra ku stotram
1: praise be unto god
0: kathralum nanmigal
1: God's goodness
0: in the maathathile june maathathile
1: the month of june
0: unaavikkuriya vaalkaiyile
1: in your spiritual life
0: kathar unakku parathirunda aneega nanmigalai kodukka pogura
1: the lord will give lot of goodness from heaven
0: vishwasikkiringa
1: how many of you believing
0: appo unnude aathma eppadi irukuma neer paachalana thottam pol irukum un aathma ini toindu povadu illave illa
1: your soul will never become weary
0: hallelujah
1: hallelujah
0: ஆகவே தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே
1: don't be weary by doing good
0: galatians
1: works
0: வாசிக்கிறோம்
1: in galatians 6
0: அதிகாரத்திலே
1: 6
0: நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அற்பி
1: if you are not weary
0: நீ தளர்ந்து போக கூடாது
1: you should not be weary
0: தளர்ந்து போகாதிருந்தால்
1: if you are not weary
0: ஏற்ற காலத்தில்
1: right time
0: அற்பீர்கள்
1: you will reap
0: hallelujah
1: hallelujah
0: Hallelujah
1: hallelujah
0: Amen இவ்வளவு நாள் பொறுத்தே
1: so far you
0: இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு காத்திருந்தேன்
1: you are waiting
0: இன்னும் பொறுத்திரு
1: keep waiting
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: those who wait
0: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை
1: they never be ashamed
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: those who wait upon the lord
0: வெட்கப்பட்டு போவதில்லை
1: they will not be despised கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்கள்
1: those who wait upon the lord
0: சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள்
1: they will be like zion
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
1: those who wait upon
0: hallelujah.
1: the lord hallelujah
0: அவர் வல்லமையான சீயோனை போல் இருப்பார்
1: they will be like powerful
0: thank
1: zion
0: you lord. hallelujah
1: thank you lord. hallelujah
0: நீ கர்த்தருக்கு காத்திரு
1: you wait upon the lord
0: வெட்கப்பட்டு போவதில்லை
1: never be ashamed
0: hallelujah
1: Hallelujah
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக
1: through the promise
0: கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம்
1: the lord's blessing
0: amen உன்னுடைய ஆத்துமா இனி தொய்ந்து போவதில்லை.
1: Your soul will not become weary.
0: நீ இனிமேல் அழுது கொண்டிருக்க போகிறதில்லை.
1: You will not be weeping.
0: எப்படி இருக்க போறீங்க தெரியுமா?
1: How you will be?
0: சொல்லுங்க. எப்படி இருப்பீங்க?
1: How you would be?
0: சொல்லுங்க.
1: How you would be?
0: நீங்க கம்பீரமா இருப்பீங்க பிரதர்.
1: You will be bold.
0: எப்படி போவீங்க?
1: How you will be?
0: கம்பீரமா போ, கம்பீரமா வா.
1: Hallelujah. You will be bold enough.
0: எப்படி இருப்பீங்க?
1: How you will be?
0: கம்பீரமாக.
1: You will be bold.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: ஒரு பெரிய பிரசிடென்ட்.
1: Big president.
0: அவனால கம்பீரமா நடக்க முடியலங்க.
1: He could not walk properly.
0: இப்படி பார்த்தான் அவரே. இப்படி பாக்குறாரு.
1: He looks down like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் அவர் இப்படி பாக்குறாருன்னு பார்த்தா.
1: Why he looks like this?
0: யாமா சுடுவானோ.
1: Anybody will shoot.
0: எங்க புல்லட் வருமோ.
1: Any bullet will come.
0: பயம்.
1: Fear.
0: ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது.
1: ஏனென்றால் No fear at all.
0: நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்.
1: The Lord is around us.
0: நம்ம கர்த்தர் காக்கிறார்.
1: The Lord is protecting.
0: ஆகவே நீ பயப்பட தேவையில்லை.
1: Need not fear.
0: நீ கம்பீரமாய் நடப்பாய்.
1: We bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Shall we all rise?
0: இந்த அருமையான காலவேளையில் அநேக காரியங்கள் உண்டு.
1: There are many things.
0: ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: The important things I have told.
0: இளைப்படைந்தவனுக்கு
1: Those who are weary.
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி.
1: The right kind of
0: இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: In the morning.
0: இளைப்படைந்தவனுக்கு
1: Those who are weary.
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை
1: the right word
0: சொல்லும்படிதான் இந்த அதிகாலை ஆராதனை.
1: The early morning
0: இந்த அதிகாலை ஆராதனை கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's promises are being fulfilled.
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக.
1: Now to bless you.
0: உன் சத்துவத்தை பெருக பண்ணிக் கொண்டிருக்கிறபடியாக.
1: In order to increase your strength.
0: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: உன் வாழ்க்கையில வந்திருக்கிற சில கஷ்டங்கள்
1: the problems
0: ஒருவேளை அது எதுவா இருந்தாலும் சரி
1: whatever it may be
0: நீ தெரிந்து கொள்
1: you understand
0: கர்த்தர் அனுமதிக்காமல் வாழ்க்கையில் எதுமே வராது
1: without god's permission nothing will happen
0: எது வந்தாலும்
1: whatever it may be
0: ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்னு கேக்குறீங்களா
1: why did the lord permit
0: அது அவருடைய சிட்சை
1: that is the chastisement
0: அது சிட்சிக்கிறார்
1: he chastises you
0: பிரயோஜனத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார்
1: for your benefit
0: ஆகவே நீ சொல்லு
1: say
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது
1: and the lord chastises you
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: சோர்ந்து போகாதே
1: don't be frustrated
0: சோர்ந்து போகாதே
1: don't be frustrated
0: தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்து
1: you strengthen your hands
0: தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்து
1: strengthen your knee
0: சோர்ந்து போகாதே
1: don't be weary
0: கர்த்தர் சொல்லுகிறார்
1: the lord is saying
0: hallelujah
1: hallelujah
0: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை
1: we will not be weary
0: hallelujah
1: hallelujah
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது
1: the lord's word
0: amen
1: says, hallelujah
0: எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது
1: in hebrews
0: hallelujah நீ இப்படிப்பட்டதான பாதையில கடந்து போகும் பொழுது hallelujah
1: when you go through these paths
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்
1: you look unto the lord jesus
0: hallelujah
1: hallelujah
0: அவரை நோக்கி பார்க்கும் பொழுது
1: when you look unto the lord
0: என்ன வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து
1: what we read
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: hebrews
0: amen 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: 12th chapter
0: நீங்கள் பல விதங்களிலே சோதிக்கப்படும் பொழுது
1: when you are tested
0: hallelujah பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்
1: you think about all the sufferings of the lord
0: அவருக்கே பச்சை மரத்துக்கே இவர்களை செய்வார்களானால்
1: they do it for the greenish tree
0: பட்ட மரத்துக்கு வேற என்ன செய்ய மாட்டார்கள்
1: why not for the dry land
0: hallelujah
1: tree
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: என் ஆண்டவராகிய கர்த்தர்
1: the lord god
0: oh hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: நீ விடாய்த்து போவதில்லை
1: you will not be weary
0: சோர்ந்து போவதில்லை
1: you will not be frustrated
0: சோர்ந்து போக நேரத்திலே
1: at the time of frustration
0: இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பா
1: just look unto the lord
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்
1: the lord is with you
0: hallelujah
1: hallelujah
0: இந்த சோதனையின் மத்தியிலே
1: in the midst of suffering
0: சோர்வுகளின் மத்தியிலே
1: in the midst of depression
0: இளைப்படைந்து போகிற நேரத்திலே
1: at the time of frustration
0: உன்னை மறுபடியும் பலப்படுத்தி
1: again he
0: உன்னை ஸ்திரப்படுத்தி
1: he strengthens
0: உன்னை திடப்படுத்தி
1: he
0: உன்னை நிலைநிறுத்த
1: he will make you
0: என் தேவன் வல்லவராக கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி
1: powerful
0: சோத்ரே hallelujah
1: thank you lord
0: shabara bara bara bara bara
1: jesus thank you jesus
0: ora bara bara bara bara bara bara shakura bara bara bara bara bara
1: stotram
0: ora bara bara bara எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
1: how many of you believing
0: நீ யார் தெரியுமா
1: who are you
0: நீ கழுகை போல
1: like eagle
0: கழுகை போல
1: like eagle
0: மறுபடியும் எழும்ப வேண்டும்
1: you have to rise up
0: சட்டுகள் அடி
1: beat your wings. Rise up.
0: கர்த்தருக்காக எழும்பு.
1: Rise up.
0: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியம் அழித்து வைக்க முடியாது.
1: And nothing can hold you.
0: எந்த காரியம் உன்னை கட்டி வைக்க முடியாது.
1: Nothing can hold you.
0: கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு.
1: Keep the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் சட்டைகளை அடித்துக்கொண்டு.
1: Beat your wings.
0: எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: Rise up, the Lord says.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready?
0: நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
1: I'm going to pray for you.
0: இந்த வாக்குத்தத்தத்தின்படி.
1: According to this promise.
0: இந்த மாதம் ஜூன் மாதம்.
1: The month of June.
0: உன்னுடைய ஆத்மா வாழ்கிற மாதம்.
1: Your soul will live.
0: ஜூன் மாதம்.
1: The month of June.
0: உன்னுடைய ஆத்மா கொழுத்ததாகிற ஒரு மாதம்.
1: It will have fatness.
0: இந்த ஜூன் மாதம்.
1: The month of June.
0: உன்னுடைய ஆத்மா வல்லமையான உறுதியான சத்துவமுள்ள ஒரு ஆத்மாவாய் மாறுகிற ஒரு மாதம்.
1: Your soul will become strong.
0: உள்ளான மனுஷனிலே
1: inner man
0: வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மாதம்.
1: You will be strengthened.
0: பலத்தின் மேல் பலன் அடைவாய்.
1: You get strength of
0: சியோனிலே காணப்படுவாய்.
1: You will be in Zion.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise
0: ஸ்தோத்திரி.
1: God. Praise God.
0: ஸ்தோத்திரி.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
1: Praise God.
0: Hallelujah.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: ஏசாயா 43 அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்ருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போது ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். அதிகாலையில் சங்கீதம் 116:7 வசனத்தின்படி கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார், நீ இளைப்பாறு. வாசித்த உடனே பதில் கிடைத்து விட்டது என்ற நிச்சயம் எனக்குள் வந்தது. ஒரு ராகம்

கிறிஸ்தவுக்கு பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:12-26 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆகாரையும் சாராயையும் அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கூறினார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:27-5:2 வரை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே ஏன் மனிதன் தேவனுடைய கிருபையினால் உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மரணமே போதும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்படி இச்சிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வோமா? வாருங்கள், செய்திக்குள் கடந்து செல்லலாம்.

பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஆகாரையும் சாராயையும் அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கூறினார். மேலும் கலாத்தியர் 4:26 சொல்லும் பொழுது, மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று கூறினார். தொடர்ந்து கலாத்தியர் 4:27 பாருங்கள், அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஈசாக்கு பிறக்கும் வரைக்கும் மலடியாய் இருந்த சாராய்க்கு இன்று கணக்கிலடங்கா சந்ததியினர் இருக்கிறார்கள். ஆகார் மூலமாய் வந்தவர்களை காட்டிலும் இவர்கள் அதிகமானோர். இவ்வாறு கூறுவதனாலே பவுல் என்ன சொல்கிறார், மோசேயின் பிரமாணத்தின் கீழே பலி செலுத்தும் அந்த திட்டத்தின் கீழே அவர் ரட்சித்த மக்களை விட இன்றைக்கு மனுக்குலத்திலே எண்ணற்ற மக்களை கிருபையின் அடிப்படையிலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கிறார் என்று கூறுகிறார். கலாத்தியர் 4:28 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். இன்று விசுவாசிகளாய் இருக்கிறவர்களும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளே. நம்முடைய பிறப்பு புதிய பிறப்பு. யோவான் 3:16 தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நம்பினதினாலே இந்த புதிய பிறப்பை பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுதே நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கலாத்தியர் 4:29 ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பிரியமானவர்களே, சட்டத்திட்டங்களினாலே அதையும் இதையும் கை கொள்வதனாலே ரட்சிப்பு என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய இலவசமான கிருபையினாலே கிடைக்கும் சுவிசேஷத்தை பகைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் தனது ஆரம்ப நாட்களிலே தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கிக்கும் பொழுதே தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள் என்றும் கூறினார். ஆராதனை முடிந்த பொழுது வயதான பெரியவர் ஒருவர் அவரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசும்பொழுது நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளப் போவதில்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்களை தேடி அதிகமான கூட்டம் வரும். ஏனென்றால் மக்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்து கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையை குறித்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலேதான் நற்செய்தி பிரசங்கிக்கப்படுவது மிக குறைவானதாயிருக்கிறது. ஏனென்றால் நற்செய்தி பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகர் அதை குறித்து குறை கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும், அல்லது இன்னொரு இடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை தேட வேண்டும், அல்லது சில சடங்காச்சாரங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி யாராவது உங்களிடத்திலே சொல்வார்கள் என்றால் கிறிஸ்துவை சாபமாக அவர்கள் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பிற்காக செய்திருப்பது போதுமானதல்ல, நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுகிறார்கள் என்றால் சிலுவை வீணாயிருக்கும். இயேசு நமக்காக சாபமானார். அவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால், அவரிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லுகிறவர்களாயிருக்கிறோம். அவருடைய நாட்களிலே இந்த வாக்கியம் எவ்வளவு பொருத்தமானதாக இருந்ததோ இன்றும் அதே வாக்கியம் மிக பொருத்தமானதாயிருக்கிறது. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகின்றது. இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினால் உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? மனிதனாக மனுஷியாக இரட்சிப்பிற்காக எதையுமே செய்ய வேண்டியதில்லை என்று கூறப்படுவதை மனிதன் விரும்புகிறதில்லை. மாறாக அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது, நம்முடைய கண்களை அவருக்கு நேராக திருப்புகிறது. கலாத்தியர் 4:30 அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாயிருப்பதில்லை.
ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 21:10 நான் வாசிப்பது போல, ஆபிரகாமே, அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் நீர் புறம்பே தள்ளும் என்று சாராள் கூறின பொழுது அது சரி என்றே தேவனும் கூறினார். இன்று கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வது என்ன தெரியுமா? சடங்காச்சாரங்களின் மூலமாக அதையும் இதையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்னும் எண்ணத்தை நீ அப்புறப்படுத்து. இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததே போதும் என்று நீ மனதார ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். கலாத்தியர் 4:31. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? என்னதான் ஆபிரகாம் வயது முதிர்ந்த நிலைமையிலே ஆகாரின் மூலமாக ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாலும் ஆகாரின் குமாரனையும் சாராயின் குமாரனையும் தன்னுடைய குமாரர்களாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அவன் அதை குறித்து ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியவனாயிருந்தான். அதேபோல பவுல் இங்கு என்ன சொல்கிறார்? நீங்களும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் கிருபையின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது என்கிறார். நீங்கள் அதை குறித்த ஒரு தெளிவான தீர்மானம் செய்ய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மரணமே போதும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அல்லது நான் கர்த்தருக்காக அதை செய்கிறேன், கர்த்தருக்காக இதை செய்கிறேன், இந்த திருச்சபையிலே இப்படி செய்ய சொன்னார்கள், அந்த திருச்சபையிலே அப்படி செய்ய சொன்னார்கள், அதை நான் நிறைவேற்றினபடினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்கள் என்றால் பிரியமானுள்ளே, முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராயிருக்கிறார்.

0: இப்பொழுது கலாத்தியர் 5 பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுவதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆவியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இந்த கலாத்தியர் நிறுவத்திலே முகவுரையை தவிர்த்து 3 முக்கியமான பிரிவிற்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். முதல் பகுதி தனிப்பட்ட காரியங்களை குறித்து பவுல் பேசிய வார்த்தைகள். அப்போஸ்தலன் பவுல் பெற்ற தனிப்பட்ட அனுபவமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. அதைத் தொடர்ந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்னும் அடிப்படை கொள்கையை குறித்து பவுல் விவரித்தார். நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும் என்றும் ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உண்டு என்றும் கூறினார். இப்பொழுது 3 நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்று கூறுவது. நாம் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினாலே. நாம் பரிசுத்தமாக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவராலே. கிறிஸ்து தம்முடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவிலே நம்மை முழுமையானவர்களாக பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு நல்லவர்களானாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் சந்திக்க முடியாது. இந்த ஜீவியத்திலே நீங்கள் கிறிஸ்துவைப் போல முழுவதும் மாற முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் கூட்டம் திருச்சபை கிறிஸ்துவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரே சரீரத்தின் தலையாயிருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே அவருடைய சரீரமாயிருக்கிறோம். நாம் இங்கே அவருடைய பிரதிநிதியாயிருக்கிறோம். இங்கே நாம் அவருடைய பிரதிநிதிகளாக செயல்படவும் வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்த ஆவியானவராலே நடைபெறுகிறது. இந்த அதிகாரத்திலே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்படி இச்சிக்கிறது என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். ஒன்று, நீங்களே முயற்சி எடுத்து வாழும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அல்லது உங்கள் மூலமாக மற்றொருவர் வாழும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய வழிமுறை என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக அவர் செயல்படுவது. மேலும் சுயாதீனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிரெதிரான காரியங்களையும் பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிரமாணத்திற்கு அடுத்த காரியமும் உங்களை அடிமைத்தனத்திற்கு கீழே வைக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே என் வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். 2 சாலைகள் சந்திக்கும் ஒரு சாலையை கடந்து போக வேண்டிய நேரத்திலே சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த திசையிலிருந்தும் யாரும் வரவில்லை. எனவே மெதுவாக நான் சிவப்பு விளக்கை தாண்டி செல்ல வேண்டிய சாலைக்கு செல்கிறேன். சில வினாடிகளிலே எனக்கு பின்னாலிருந்து ஒரு காவல் அதிகாரி என்னை நிறுத்துகிறார். நிறுத்தி எனக்கு தண்டனை விதிக்கிறார். நான் வாதாடுகிறேன், யாரும் எந்த பக்கமும் வரவில்லை, எனவே நான் மெதுவாகத்தானே சாலையை கடந்து வந்தேன் என்று வாதிடுகிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அந்த சிவப்பு விளக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? வாகனத்தை நிறுத்து என்று சொல்கிறது. அப்படி நிறுத்தாமல் நீ கடந்து செல்வாய் என்றால் நீ சட்டத்தை மீறுகிறாய் என்றுதான் அவர் விளக்கம் கொடுப்பார். மட்டுமல்ல, இனி அடுத்த முறை சிவப்பு விளக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் தண்டனை பெற்றபடியினாலே நீங்கள் வாகனத்தை நிறுத்துவீர்கள் என்று கூறுகிறார். இதுதான் பிரியமானவர்களே நியாயப்பிரமாணம். இது நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? மனித சுபாவத்தின்படி சாலையில் யாரும் இல்லை என்றால் சிவப்பு விளக்கு எரிந்தாலும் கடந்து செல்லும் பழக்கம் மனிதனுக்குள்ளே வருகிறது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே வாழ்வது என்பது கிருபையிலிருந்து விழுந்து போகும் பாவம் செய்வது. கிறிஸ்துவிலே நமக்கு இருக்கிற சுயாதீனத்தோடு கூட பவுல் இங்கே ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தின் 15 வசனங்களிலே அவர் சொல்லும் சத்தியம் என்னவென்றால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே நான் வாழுகிறேன் என்று சொல்வது கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்று கூறுகிறார். கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்றால் என்ன? நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு நியாயப்பிரமாணம் போதும் என்று சொல்கிறீர்கள். இந்த சத்தியத்தை தான் இந்த பகுதியிலே அவர் விளக்கமாய் சொல்கிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:1 வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நாம் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, கிருபையினாலேயே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலேயே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணம் வாழும் வழியாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கைக்கு சட்டமாக இருக்கக்கூடாது. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அனுதின வாழ்க்கையிலேயும் கிருபையின் அடிப்படையிலேயும் விசுவாசத்தின் அடிப்படையிலுமே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கையை விட உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுவும் தேவனுடைய கிருபையே. கிறிஸ்துவிலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்தமாக்குதலையும் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறாதிருங்கள். நான் கிறிஸ்துவண்டை வந்தபொழுது எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கிறிஸ்து தருகிறார். கிறிஸ்துவிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். அதை விசுவாச வாழ்க்கையாக நாம் கொள்வோமாக. சட்டங்களின் அடிப்படையிலே வாழ முயற்சிப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவன் நமக்கு தந்திருக்கிற தூய ஆவியானவர் நம் மூலமாய் வாழ அனுமதிப்போமா? கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. கிறிஸ்து நம்மை எந்த நியாயப்பிரமாணத்திற்கும் கீழே கொண்டு வைக்கவில்லை. 10 கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கான சட்டம் என்பதல்ல. இவ்வாறு நான் சொல்வதனாலே 10 கட்டளைகளை நீங்கள் மீறினாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் அதைவிட உயர்வான நிலைமையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைமையிலேதான் கிறிஸ்துவிலே நாம் சுயாதீனம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவிலே எனக்கு ஒரு சுயாதீனம் உண்டு. அது ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு அடிப்படை கொள்கை. அதாவது நான் அவரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படை கொள்கை. நான் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையே அல்ல, இயேசுவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஸ்தாபனத்தை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையோ அல்லது மற்றும் ஒரு தனி நபரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையோ அல்ல, இயேசுவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவிலே நாம் பெற்றிருக்கிற சுயாதீனம். இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 5:2 பாருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதின் அடையாளம்தான் விருத்த சேதனம். நீங்கள் ஒரு அடையாள அட்டை அணிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அது காட்டுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அடையாள அட்டைகளை அவர்கள் அணிந்தால்தான் அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியும் என்பது போல வாழ்கிறார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் அடையாள அட்டையாக நீங்கள் விருத்த சேதனம் செய்வீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிறார். இதை விளக்குவதற்காக உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். ஒரு பிரசித்தி பெற்ற கம்பெனி ஒரு டானிக் ஒன்றை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். சில ஆண்டு விற்பனைகளுக்கு பிறகு ஒரு புதிய விளம்பரம் ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். அந்த விளம்பரத்திலே ஒருவர் தோண்டி, இதுவரை நான் 513 பாட்டில் இந்த டானிக்கை வாங்கி குடித்தேன். இதை குடிக்கும் முன்னதாக நான் நடக்க முடியாதவனாயிருந்தேன். இப்பொழுது நான் ஓடுகிறேன், எல்லா கடினமான வேலையையும் செய்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறது. ஆனால் அதே வேளையிலே நானும் சொந்தமாக ஒரு மருந்தை செய்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் என்று அந்த அறிவிப்பு வரும் என்றால், இந்த இறுதியான வாக்கியம் ஆரம்பத்திலே சொன்ன அத்தனை காரியங்களையும் பலனிழக்க செய்கிறது. அவர் குடித்த 513 பாட்டில் மருந்து அவரை குணமாக்கியதா அல்லது அவரே செய்து சாப்பிட்ட மருந்து அவரை குணமாக்கியதா என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து இன்னும் சில காரியங்கள் மேலேயும் நம்பிக்கையை வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின் வெளி அடையாளமான விருத்த சேதனத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லது வேறு ஏதாவது ஒரு அனுபவம் தான் என்னுடைய ரட்சிப்பிற்கு அடையாளம் என்று சொல்வீர்கள் என்றால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. டாக்டர் லூயிஸ் என்னும் தேவ மனிதர் ஒருவர் சொல்லும் பொழுது, தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் இவரை பார்த்து, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்கும் பொழுது, உம்மை என் இரட்சகராக நான் விசுவாசித்தபடியினாலேதான் இங்கே இருக்கிறேன் என்று கூறுவாராம். ஒருவேளை இயேசு அவரை பார்த்து, இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம், ஆனால் நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? நீ ஒரு வேதசாஸ்திர கல்லூரிக்கு தலைவராக இருந்திருக்கிறாய், நீ ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாய், ஒரு திருச்சபையின் அங்கமாய் இருந்திருக்கிறாய், ஊழிய காலத்திலே நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் என்று அவர் கூறுவார் என்றாலும், அது எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய ரட்சிப்பிற்காக நான் உம்மை மட்டுமே நம்பினேன் என்றுதான் கூறுவேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆமரமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசமும் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? இங்கே மிக தெளிவாக மிக உறுதியாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று சொல்கிறேன் என்கிறார். கிறிஸ்துவை தவிர உங்கள் ரட்சிப்பிற்காக வேறு எதையாவது நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கும் அவர் மேலேயே உங்கள் பூரண நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் ரட்சிப்பிற்காகவோ நீங்கள் அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்காகவோ வேறு எதையாவது செய்ய வேண்டும், வேறு எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத வசனத்திற்கு விரோதமான போதனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினாலே உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினாலே உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஏசு நமக்காக சாபமானார். அவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் அவரிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? சடங்காச்சாரங்களின் மூலமாக அதையும் இதையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்னும் எண்ணத்தை நீ அப்புறப்படுத்து. ஆபிரகாம் வயது முதிர்ந்த நிலையிலே ஆகாரின் மூலமாக ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாலும் ஆகாரின் குமாரரையும் சாராயின் மகனையும் தன்னுடைய குமாரர்களாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அவன் அதை குறித்து ஓர் தீர்மானம் செய்ய வேண்டியவனாக இருந்தான். அதை போல பவுல், நாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் கிருபையின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது என்கிறார். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினால் வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஆவியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4 வசனத்தின் பின்பாகம்.

நேசித்தவர்கள் உன்னை பகைத்தாலும் வாக்கு சொன்னவர்கள் மாறினாலும் உன்னை விட்டு ஒரு

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: மனிதன் செய்யும் பாவங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்வாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்களே, வேதத்திலே ரோமர் 1 அதிகாரத்திலே மனிதனுடைய 23 விதமான பாவ சிந்தனைகளும் பாவ செயல்கள் எவைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் ஒரு மனிதனுடைய மனதிலே பாவ சிந்தனைகளாக வருகிறது என்றால், எந்த ஒரு மனிதன் மெய் தெய்வத்தை தேட அவனுக்கு ஆர்வம் இல்லையோ, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இல்லையோ, அந்த மனதிலே இத்தகைய பாவ சிந்தனைகள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவ சிந்தனைகள் பாவ செயல்களாக மாறுகின்றன. இந்த பாவங்களை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அது தேவன் வைத்திருக்கிற நீதியான நியாய தீர்ப்பாகிய மரணமே. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நித்திய ஆக்கினை தீர்ப்பாகிய நரகாக்கினை தண்டனை, அக்கினி கடலிலே போடப்படுகிற ஒரு தண்டனையை குறிக்கிறது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை உண்டு, அது நியாய தீர்ப்பிலே அது விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பாக்குறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டேடி இருக்கிறாரு.

வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்ரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட்டு மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக, அப்பா ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ, உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்யறார், உங்க எண்ணத்தை எல்லாம் மாத்துறார். எண்ணத்தங்க, எண்ணத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். எண்ணத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கிலும் எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை எல்லார் முன்னாடியே தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா, அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள்ல 1 2 3 ரெடி 1 2 3 அப்படின்னா 123வது பாட்டு

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைன்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யாரு? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டாரு? அவர் அருமை ரட்சகர். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அந்த அருமைன்னு பாக்குறப்ப வெறுமையும் வறுமையும், அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார்.

அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சலாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்க. அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் ரட்சிப்பை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே, அதை நினைத்து. சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்லை. அப்பா சமூகத்துல அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டேடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேற்று ஜோபில் நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உன்னை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவரே ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளோ பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்ட. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: உளையான சேர்ல வாழ்ந்தமா, களையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றி விட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி. முகத்தில்தான் எவ்வளவு கலையையும், வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே அவரே. கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா. ஒரு பிளெய்னான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தாரா? சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல் சாத்ரா.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோடே ஓட கடவோம்.
1: ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கருளி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: பகுதி போல.
0: ஹல்லேலூயா.
1: ட்ராக்க நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் என்னது ட்ராக்கு. இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சு ஆகணும். விஷுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: நினைக்கணும்,
1: அளவில்லாத எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடார்னு அடிதடி தான்.
0: எஸ்.
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறன்னா
0: பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அட்டி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்க செட் பண்ணி அதுல ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. அப்ப ரெண்டு, நம்மை அழுத்தக்கூடிய நம்ம நம்ம நம்மளை சூழ்ந்து நிற்கிற பாரம், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற
0: பாவம்.
1: பாவம். சோ ரேஸ்ல ஓடுறவன் பர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றில் அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமாக நம்மளால் ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாரசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துகிற அந்த பாவம். சார் ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது, அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறிவைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் அட்டாக் பண்ணோம், இதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறிவைக்கும். சபலம் இந்த சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா, நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அஸ் அ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்தருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மத்த ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒண்ணும்
0: பண்ணாது,
1: உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு, ஆனா உன் கூடயே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலா வருது. ஏன்னா நீங்க வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். ஸோ நீ ஆண்டவருக்குள்ள நீ திடப்படுறத வந்து என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக், அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ளஷரோட வருவான். என்னத்தோட வருமா,
0: ப்ளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமாக இருக்கிறார் இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்காக என்னன்னா
0: இல்லை
1: இல்லை, ஐயா ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமாக தான் என்ன செய்வான்னா லீக்கேஜ் இருக்கும். அங்கே நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதுதான் சபலம் அப்படின்றான். அப்போ நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேலே கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கலில் சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ நமக்கு சம்பவித்த காரியம் அதை மனசில் வச்சு நாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே நாம் என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேலே திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்கள் என் ஜபத்தை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, இல்லை நான் சும்மா கத்திட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில் அப்படின்னு ஃபைனலாக எங்கே திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேலே அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேலே கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், நீ ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்துற மேலே என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க, கட்டையை போடுறான்டான்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் மோடு, எவ்வளோ டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் களத்தில் நிற்க வேண்டியது மட்டும்தான் இப்போ செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இப்போ தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான்.
0: எஸ்,
1: ஆயிரம் ஆயிரம் சூறாவளி விதவிதமாக என்னை தாக்குது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே என்னென்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்கள் செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோடு நான் இன்னும் களத்தில் நிற்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்தில் தான் நிற்கிறேன்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ எம் ஸோ டயர்டு, எக்ஸாஸ்டட். ஆனால் நான் இன்னும் எப்படி தான் நிற்கிறேன்னா,
0: களத்தில் தான்,
1: களத்தில் நான் நிற்கிறேன்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அப்போ நாம அஃபண்ட் ஆகுறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடிய சங்கடத்தை கொடுக்குறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம் தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: மனுஷனுக்கு பிரஷர் எதனாலயா எகிருது மேக்சிமம் என்னன்னா கவலை, கோபம், பொறாமை. இந்த மாதிரியான காரியங்களான தான் மனுஷனுடைய
0: பிரஷர்,
1: கொதிப்பு அதிகமாகுது, ரத்த கொதிப்பு. அதுக்கு பேரு
0: பிளட் பிரஷர்.
1: டென்ஷன் ஆகிட்டான், ஐயா யார் ஆகிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியாக நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: முடியாது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the Holy Spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலைன்னா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது.
1: முடியாது. சோ பிரஷர்ங்கிறது, அழுத்தம் என்பது இட்ஸ் லைக் அன் ஏர் பபுள், காற்று குமிழ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப
0: பெருசா
1: பெருசாயிரும். அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்குது, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு அது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. நீங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோலை ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல, தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன், அதுல
0: தந்திரசாலி,
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க. அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, Go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமாக அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: இந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா, உடைஞ்சிரும்,
0: உடைஞ்சிரும்,
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளவு ஈஸியா அவன் என்ன செய்ய மாட்டான்னா, பிரேக் ஆக
0: மாட்டான்
1: மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை
0: உடைக்கிறவன்.
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்ல, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான், எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா.
1: அப்போ இவங்க எல்லாம் அழுத்தங்கள் இவங்களை உடைக்கல. அப்போ சொன்ன பவுல பிரஷர் உடைக்கல, பிரஷரை உடைச்சாலு.
0: ஆமென்.
1: இட்ஸ் ஹோலி ஆர்ட். நம்ம கற்று தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த கலை இது.
0: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஆவியானவர் அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஆவியானவர்
0: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
1: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில. நான் செகண்ட் இஸ் எனஃப், ஒரு அவ்வளவுதான், தப்புன்னு உடஞ்சினார்.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருந்தா, பலூனை
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா? வெடிக்காத,
0: வெடிச்சிரும்.
1: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஊதிக்கிட்டே இருந்தா. டெபிளோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும், உப்புக்கல்லு கூட என்னன்னா
0: பிரயோஜனமே இருக்க,
1: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை. அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான், மன்னிக்கணும், கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்து போயிருவான்?
0: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
1: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
0: எஸ், கையில் கொடுத்தது வாயில் வரும்.
1: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளை தனக்கு
0: நல்லாவே தெரியும்,
1: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிக்கிறான். நான் என்ன செய்வேன், கையில் வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில் இருந்த பலூன் எங்கே போயிடும்னா,
0: வாயில்
1: வாயில் போயிடும். வச்சுட்டு இப்போ அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதலை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறித்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்கிறேன்னா, அப்ப பலூன் வந்து இந்த என் கையில வந்த பலூன் இப்ப எங்க போயிருச்சுன்னா,
0: வாய்க்கு
1: வாய்க்கு போய் என் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன். மூச்சை
0: இழுத்து இழுத்து
1: இழுத்து இழுத்து ஊத ஊத ஊத ஊத
0: பிரஷர் தாங்க முடியாது.
1: பிரஷர் ஃபுல்லா இந்த அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
0: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
1: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டே வரும். ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
0: வெடிச்சிரு,
1: உடையுதா, வெடிக்குதா,
0: வெடிக்குது,
1: உடைகிறது வேற,
0: வெடிக்கிறது வேற,
1: வெடிக்கிறது வேற.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்சே பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணுமில்லாத பிரச்சனையை ஊதி ஊதி என்ன செஞ்சிட்டேன்னா,
0: பெருசாக்கிட்டேன்,
1: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
0: சும்மாவே இல்லை,
1: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன், வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு, முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்,
0: இனிப்பா இருக்கும்.
1: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன விடுறேன்னா
0: முட்டை விடுறது.
1: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து உப்புன்னு என்ன செய்வார்னா,
0: ஊதுவார்.
1: ஊதுனா சுயங்கம், மென்ன சுயங்கம், மெல்லாத சுயங்கம் இல்ல, மென்ற சுவிங்கம். மெல்லாத சுவிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்னு வர்றதுக்கான
0: வாய்ப்பு இல்லை.
1: அந்த பொட்டன்ஷியல் வந்து உள்ள ஹிடனா தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்ப அந்த ஹிடன் பொட்டன்ஷியல் எப்படி
0: ரிலீஸ்
1: அன்லீஸ் பண்றான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது. அதை பண்ணி விட்ட உடனே நம்ம வாய் சும்மா இருக்கா,
0: இல்லை.
1: இந்த மாதிரி நல்ல ஊதி தபார்னு என்ன செஞ்சிடும்னா,
0: வெடி
1: கடிச்சிடும். வெடிச்ச சுயங்க எங்க ஒட்டும்னா, அம்மாக்கு மீச வாய் எல்லாத்துலயும் ஒட்டி. அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க அவஸ்தான் வந்து, நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வெடிக்கு. ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார், கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எஸ்,
1: கோபத்துல
0: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும், அதுக்கு மேல அது தாங்காது, அதுக்கு மேல என்ன
0: செய்யாதுன்னா,
1: கோபம் அப்படிதான், அப்படி உள்ளே என்னன்னா இருக்கும், அப்படி உள்ளேயே என்ன செய்யணும்னா, அப்படி ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சகட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா, மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடறாரு, அல்லது கணவர் மேல இருக்கிற
0: கோபம்
1: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது. வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டுல. வீட்டுக்குள்ள வெடிச்சுதான் கேக்குதுன்னா, வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான்.
0: எஸ்,
1: கணவர் வெடிக்கிறார், மனைவி
0: வெடிக்கிறார்,
1: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சு உங்களுக்கு?
0: எஸ்,
1: கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி பானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டே, கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
0: முடியாது.
1: கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது.
0: எஸ்,
1: தமிழ்ல புரிஞ்சுக்கங்க.
2: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா
0: உடைக்கலாம்.
1: ஏண்டா அந்த டீ உடஞ்சிருந்துச்சு, எங்க ஐயா கோவம் வந்துச்சு, உடைச்சு போட்டாரு அப்படிங்கிறா.
0: தட்டு நெளிஞ்சிச்சா,
1: தட்டு நெளிஞ்சா, டம்ளர் நெளிஞ்சிருக்கிறா, எல்லாமே. கோபத்துல நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயில இருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அப்படி குத்தி
0: காயப்படுத்திடுது.
1: கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும். கொஞ்சம் கொஞ்சமா
0: சேமிச்சாடா,
1: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
0: தெரியவே தெரியாது,
1: என்னால நம்பவே முடியல.
0: சரவடியா வெடிச்சிட்டாரு,
1: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு, அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
0: எஸ்,
1: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள
0: சேமிச்சு வைக்க முடியும்,
1: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
0: இப்படி
1: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
0: எஸ்,
1: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
0: எஸ்,
1: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சால வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
0: வரும்.
1: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள நானு சேமிச்ச கோபம், பத்து நாளா ஒரு மாதிரி இருந்தாரு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வெடிச்சிட்டாரு. அப்பனா அது என்ன செய்யுதுன்னா, ஸ்லோவா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப்படி அதை வேற யாரும் சேமிக்கல. என்னை பாதிக்க கூடிய ஒரு கோபத்தை எனக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா
0: சேமிச்சு
1: சேமிக்கிறேன். இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் எ ட்ரிக்.
0: எஸ்,
1: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யார வந்து பாதிச்சிருச்சுன்னா,
0: மூத்த மகனை அண்ணங்கர்.
1: நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா? 10:27 இருந்து வாசிக்கலாமா?
0: அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
1: அதாவது அவன் கேட்கிறான், முந்தன வசனம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொடுத்து கன்றை
0: அடிப்பித்தார் என்றான்.
1: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு?
0: கோபம்.
1: அப்பொழுது அவன்
0: கோபமடைந்து
1: உள்ளே போக
0: மனதில்லாதிருந்தான்.
1: இப்ப ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா, வேலைக்காரன்ட்டு தான், ஊழியக்காரன்ட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க? உங்க மூத்தவன் வந்திருக்கான், என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கேட்டாரு. ஸோ நாங்கள் இளையவர் வந்திருக்கிறாரு, அதனால உங்கள் டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம்.
0: புரிஞ்சிட்டாரு,
1: பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படி ஒரு கோபத்தை நாங்கள் என்ன செஞ்சது இல்லைன்னா
0: ஆத்ததே இல்லை
1: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்?
0: அப்பாவுக்கு.
1: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு, என்னடா அது, நம்மகிட்டே இருந்து டெய்லி ரொம்ப
0: சாஃப்டா
1: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன், ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா?
0: இருக்கா
1: இருக்கா அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல, அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம். அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா, அவங்க அப்பா போய் விசாரிச்சப்பதான் தெரியுது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
0: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக,
1: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
0: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்,
1: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பேசுகிறிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
0: இவன் வந்தவுடனே
1: ஒழுத்த கன்ற இவனுக்காக
0: அடிப்பித்தீரே.
1: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். நானு நீங்க சொல்றதை எதையாவது நான் மீறினா, உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா, எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு,
0: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
1: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிற அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலா விருந்து வைக்கிறீங்க டாடி? நல்லதுக்கே காலம் இல்ல டாடி, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு? சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா குடிக்கிறீங்க.
0: எஸ்
1: டாடி, இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்ய கூடாதா?
0: பார்க்கவே கூடாது டாடி.
1: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம், நீங்க என்ன என்கரேஜே பண்ணல.
0: எஸ்
1: ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க நாலு வார்த்தை நல்லபடியா என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல, ஒரு ஒரு என்ன அப்ரிசியேட் பண்ணல, என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னென்ன வைக்கல. எத்தனை பர்த்டே வந்துச்சு, என்னைக்காவது கேக் வெட்டிங்களா நீங்க எனக்கு? அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க கேக் வெட்டுறது போல. சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்,
0: எஸ்
1: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம். அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுனா,
0: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
1: கவனிங்க, கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
0: கோபம் அவனை உடைச்சு,
1: கோபம் அவனை உடைச்சிச்சு,
0: உடைச்சிச்சு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அப்போ நமக்குள் உடையாது இருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாது இருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
0: எஸ்,
1: அதனாலதான் கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார்.
0: எஸ்,
1: கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
0: உடைச்சு விட்டுறார்,
1: உடைச்சு விட்டுறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு குண்டூசி வச்சு லேசா குத்தணும்னா டமார்னு உடைஞ்சிருதா?
0: நெஞ்சிருந்து
1: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்துனோம் அப்படின்னா அது டமார்னு என்ன பண்ணிரு அந்த பலூனு உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார் என்ன வெடிக்கும். டமார் என்ன செஞ்சிடும்
0: வெடிக்கும்.
1: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
0: ஆமென்.
1: ரொம்ப நாள கொஞ்ச நாள வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியா படல ஆண்டவரே, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடச்சு விட்டுருங்க,
0: உடச்சு விட்டுருங்க,
1: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க
0: உடச்சு விட்டுருங்க
1: அப்படின்னா இந்த பிரஷர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு
0: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
1: அதே மாதிரி உடஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: ஆமென்.
1: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம்,
0: எஸ்,
1: உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
0: கணவராக இருக்கலாம்,
1: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: எஸ்.
1: கோபம் வந்துருச்சுன்னா
0: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
0: எஸ்,
1: என்ன பண்ணிட்டு
0: கொட்டி தீர்த்துட்டு
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்.
0: எஸ்.
1: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர்,
0: எஸ்,
1: அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சி ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
0: பேர்
1: அமைதி இருக்கும். எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க, சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
0: மனசுல நினைச்சுக்குவாங்க சோறு முறுக்கு கேக்குது கேடு
1: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்ச கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவார். ஏன்னா அவர் பிரஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
0: விடலை
1: இல்லை, எனக்கு எனக்கு எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க.
0: எஸ்.
1: நான் கோபக்காரன்னு தெரியும், நான் கோபம் வந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு
0: என்னன்னா
1: தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்னை கோபப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்னை கோபப்படுத்தாமல் இருந்திருக்கணும் இல்லை. இவரை எல்லாம் வச்சு குடும்பம் நடத்த, இவரெல்லாம் புள்ள ஊட்டியை வச்சு காப்பாற்றி, இவரெல்லாம் நல்லபடியாக வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவர். குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
0: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படியே தண்ணி வச்சிக்காமல் இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விற்க வரும்போது நான் சொன்னேன், ஹவ் மெனி டைம்ஸ் ஐம் டெல்லிங் யூ ரூபா இட்ஸ் நாட் ரைட் குட் அப்படின்ட்டு அப்படியே வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னே. அப்படியே ரூபா அப்படியே கண்ணத்தில் கை வச்சு, எங்கேருந்துப்பா உனக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையாப்பா, மறண்டு போயிட்டாங்க இந்த இங்கிலீஷை கேட்டு.
1: யூதாக்கு வந்து கோபம் வந்தா இங்கிலீஷ்ல திட்டு வரும்.
0: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலியே அப்பா.
1: அப்ப அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோவம் வரல.
0: சேமிச்சு வச்சு
1: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும். என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இவ என்ன செய்யல, என்ன
0: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
1: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன், உன்ட்ட ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
0: சொல்றேன்,
1: சொல்லி என்ன செய்யல
0: கேட்கல
1: கேட்கல.
0: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவ்வளவுதான் வெடிச்ச உடனே சாரிருபதி சாரிருபதி
1: சரண்டர் ஆகுறது. வீட்டு மாதிரி யாரெல்லாம் கால் குளிந்துருவாப்ல, அப்படி கோவப்பட்டுட்டு சத்யா நான் என்ன செய்யறேன்னா
0: சாரி கேக்குறேன்,
1: சாரி கேக்குறேன். எல்லாரும் மகன் ஜாய வந்து ரொம்ப கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன். யார் என்ன பீட்ரு அவருக்கு தெரியும். திட்டு உள்ள போதும் தெரிஞ்ச உடனே நேரம் என்கிட்ட ஏஞ்சல்ட்டே வருவாப்ல, வந்த உடனே அப்படி முழங்கால நின்றுவாப்ல, அண்ணே நான் வந்து இனிமே என்ன செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் போங்க எந்திரிச்சு போங்க அஞ்சலி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் அ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
0: சாந்த சொரூபியாக மாறி விடுகிறேன்.
1: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல, நீங்க வெடிச்ச பதில பலூனை திரும்ப ஊத முடியுமா?
0: முடியாது.
1: வெடிச்ச பலூனை திரும்ப என்ன செய்ய முடியாது,
0: ஊதவே முடியாது,
1: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
0: ஊத முடியாது,
1: ஊத முடியாது. ரெண்டு, so how you are handling your daily pressure.
0: Hallelujah. Hallelujah.
1: So தங்களுக்குண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்ப உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சேம்பர்ல தனியா உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குவைட்டா இருப்பாங்க அப்படி.
0: ஹல்லேலூயா.
1: எப்ப கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்ப அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
0: தெரியாது,
1: சுத்தமா தெரியாது.
0: எஸ்,
1: சுத்தமா தெரியாது.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
0: உண்மைதான்,
1: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல்ல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷரில் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிள் வாசித்தேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்னன்னா
0: தெரியலை.
1: ஆனால் அந்த நேரத்தில் தான் என் கோபத்தை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார். அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன். கோபப்பட்டதுனால நான் அமைதியாகல, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையவர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயர் அதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது,
0: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. அந்த நபரை மன்னிக்கவோ அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவோ முடியாத நிலைமையில் நான் போராடி கொண்டிருந்த போது, அப்போதான் எபிரேயர் 12:1-3 கர்த்தர் காட்டி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொண்டு லெட் அஸ் ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். அந்த வசனம் வந்தவுடனே புது ராகமும் பிறந்தது, அதை குறித்த அந்த வலியும் மறைந்தது.
1: அதுல பிறந்த பாட்டு தான்
0: கண்.

0: ஆமென் சொல்லுங்களே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட, ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயர் அதிகாரி, அவங்க மேலே இருந்தவங்க அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில், அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் அந்த சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்பதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்,
0: கோபத்துல நீ வெடிக்க போறியா அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்.
0: அப்ப தந்தையவர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: அருமையான சிஸ்டர் தேன்மொழி லைவ்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. இப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா லைவ்ல போறதுனால வர்ற போன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற, போன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், யார் சொன்ன? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யும்னா தெரியும், கோபம் வரும். ஆனா கோபம் வர்றப்ப நான் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கிற அனுபவம், அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைப்படும். அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? படபடன் வெடிக்கலாமா? சடசடன் கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில் ஒரு தேவன் செய்ய எதை சூஸ் பண்ணிக்கிறோம்னா, ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனால் அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கஷ்டம். அதனால் இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள்
1: கிருபை
0: செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கேதான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து
1: ஆமென்.
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து, அவரே அதை என்ன செய்றார்னா உடைச்சு விட்டுறார்.
1: இப்ப
0: நாம எப்ப கோபப்பட்டோம் தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சதும் மற்றவங்களுக்கு தெரியாது. எப்ப கோவப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு
0: கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்து அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.

0: வந்து துணிச்சல் இல்லடா, அதனால நம்மளே சரியாக்க வேண்டியதான்.
1: இதுக்கு எதுக்குடா ஒரு வருஷம் தேக்கி வச்சுக்கிட்டு, நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது ஏன்?
0: எத்தனை பேர் சரி செய்யறது? நீங்க எவனும் சரியாக மாட்டான். அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறான், தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் கண்டிப்பா என்ன செய்யும்?
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல. ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறான்? உடைச்சிடறான் உள்ளுக்குள்ளேயே. அவன் உடைக்கல, அவன் ஆவியனோரோடு உறவாடும் பொழுது என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறான் தின்னுறான்னு அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு புரிதலை கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்து, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கொதிநிலையில இருக்கிறவன் அவன் அப்படி கூல் பண்றான் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு? கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major danger, major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்,
0: என்ன போயிடும்?
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது.
1: அரிது.
0: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும். நம்மளால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோபப்பட்டதுனால, நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்து கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனால் மனசு அந்த நேரத்தில் சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்யுதுன்னா
1: சுற்றுது,
0: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
1: ஆராதே நாவினால் சுட்ட வடு.
0: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது?
1: வடுவாக.
0: வடுவா மருது கேட்டானே ஒரு கேள்வி. அன்னைக்கு ஆகுறவரை என்னால என்ன செய்ய முடியாதுன்னா
1: மறக்கவே முடியாது.
0: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செய்யணும்னா உட்கார்ந்துருக்கும். பேஷன்ல அருமையா இருக்கு, இட்ஸ் ஈஸியர் டு கான்கர் அ ஸ்ட்ராங் சிட்டி தேன் டு வின் பேக் அ ஃப்ரெண்ட் ஹூம் யூ ஹேவ் அஃபெண்டட்.
1: தி
0: வால்ஸ் கோ அப் making it nearly impossible to win them back. திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
1: இல்லை.
0: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு விட்டுறாரு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. கோபத்தை என்ன செய்யறாரு?
1: உடைச்சு
0: விட்டுறாரு. நாபால் வந்து ஆவித ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ அதாவது தாவீதை அவமானப்படுத்தி

0: படுத்தினப்ப ஆவித என்ன ஆயிட்டாருனா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 சாமுவேல் 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்துல அப்படி பயங்கர ஆக்ரோஷமாயி அவனுக்கு என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றாரு. அப்ப கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு, நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ண ஆட்டோமேட்டிக்கா நாம் என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துருது,
1: கோபம்.
0: அப்ப நாபால் விஷயத்துல தாவீது கோபம் அடைந்தார். சொல்லுங்க, கோபம் அடைந்தார்,
1: கோபம் அடைந்தார்.
0: ஆனா தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கர்த்தர் அந்த கோபத்தை உடைத்தார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது,
1: கோபம் உடைந்தது.
0: அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன, நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
1: கோபத்தை,
0: என் கோபம் உடைந்தது,
1: உடைந்தது.
0: ஹல்லேலூயா. உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத
1: முடியாது,
0: முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: எப்படி ஊத முடியாது, கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு, இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அல்ல, மனசுல வச்சுக்கிறாத, கோபம் வரதான் தெரியும்ல உனக்கு, தான் நான் தான் கோபப்படுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ கோபப்படுத்தின, உனக்கு தான் அத்தானே தெரியாது, அவனுக்கு கோபப்படவே அப்புறம் சரியாயிருவேன், அவனுக்கு புரியாது, உனக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மன்னிச்சிடாத, நீ மனுஷன், நீ தேவ மனுஷன் என்னன்னா
1: இல்லை,
0: உன்னையெல்லாம் 4 பேர் ஃபாலோ பண்ணணும்.
1: அதை தீ நாட்டு சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு. ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி இல்லை, உடைஞ்ச கோபம், வெடிச்ச கோபம், வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி, கோபத்தில் வெடிச்ச பின்னாடி, திட்டின பின்னாடி அமைதியாகிறீங்களா, அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் காரியத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களா? இட்ஸ் அ மெச்சூரிட்டி.
1: ஹல்லேலூயா.
0: அண்ட் இட்ஸ் நாட் அ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறவர், எல்லாத்தையும் என்ன செய்கிறவர்,
1: புரிஞ்சுக்கிறவர்.
0: இந்த புரிதலை ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார், யாருக்கு எதிரா, நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, டென்ஷன் ஆயிட்டான், இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
1: இல்ல,
0: அதனால அபிகாயில் அனுப்பி அபிகாயிலுடைய வார்த்தையில வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீதை சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீது ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீத என்ன செய்யறான்னா சந்திக்கிறான். பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில இஸ்ரவேலுக்கு ஸ்தோத்திரம்,
1: ஸ்தோத்திரம்
0: தேவனே உமக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த மகளை என்ன சந்திக்கும்படி
1: எஸ்
0: அனுப்பிச்சிங்களே, அதுக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்யா.
1: 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
0: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக,
1: நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும்,
0: என் கையே பழிவாங்காதபடிக்கும்,
1: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
0: என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
1: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
0: என்று சொல்லி,
1: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
0: அவளை பார்த்து,
1: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
0: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
1: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்.
0: ஆமென் சொல்லு.
1: அமேன்.
0: கோபமடைந்த தாவீதுக்குள்ள இப்ப கோபம் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது.
1: உடைந்து விட்டது.
0: உடைந்த கோபம், கோபம் உடைஞ்சதுனால பாத்திரத்துக்கு வாயில என்ன வந்துருச்சுன்னா இப்போ ஸ்தோத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பாத்திரம் ஃபுல்லா ஆத்திரம் இருந்துச்சு, இப்ப பாத்திரம் வாயில ஃபுல்லா ஸ்தோத்திரம் வருது. காரணம் என்ன? கோபம் என்ன பண்ணிருச்சு? உடைஞ்சிருச்சு.
1: உடைஞ்சிருச்சு.
0: கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை என்ன பண்ணி விட்டாருன்னா. பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டு சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா, எனக்குள்ள சில நாளா நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு.
1: எஸ்,
0: நான் இயல்பாயிட்டேன். இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, ஊழியம் செய்ய
1: ஆரம்பிச்சிட்டேன்.
0: அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? ஆவியானவரே
1: செய்கிறார்.
0: அப்ப எளிதுல கோபம் அடைய நம்மளால முடியும், ஆனா எளிதுல கோபம் அடைஞ்சு கோபத்துல வெடிக்க நம்மளால முடியும். ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலன்னா நாம அடைஞ்ச கோபத்தை நம்மளால உடைக்க முடியாது. நாம் அடைந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு ஏனோ.
1: ஆமென்.
0: அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனாலதான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்துல வெடிக்க
1: முடியல.
0: முடியல. அவன் சொல்ல
1: ஆமென்.
0: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்துல வெடிச்சாரா?
1: வெடிக்கல.
0: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார். யோசேப்பு உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
1: உடைத்தார்,
0: உடைச்சு விட்டாரு. பாருங்களேன். ஆமன் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்பினால் அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்தனா,
1: வழிந்தது.
0: வழிந்தது. காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு போட்டுருச்சு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாள் தேக்கி வச்சது?
1: எஸ்.
0: பட்டி
1: முதலுமா?
0: பட்டி முதலுமா? பட்டி குட்டியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி ஆவியானவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
1: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் மூணாவது படிக்கிறப்போ ஒரு கோபத்துல இருந்து அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப ஆவியான் ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியாண்டவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புரவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றா. எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு, ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபவாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படியே உடைச்சு விட்டுட்டார்.
0: நிறைய கோபம் உள்ள என்னன்னா,
1: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது,
0: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: விளிம்பு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
1: இருக்கு.
0: இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம்
1: செய்யறேன்.
0: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
1: மரணம்.
0: எளிதில்ல, இந்த போதனை எளிதல்ல. இது எவ்வளவு வலியை கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவியானவற்றை, நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு, நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்றதான் இருக்கு.
1: எங்க
0: கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனால் என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர்.
1: ஹல்லேலூயா.
0: சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்டில், ஜூஸ் போடுற தம்பி, இளநீ வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையினுடைய டயத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில் அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கையை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல் அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். ரெண்டு வாரம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். ரெண்டு மூணு பேர் ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு, அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடித்தவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அண்ணே, இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்ட்ட நின்று உனக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலாருன்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டு. அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது அந்த பிள்ளை உடனே நிலை குழஞ்சிருக்கிறான். நிலை குழஞ்சிட்டு கொடுத்த காசை வாங்கி, நான் அப்படி இல்லைன்னே, நான் இதை வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்னவொடனே அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து, நீங்க என்னை அடிச்சதை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, யாரு பெரியாளு, அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
1: அரை வாங்கினவன்.
0: யாருடைய பலம் பெருசு?
1: அரை வாங்கின.
0: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனால் எதிர இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
1: எஸ்,
0: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவொடனே எனக்கு யார், அவன் தெரிஞ்சவன் தானே, யாராக இருப்பான், பேசுவோமா, எல்லோரும் சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைண்ணே, நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டிங்க ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான், இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது
1: ஒரு
0: எளியவன்னு என்ன நீ அடிச்சிட்ட, நானும் அமைதியா நான் போறேன், முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால் போக முடியாது ஆண்டவரே, நான் உங்கள் காலுக்காக உண்மையாக இருக்கிறேன், ஆஸ்தியில் ஏழைகளுக்கு பாதியை, வருமானத்தில் பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்துருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல.
1: Yes.
0: தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கர்த்தருக்காக.
1: ஆமென்.
0: நீ என்ன பண்ணாலும் சரி, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
1: Yes.
0: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடை போட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபமும் ஆண்டவர் மேல என்னென்ன வரல.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் நம்முடைய ஆன்மீக பலம்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, நான் சமீப நாட்கள்ல ஒருத்தவங்கலாம் நான் ஜோம் பண்ணேன், நான் பண்ணபடி கேட்கல, அதனால எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம், இதுக்கு பிறகு நான் மாம்சத்தில் வாழ போறேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேச விரும்புறாரு. ஆண்டவரை புரிஞ்சுக்கல.
1: எஸ்,
0: ஆண்டவரை
1: புரிஞ்சுக்கல.
0: அதான் அடுத்த செய்தி.
1: எஸ்,
0: தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈஸியாக கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்பில் மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்கள் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யாரு மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களா பல வாரங்களா நாங்கள் தேக்கி வச்சிருப்போம்னா, அதை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போடக்கூடிய ஊழியத்தை நீங்க செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக மக்கு நன்றி, சொல்லி கொடுத்ததுக்காக மக்கு நன்றி. நீண்ட நாளா இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஸ்டத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோடு இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோடு தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமாக விளங்க பண்ணுகிறேரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்கு விரோதமாக எங்கள் மனசில் கோபத்தை நாங்கள் தேக்கி வச்சிருப்போம்னா, இந்த நாளில் அதை உடைச்சி போடுகிற வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

0: and the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Three elements in the victory over Satan.
1: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan, in the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சாட்சியை அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change in that among those three elements is the testimony our testimony
1: in the moonrile maarakudiyadhu ond irukkum endru sonnal adu nammude saatchi dhaan.
0: This is what the problem is.
1: Prachaneye idu dhaan.
0: This is why many people do not have victory over the devil.
1: Aagave dhaan pala makkal pisasin meedhu vetri pera mudigiradillai.
0: The blood of Jesus has been shed.
1: Yesu Kristuvin ratham sindapattu vittathu.
0: The word of God declares what that blood has done for us.
1: Andha ratham namakkaga enna seidirukkadhu endrai devudaiya vasanam koorugirathu.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: Anal sila samayathile viswasigalukku Yesu Kristuvin ratham enna seidirukkadhu endru podumana alavukku arivillai.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல்
0: இருக்கிறது. Some know some.
1: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும்.
0: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்க இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது என்று.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவம் மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us clean sing.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: The blood brings us justification.
1: இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: Brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் இரத்தம் பேசுகிறது.
0: Seventhly it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை இரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood we are reconciled.
1: Yesu Kristuvin rathathu moolamai nam oppuravaakkapattirukkirom.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: Kadaisanga kalandha varam enna paarthom devunukku unbadhaga adu namakku dhairiyathai kodukkirathu.
0: Boldness to come before God and approach God.
1: Devune samugathula vara devune anugavadharku namakku dhairiyathai kodukkirathu.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: Ratham sindapattadanaale dhairiyamai vara vendum endru namakku sollapattirukkirathu.
0: Now let me go to the ninth thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே ஒன்பதாவது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: The Christian life is built by truth.
1: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
0: Without truth you can never be made strong.
1: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
0: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
1: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
0: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on. But then they slowly run into a path of backsliding.
1: கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துல போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
0: They lose their excitement for the Lord.
1: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
0: They face a lot of problems.
1: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
0: There is no victory over Satan.
1: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
0: There is only a struggle.
1: போராட்டம் தான் உண்டு.
0: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
1: அவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவது பெரிய போராட்டமா இருக்கிறது.
0: I say that because that is the way that it goes on mostly.
1: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
0: Because that is the way I have lived it many years.
1: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
0: I have found one thing.
1: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டு கொண்டேன்.
0: If you come to the truth.
1: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
0: When you get the revelation of the truth.

0: how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
1: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
0: Now you may have never thought about it like that.
1: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: In the old days we sang about the blood.
1: பாருங்க, பழைய நாட்கள்ல ரத்தத்தை குறித்து பாடி
0: there is power, power, power.
1: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு என்று
0: wonder working power.
1: அற்புதங்களை செய்யும் வல்லமை
0: in the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே.
0: Oh, I felt something when I sang it.
1: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு, உற்சாகம் வந்தது எனக்கு.
0: I knew that there was something in it.
1: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
0: But nobody explained to me what was there in it.
1: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
0: That was the sad thing about the old days.
1: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இது.
0: Nobody told me what is there in the blood.
1: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
0: Why the blood was shed?
1: ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
0: We were not taught about that.
1: குறித்தங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
1: பாடலுங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Hebrews 9 13 and 14.
1: எபிரேயர் 9 13 14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
0: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பொழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
1: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால சுத்திகரிக்கிறது என்று.
0: Let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
0: சொல்ல வேண்டும். And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க
0: விரும்புகிறேன். It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க, ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிற என்று தமிழ் ஆட்கள் நினைத்துக்
0: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry, they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: So it is for ministers, they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
0: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible ல வாசிக்கும் போது அப்போ ஊழியம் செய்வது என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: But actually if you look into the real meaning of the word, it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன, ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கியாளர்களுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கு வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையில் மரித்த போது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: This great curtain that forbade everyone else from drawing near to God.
1: தேவனுக்கு அருகில் யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: Only once a year the high priest went in.
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிரதான ஆசாரியாக அதற்குள்ளாய்
0: சென்றார். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
0: To go in and come out once a year is a great ordeal.
1: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
0: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies where God dwells. And sinful man cannot approach God.
1: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
0: But when the blood of Jesus was shed on the cross.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்ட போது.
0: Jesus gave his life on the cross.
1: இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது.
0: The curtain was miraculously rent from top to bottom.
1: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
0: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how

0: difficult it is for any man to just go up and rent it into two.
1: அந்த திரைச்சிலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசினா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
0: Anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
1: மக அந்த திரைச்சிலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
0: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
1: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
0: And it is a great length, in great length.
1: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
0: And it's not easy to tear it like that.
1: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
0: It is God who tore it up.
1: அதை கிழித்தது தேவன்.
0: God opened the way.
1: தேவன் வழியை திறந்து விட்டார்.
0: The author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
1: எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
0: Now, you know, so that men and women can approach God.
1: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
0: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
1: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்.
0: And the more important thing is
1: அதைவிட அதி முக்கியமானது.
0: Now there are no high priests and priests and so on.
1: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன்ற ஆட்கள் எல்லாம் கிடையாது.
0: There are no middlemen and agents to go to God.
1: இப்போது தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
0: There is only one mediator, that is Christ.
1: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து.
0: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவிலே தன்னை பலியாக செலுத்தினது மூலமாக
0: அவருடைய
1: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக
0: he has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
0: No priest now.
1: இப்போ ஆசாரியனே கிடையாது.
0: We are the priest.
1: நாம தான் ஆசாரியர்கள்.
0: You don't look to someone as your priest.
1: இன்னொரு ஆளை நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
0: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
1: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
0: What is a priest?
1: ஆசாரியன் என்றால் யார்?
0: He went in and did some things in the holy place.
1: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
0: The holy of holies only once a year the high priest went.
1: அவர் தான் சடங்குகளை செய்கிறார். அவர்தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
0: But the people are just sitting there waiting for everything to be over.
1: ஆனா மக்களோ சும்மா உட்கார்ந்துட்டு எப்போ இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
0: But we are not like that.
1: ஆனா நாம அப்படி இல்லை.
0: That is why we don't use the word priest.
1: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: Bible says in 1 Peter chapter 2 verse 9.
1: 1 பேதுரு 2:9 லே வேதம் சொல்கிறது.
0: We are a kingdom of priests.
1: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
0: We are a kingdom of priests. As God's people, all of us are priests.
1: தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
0: Priests were ministering to the Lord in the worship of God.
1: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
0: Now everybody joins in the worship of the Lord.
1: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
0: That is why there is nothing up here.
1: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
0: That is why I am not turning over there.
1: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
0: That is why there is not a lot of things over here. ஆகவே தான் that we pay much attention to.
1: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல, நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறது கிடையாது.
0: There is no much decoration here.
1: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
0: There is nothing going on here.
1: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: We are all worshiping the Lord.
1: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
0: We are all drawing into the presence of God.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
0: New and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
1: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
0: This is the new covenant, my friend.
1: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
0: You are not living under Pastor Moses.
1: நீங்க பாஸ்டர் மோசஸின் தலைமையின் கீழ் வாழல.
0: Now you are living under the great shepherd Jesus.
1: கிடையாது, பெரிய மேய்ப்பனாக இயேசுவின் கீழாய் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறீர்கள். He has brought us into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திற்கே அவர் நம்மை கொண்டு வந்து
0: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
1: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
0: You are in the very holy of holies.
1: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
0: Now next week I'm going to talk about how we live there.
1: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
0: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
1: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல, அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
0: That is such an exciting subject about how we live in the very presence of God.
1: அதுவும் பரவசமான ஒரு காரியம், எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
0: But we'll wait for next week.
1: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
0: Now we are talking about serving the living God.
1: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
0: The blood of Jesus is the thing that enables us to live for God.
1: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
0: How does it help us?
1: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
0: By the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: So that we can live for the living God.
1: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
0: Now living for God and living with God in his presence is two different things.
1: பாருங்க, தேவனுக்காக வாழ்வது ஒன்று, தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
0: We will keep the second thing later on.
1: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
0: Now we'll talk about the living for God and what it means.
1: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன, அதை குறித்து பார்ப்போம்.
0: See, living for God starts with the intimacy with God.
1: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்க நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You see, Christian life,
1: அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை,
0: is based on your intimacy with God.
1: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is not about some ritual or ceremony.
1: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
0: It is not about what I can do for you.
1: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
0: Your Christian life is about your personal intimacy with him.
1: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is why it is so important to know what the blood has done.
1: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
0: You see, intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
1: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
0: The blood of Jesus purges our conscience, thereby providing that intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
0: Not just proximity, intimacy.
1: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
0: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
1: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
0: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
1: அவர் கிட்ட போயிட்டோன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
0: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
0: This is where the blood of Jesus comes in.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது.
0: It purges our conscience.
1: அது நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
0: So that we can live for God.
1: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
0: Now if our conscience is purged, we are drawn to God.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்.
0: How does that enable us to live for God?
1: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
0: How does intimacy with God enable us to live as spiritual life?
1: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
0: Now this is what I want to go into today.
1: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: Turn with me to Ephesians chapter 2.
1: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
0: verse 13.
1: 13 வசனம்.
0: But now in Christ Jesus, he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
1: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: Now he's talking about the Gentiles.
1: இங்கே புறஜாதியாரை குறித்து பவுல்
0: பேசுகிறார். How they were far off.
1: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
0: They didn't know the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அறியாது இருந்தார்கள்.
0: They were far away from God.
1: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
0: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
1: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
0: But now they are near.
1: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
0: By the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
1: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
0: ஆவிக்குரிய வாழ்க்கையை
1: நமக்கு கொடுக்கிறது.
0: Turn with me to Psalm chapter 65.
1: திருப்போம் சங்கீதம் 65.
0: 65th Psalm.
1: 65th சங்கீதம்
0: verse 4.
1: 4 வசனம்.
0: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple.
1: உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
0: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
1: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதகாரன் இங்கே
0: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
1: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
0: Turn with me to 42, Psalm 42.
1: சங்கீதம் 42 க்கு நாம் திரும்புவோம்.
0: And verse 2.
1: 42.
0: The psalmist here says, "My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?"
1: இங்கே சங்கீதகாரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே ஏதாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
0: Psalm 31 is another wonderful passage.
1: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
0: Psalm 31 verse 19 and 20.
1: 31st சங்கீதம் 19 20.
0: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாகவும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
0: Thou shall hide them in the secret of thy presence from the pride of man. Thou shall keep them secretly in a pavilion from strife of tongues.
1: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
0: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
0: They said, "Oh, how lovely is thy dwelling place, O God." சொன்னா
1: என்ன சொன்னார்கள்? தேவனே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
0: There's a hunger deep inside of my soul.
1: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
0: A single day spent in your presence is better than 1,000 days without you.
1: நீர் இல்லாத இருக்கிற 1,000 நாளை விட உம்முடைய சமூகத்திலே செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
0: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
0: But that was not an easy thing at that time.
1: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
0: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
1: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
0: Man's sin and sinfulness kept man away from God.
1: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
0: But now the precious blood of Jesus.
1: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்
0: purged our conscience.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரித்து விட்டது.
0: And opened the living way.
1: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
0: So that we are all like priests.
1: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
0: We can all go and serve the living God.
1: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
0: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாய் இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
0: Now everything, our whole life flows out of this intimacy.
1: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
0: The power of this Christian life.
1: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
0: Our witness and testimony.
1: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
0: Everything comes from your personal intimacy with God.
1: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Friendship and fellowship with God.
1: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
0: That is what brings about that Christian life.
1: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
0: The joy of the Christian life comes from intimacy with God.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா மே அதிலிருந்து தான் வருகிறது.
0: The child of God today enjoys the assurance of God's love.
1: இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
0: Why?
1: ஏன்?
0: When he comes to God,
1: தேவனுடைய வரும்போது
0: he realizes that it is not his righteousness.
1: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
0: It is the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Why did Jesus shed his blood?
1: ஏன் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: To bring me near to God.
1: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வரும்படியாக.
0: To give me intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்கும்படியாக.
0: Why did he shed his blood?
1: ஏன் தம்முடைய ரத்தத்தை
0: He shed his blood because he loved me.
1: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
0: He desires me.
1: அவர் என்னை விரும்புகிறார்.
0: He cares for me.
1: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
0: He loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறார்.
0: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு என்னில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
0: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி.
0: Will understand God's great love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
0: When you understand God's great love, you cannot help but worship him.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூறத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்துகொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயம் தான் உங்களுக்கு உண்டாகும்.
0: See, that is what is happening in the that is what makes the Christian life, the spiritual life strong.
1: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாக மாற்றுகிறது.
0: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
0: Many people don't draw near to God.
1: அநேகர் தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
0: Talking about believers.
1: விசுவாசிகள் குறித்து நாம்
0: பேசுறோம். Don't rejoice in God.
1: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
0: They cannot worship.
1: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
0: They cannot enjoy God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: They cannot get into the things of God.
1: தேவனுடைய காரியங்களுக்குள்ளாய் நுழைய முடியவில்லை.
0: There are many reasons are there why they can't do it.
1: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
0: Sometimes sin keeps them away.
1: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
0: வைக்கும். So many other things.
1: இன்னும் பல காரியங்கள் கூட.
0: But one of the reasons.
1: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
0: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
0: That is why they cannot rejoice.
1: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
0: That is why they cannot worship.
1: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
0: That is why they just look around, they say, why everybody is crazy like this?
1: அங்கதான் பாருங்க, பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
0: மாதிரி? Why are you worshiping like this?
1: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
0: Why do you sing like this?
1: ஏன் இப்படி பாடுறீங்க?
0: Why do you have to be like this?
1: ஏன் நீங்கலாம் இப்படி இருக்கணும்?
0: You see, they don't understand.
1: பாருங்க, புரிந்துகொள்வதில்லை.
0: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
1: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை?
0: Because they may be saved.
1: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: They may be children of God.
1: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
0: But the thing is, they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புரிந்துகொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்துகொள்ள முடியாம
0: இருக்கு. When they understand that,
1: இதெல்லாம் புரிந்துகொள்ளும்போது
0: then they understand God's love.
1: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்.
0: God's love brings about joy and rejoicing.
1: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
0: They rejoice in God.
1: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
0: They are filled with the peace of God.
1: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: You see, the blood of Jesus does all these things.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
0: The blood of Jesus brings them in a close intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
0: They delight and in the fellowship with God.
1: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
0: When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
1: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
0: See, to hear the voice of God,
1: தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
0: then you have to be intimate with him.
1: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
0: With his voice he guides us.
1: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
0: He is the shepherd and we are the sheep.
1: அவர்தான் மேய்ப்பன், நாம் எல்லாரும் ஆடுகளாக
0: இருக்கிறோம். He speaks to us.
1: அவர் நம்மோடு பேசுகிறார்.
0: And how do we hear his voice?
1: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
0: It is through intimacy we hear his voice.
1: அவரோடு கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
0: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
1: பாருங்க, நாம் எப்போதுமே சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவற்றின் மூலமா என்ன வழி நடத்தப்படுவது இல்லை.
0: Sometimes we are guided like that.
1: சில சமயத்துல அப்படி நடத்தப்படுகிறோம்.
0: Not always.
1: எப்போதும் கிடையாது.
0: But we are always guided by the voice of God.
1: ஆனால் நாம் எப்போதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோம்.
0: The voice of God speaking to us.
1: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
0: And guiding us and leading us.
1: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
0: So the intimacy brings about all these things.
1: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
0: வருகிறது. Intimacy gives assurance of his love.
1: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: Therefore it brings rejoicing.
1: ஆகவே அது களி கூறுதலை கொடுக்கிறது.
0: It brings peace and joy.
1: சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது.
0: It puts the believer in a position to hear God.
1: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
0: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
1: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமா ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
0: The life and character of the believer is positively influenced.
1: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
0: Now think about that.
1: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு
0: விட்டது. Brings intimacy.
1: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
0: It results ultimately that intimacy results in life and character in the believer.
1: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
0: This is a wonderful thing to think about.
1: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான காரியம்.
0: You become like the person that you are with.
1: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
0: Whoever you spend most of your time with, that is what you become like.
1: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போலதான் நீங்களும் மாறுவீர்கள்.
0: You start hanging out with bad company.
1: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க,
0: you will be corrupt also.
1: நீங்களும் கெட்டு போயிடுவீங்க.
0: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
1: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது, இதுதான் உண்மை.
0: If you hang out with bad people, then you become bad.
1: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
0: If you hang out with good people, then you become good.
1: நல்ல ஆட்களுடைய சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீங்க.
0: We are talking about hanging out with God.
1: நாமோ தேவனோடு கூட இருப்பதை குறித்து பேசுகிறோம்.
0: Intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
0: Enjoying his presence.
1: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
0: That results in life and character.
1: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குணமும் பாதிக்கப்படுகிறது.
0: So that we live more and more like he lives.
1: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அதுபோல இன்னும் அதிக அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமா இருக்கிறோம்.
0: We do the good things.
1: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
0: Stay away from bad things.
1: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமா இருக்கிறோம்.
0: Hate evil.
1: தீமையை வெறுக்கிறோம்.
0: Love good.
1: நல்லதை நேசிக்கிறோம்.
0: Why? Because of our time with him, our intimacy with him.
1: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம், அதுதான்.
0: And also when you
1: Who
0: is he?
1: யார் அவர்?
0: He is the King of Kings and the Lord of Lords.
1: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
0: If you are always hanging out with the greatest person.
1: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால் தங்கி இருந்தால்
0: then you start looking different.
1: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
0: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
1: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
0: I say this because Christians need to look like the king.
1: இத ஏன் நான் சொல்றேனா கிறிஸ்துவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: Are you kings?
1: நீங்களா ராஜாக்களா?
0: It's very sad that sometimes Christian people you know think that it's very spiritual to look like people that have nothing you know.
1: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகள மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க.
0: That the height of spirituality is that you have given up everything and you don't have nothing.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
0: They think this is the great display of spirituality.
1: என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய தன்மை.
0: Don't mix other religions with Christianity.
1: பாருங்க மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோட கொண்டு வந்து
0: சேர்க்கறாங்க. Christian life is different.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
0: This is the living God.
1: இவர் ஜீவனுள்ள தேவன்.
0: The giver of life.
1: ஜீவனை கொடுக்கிறவர்.
0: The source of life.
1: ஜீவனுக்கு ஆதாரமே இவர் தான்.
0: There is no lack in him.
1: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
0: He is a God of plenty.
1: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
0: He is a God of abundance.
1: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
0: He is light and he is life.
1: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன்.
0: Then when you are intimate with him you begin to exude that life and that light
1: avarodu kuda neengal nerukkama irukkumbodhu andha jeevan andha oliyai neengalum velippadutha aarambikkireergal.
0: So that's why you know I don't like Christian people going around like பரதேசிஸ் you know.
1: ஆகவேதான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிக்கு மாதிரி சுத்திட்டு வராங்களோ அது பிடிக்கல எனக்கு.
0: I don't like that.
1: அது பிடிக்கவே இல்லை.
0: Oh that is not God's will.
1: பாருங்கள் அது தேவனுடைய சித்தமே அல்ல.
0: God's will is like we fellowship with him and we become like him.
1: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறி விட வேண்டும்.
0: He is the king of kings and the lord of lords.
1: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாக
0: இருக்கிறார். He is the maker of heaven and earth.
1: அவர் வானத்தையும் பூமியையும்
0: உண்டாக்கினவர். All power.
1: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
0: And when I walk with him.
1: நான் அவரோடு கூட நடக்கும்போது.
0: When I talk with him.
1: அவரோடு பேசும்போது.
0: When I become intimate with him.
1: நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது.
0: I become a person of power.
1: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாக மாறுகிறேன்.
0: I carry that authority.
1: அந்த அதிகாரம் எனக்கு வருகிறது.
0: I walk with my head high.
1: நானும் தலை நிமிர்ந்து
0: I begin to look like the king.
1: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
0: Are you
1: இருக்கீங்களா?
0: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
1: அந்த நாட்கள்ல பாருங்க இந்த வனாந்திரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
0: But look at the wilderness.
1: ஆனா வனாந்திரத்தை பாருங்க.
0: How did the people live there?
1: அங்க வனாந்திரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
0: They were not living like பரதேசி.
1: அவங்க பரதேசிகள மாதிரி வாழ்ந்தாங்க.
0: Even though they were in the wilderness.
1: வனாந்திரத்துல இருந்தாலும்
0: they had air conditioning by day.
1: பகல்ல வந்து ஏசி.
0: They had heater by night.
1: ராத்திரில ஹீட்டர்.
0: God going before them and behind them.
1: தேவன் அவங்களுக்கு முன்னாகவும் போனார் பின்னாகவும் வந்தார்.
0: All the people of the world did not look at these people and say வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
1: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு
0: சொல்லல. They didn't say oh here are the paradises coming.
1: ஓ பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
0: I was going with a pastor friend of mine.
1: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்
0: ஒரு நாள். And you know this is I think I can say that here you know
1: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: We were going in the car and he was just looking out and there were some people you know religiously going down the road you know
1: கார்ல போயிட்டு இருந்தாங்க ஒரு சில ஆட்கள் ரொம்ப பாவா பக்தியோட போயிட்டு இருக்காங்க
0: அப்படி. There were some going after some kind of a religious thing
1: ஏதோ ஒரு மதவ காரியத்தை செய்ய போறாங்க.
0: This pastor said the பண்டாரங்களை பாருங்க பிரதர். they really look like that, you know.
1: பாக்கம் அப்படி தான் இருந்தாங்க பாருங்க.
0: No clothes.
1: துணி இல்ல.
0: No shoes.
1: செருப்பு இல்ல.
0: Just walking down the road.
1: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு
0: இருக்காங்க. Oh, in the hot sun.
1: கடும் வெயில்ல.
0: All looking thin and emaciated.
1: எல்லாம் ஒல்லிய எலும்புந்தோலுமா.
0: Walking for miles and miles.
1: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
0: Terrible. I mean, what a terrible sight.
1: பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
0: What a sad thing.
1: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
0: And it really saddens me when believers do that.
1: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: The people in the wilderness were not going around like that.
1: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
0: They were not like பண்டாரம்ஸ் and பரதேசிஸ்.
1: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
0: No.
1: கிடையாது.
0: When they walked down and came down.
1: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
0: the nations of the world watched at them, looked at them and said, oh, these people are coming.
1: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Their God is the living God.
1: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
0: He is too good.
1: அவர் மிகவும் நல்லவர்.
0: He watches over them.
1: அவர்களை பார்த்துக்கொள்ளுகிறார்.
0: He blesses them.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
0: He provides for them.
1: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
0: They eat every day because God gives them food.
1: தேவன் உணவு கொடுக்கிறதால தான் அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
0: They get water out of the rock.
1: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
0: Their God is doing miracles for them.
1: அவருடைய தேவன் அவர்களுக்காய் அற்புதங்களை செய்கிறார்.
0: Their God is giving victory over every enemy.
1: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரியின் மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
0: Before they ever went near Jericho, there was talk about how these people are coming.
1: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkalam varugiraanga endra pechu engum irundhathu.
0: They were literally threatened by their presence.
1: Elthinmadi ivude prasanna makkalai archuruthiye.
0: They were not weak people walking around.
1: Ivargal belavinam aatkalai suttikondirukkavillai.
0: Rahab, when she met the two spies of Israel, said, we know that you're going to plunder our city.
1: Rahab andha rendu veevukarai sandhithapodhu enna sonnal engude pattanatha neengal kollaida povadhu engalukku theriyum.
0: You're going to take everything.
1: Ellathaiyum eduthukolla povadhu.
0: God has given it in your hands.
1: தேவனுடைய உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
0: She has seen these people and heard about these people and already started believing in their God.
1: இந்த மக்களை அவள் கண்டு விட்டாள், குறித்து கேட்டு விட்டாள், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டாள்.
0: Hello, are you there?
1: இருக்கீங்களா?
0: She has heard about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
0: She has heard about the military victories.
1: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டவள்.
0: She has heard about the wonderful provision from heaven.
1: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே, அதை கேள்விப்பட்டவள்.
0: She has heard about how they walked in health and victory and prosperity.
1: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
0: They heard about their abundance.
1: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
0: They heard about how their God is wonderful to them.
1: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவளை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
0: Already believed in the living God.
1: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
0: Is the world looking at you like that, my friend?
1: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
0: Is the world looking at you?
1: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
0: Are they looking at you saying, oh, here come the people of God?
1: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
0: Here comes a powerful man.
1: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
0: Here comes a man that's got it all together.
1: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that walks in victory.
1: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
0: Here is a man that lives in victory.
1: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
0: Is that the way the world perceives you?
1: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
0: That is the kind of believers we need today in the world.
1: அப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
0: Not the people that depict weakness and inability.
1: பலவீனத்தையும் இயலாமையையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
0: The people that show forth the glory of their God.
1: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
0: How do you show forth the
1: glory of God? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது.
0: Oh, it is not something that you put on, my friend.
1: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்துக் கொள்வதல்ல.
0: It is not something that you hang on your head and feet and all over your body.
1: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுகிற ஒன்றல்ல இது.
0: You know, it's not badges to hang on everywhere.
1: அது எல்லாத்துக்கும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
0: People are not going to stop and read your badge.
1: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது
0: கிடையாது. That is not what this is about.
1: இது அதை பற்றியது அல்ல.
0: How do you show forth his glory?
1: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
0: You must stay close to that glory.
1: அந்த மகிமைக்கு மிக அருகிலே நீங்கள் வாசம் பண்ண
0: வேண்டும். You must live in that glory.
1: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
0: You must live in his very presence.
1: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
0: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
0: Out of that intimacy you must flow.
1: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு
0: வர வேண்டும். The joy of the Holy Ghost.
1: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
0: The peace that passeth all understanding.
1: எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம்.
0: Oh, that must fill your heart and your mind.
1: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
0: This must come out everything that you do.
1: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
0: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
1: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: How does it happen?
1: அது எப்படி நடக்கும்?
0: Not going giving up everything and wearing a kavi.
1: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவியை மாட்டிக்கிறது நடக்காது.
0: No.
1: கிடையாது.
0: Get with God.
1: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
0: Get close with God.
1: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
0: Get to know God.
1: தேவனை அறிந்து கொள்ளுங்க.
0: His intimacy with the king makes you Start looking more like the king's
1: king. ராஜாவோடு நெருக்கமாய் இருந்தால்தான் உங்களே அதிகமாய் ராஜாவை போல ஆக்குகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Lift up your hands and say.
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
0: We are kings and priests.
1: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
0: We are kings and priests.
1: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய்
0: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
1: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
0: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கைல நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
0: I've heard that all my life and I'm sick and tired of that.
1: வாணல்ல இதே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
0: You know, I rebelled against that.
1: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
0: I don't like that.
1: எனக்கு அது பிடிக்கல.
0: Christian life is not that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
0: Christian life is about intimacy with our God.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
0: Christian life is not going to church.
1: கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
0: It is not going to pilgrim places of pilgrimage.
1: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
0: Christian life is not doing some ceremonies and rituals.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
0: Even though we do the, so such things.
1: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
0: We have a marriage ceremony for example.
1: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
0: Oh, we have the ritual of communion.
1: அல்லது இந்த திருவிருந்து என்ற ஒரு சடங்கு இருக்கு.
0: See, we do certain things.
1: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
0: But all with a great meaning.
1: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தமடங்கி இருக்கு.
0: Not a life of rituals and ceremonies.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
0: கிடையாது. Just going to church and coming.
1: அதுவும் கோயிலுக்கு போனோமா வந்தோமா அது
0: கிடையாது. Just giving money to the church.
1: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
0: It is not just singing some songs.
1: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
0: It's not just carrying a membership.
1: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
0: Christian life is knowing the living God.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
0: Our God is a living God.
1: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
0: We were created for him.
1: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
0: And to live with him and to know him intimately is the purpose of this life.
1: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
0: Now this is what the blood of Jesus does.
1: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிறது.
0: It brings an intimacy which otherwise would not be there.
1: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமலான நெருக்கம் நமக்கு வராது.
0: Amen.
1: Amen.
0: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
1: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
0: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யாருக்கிட்டே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
0: No, see, we can do that. We do that.
1: பாருங்க, நாம அப்படி செய்றோம், செய்யலாம்.
0: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you know you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all
1: ana kristo vaalkan sonna enna edana aachina avargitta poranga avargitta polanga aaradhal irukum apdiye vaalvadhu kedaiyadhu.
0: Christian life is not about that.
1: Kristo vaalkai enna adhu alla.
0: It is about knowing God.
1: Devanai arivadhu dhaan.
0: And living out of that intimacy.
1: Piraga andha nerukkathil irundhu nammudaiya vaalkaiya naam vaalvadhu.
0: What is Christian ministry?
1: Kristo ooliyam endral enna?
0: You know, what is the ministry that I do or any other minister does?
1: Naan seigira ooliyam endral enna? Matra ooliyakkaral seigira ooliyam endral enna?
0: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
1: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
0: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
1: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருப்பதுதான்.
0: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
1: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
0: The things that we learn teaches us about God.
1: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
0: It makes us intimate with God.
1: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி செய்கிறது.
0: Then out of that intimacy we minister.
1: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாம் ஊழியம் செய்கிறோம்.
0: You see, it is all flowing out of that intimate relationship. பாருங்கவே
1: எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கறமே அதிலிருந்து புறப்பட்டு வருது.
0: You see, this is something that we need to understand.
1: பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
0: You see, we are called to serve the living God.
1: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: How are you going to live for God?
1: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்?
0: You're going to live for God only when you first get intimate with him.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
0: That is when Christian life begins.
1: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
0: That is where the power is.
1: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
0: That is where everything is.
1: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
0: The way you're going to live your spiritual life depends upon that intimacy.
1: உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
0: And that intimacy depends upon the precious blood.
1: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
0: Now when you are intimate,
1: நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது
0: with God,
1: தேவனோடு கூட,
0: and know your God,
1: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து,
0: and walk with him,
1: அவரோடு கூட நடக்கும்போது,
0: and have his attitude,
1: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
0: Paul says let this mind be in you,
1: பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும்,
0: which was in Christ Jesus,
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை,
0: you see, you become more and more like him,
1: நீங்கள் அதிக அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
0: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror we are changed into the very image that we are beholding.
1: ரெண்டு கொந்தை 3:18 போல் சொல்கிறார், இந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது அதுல எப்படி பார்க்கிறோமோ அதே போல நாம் மாறிக்கொண்டே வருகிறோம்.
0: In this mirror we behold the inner glory of God, the glory of God who lives in us.
1: இந்த கண்ணாடியிலே தானே நமக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம்.
0: The more we behold,
1: நாம் அதிகமாக பார்க்க பார்க்க,
0: the more we are changed into that glory.
1: நாம் அந்த மகிமை கேட்கப்படி அதிகமாக மாறுகிறோம்.
0: So that is what intimacy brings.
1: அது நெருக்கம் அதை தான் கொண்டு வருகிறது.
0: And then as a result of that,
1: அதன் விளைவாக
0: you begin to procure the blessing for others.
1: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are not there to just get blessed.
1: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
0: Not me and my four.
1: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
0: No, no, no.
1: கிடையாது.
0: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
1: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமாக இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
0: In what way can you be a blessing to others?
1: எந்த விதத்திலே மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
0: One, you become a blessing to others by intercession.
1: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
0: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
1: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
0: No, no, intercession is not like, you know, I'm going to pray 1, 2, 3, 4 for this.
1: பரிந்து பேசுற ஜெபம்னா 1, 2, 3, 4 இருக்குது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி கிடையாது.
0: Intercession first of all demands that you be in an intimate relationship with God.
1: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவையே நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
0: The prayer for the weak and the needy and the sick and the suffering and the persecuted are flowing out of a heart that is intimate with God.
1: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
0: Intercession never works well when you are not intimate with God.
1: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
0: You will never be fruitful in prayer without being intimate with God.
1: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
0: That is why Jesus said.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார்,
0: If you abide in me.
1: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்.
0: Words abide in you.
1: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்.
0: Ask what you will and it will be done unto you.
1: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: In this way you bear much fruit, he said.
1: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
0: Now abide in me.
1: என்னிலே நிலைத்திருங்கள்.
0: How do you bear prayer fruit, prayer answers?
1: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக்கொள்வது?
0: How do you get multiplied answers to prayer?
1: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
0: It is by intimacy with him.
1: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது மூலமாக.
0: Intercession flows out of intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
0: The person who has intimacy with God,
1: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
0: when he prays,
1: அவர் ஜெபிக்கும்போது,
0: he is able to lay hold on the promises of God.
1: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
0: He feels so close to it.
1: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
0: He believes it.
1: அதை விசுவாசிக்கிறார்.
0: He believes that if God has said it, he will do it.
1: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
0: He believes that God never lies.
1: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
0: He knows his God.
1: தேவனுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows the promises of God are always good.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
0: So this intimacy with God makes that person in intercession lays hold on the place hold on the promises of God.
1: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக்கொள்ள உதவுகிறது.
0: Amen.
1: Amen.
0: When you're close with God,
1: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது,
0: you will always be grabbing the promises of God.
1: எப்பொழுதே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
0: You will feel like they are yours.
1: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
0: For me,
1: அது எனக்காக தான்.
0: It's for these people that I'm praying for.
1: நான் ஜெபிக்கிறேன் இந்த மக்களுக்காக தான் அது.
0: It is for my situation.
1: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
0: It is God's word for me.
1: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
0: Let me claim it.
1: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
0: Let me stand on it.
1: நான் அதன் மீது நிற்கட்டும்.
0: Let me drive out the devil on the basis of this.
1: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
0: And they stand on it and they lay hold of it.
1: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
0: You see, that is what this intimacy brings.
1: நெருக்கம் இதை தான் கொண்டு வருகிறது.
0: And that intimacy is brought by the blood of Jesus.
1: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
0: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
1: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
0: Why does it say it like that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: The blood must be shed.
1: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The conscience must be cleared.
1: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: We must be put in an intimate relationship with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
0: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
1: நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவைகள்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: We are changed by it.
1: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
0: The blood brings us to God.
1: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
0: The blood puts us in intimacy with God.
1: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
0: And as a result we begin to be changed.
1: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
0: We walk like kings.
1: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
0: We walk as priests.
1: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
0: We are able to minister to others.
1: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
0: We are able to touch the life of others.
1: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
0: It comes out of that knowing God.
1: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Oh thank God for the blood of Jesus.
1: Oh இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Without the blood of Jesus I can never imagine an intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
0: When that intimacy comes.
1: அந்த நெருக்கம் வரும்போது
0: nothing can break that.
1: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
0: No situation can break
1: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க முடியாது.
0: No problem can break
1: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க முடியாது.
0: No difficulty break
1: எந்த கஷ்டமும் அதை உடைக்க முடியாது.
0: Nothing can break that.
1: எதுவும் அதை உடைக்க முடியாது.
0: When that intimacy comes
1: அந்த நெருக்கம் உண்டாகும்போது
0: you know your God and you begin to do great exploits.
1: நீங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: That is what we are called for my friend.
1: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே.
0: The blood is to bring you near.
1: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
0: The blood is to make you dear to God.
1: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
0: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
1: தேவனோடுள்ள உங்களுடைய உறவை ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
0: The blood was shed to remove everything that hindered it.
1: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed so that you can come to God and know God and serve God.
1: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: It was shed so that you can become strong.
1: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
0: Strong by knowing God.
1: தேவனை அறிவதின் மூலமாய் பலவான்கள்.
0: And serving God.
1: பிறகு தேவனை சேவிக்கிறது.
0: Living for God.
1: தேவனுக்காக வாழ்வது.
0: And ministering to others.
1: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
0: It flows out of that.
1: அது எல்லாமே இதிலிருந்துதான் புறப்பட்டு வருகிறது.
0: So the thing that you pay attention to is your intimacy with God.
1: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
0: That comes only through the knowledge of what the blood of Jesus
1: has done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு கொள்ளுகிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us all lift up our hands and confess this.
1: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
0: Everybody say this with me.
1: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
0: சொல்லுங்க. Lifting up your hands.
1: உங்கள் கரங்களை உயர்த்தி
0: with all your voice.
1: உங்கள்
0: from the bottom of your heart.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: I thank God for the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The blood that was shed for me.
1: எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: On the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே.
0: Purges my conscience.
1: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
0: Brings me to God.
1: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
0: Puts me in fellowship with God.
1: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
0: To know God.
1: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
0: To love him.
1: தேவனை நேசிக்க.
0: To enjoy him.
1: அவரை அனுபவிக்க.
0: To appreciate him.
1: அவரை பாராட்ட.
0: To rejoice in him.
1: அவரிலே களிகூர.
0: To have his peace.
1: அவருடைய சமாதானத்தை
0: பெற்றுக்கொள்ள. To be changed like him.
1: அவரை போலவே மாறும்படியாக.
0: To be conformed to his very image.
1: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
0: Intimacy.
1: நெருக்கம்.
0: Through the blood brings this.
1: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
0: And out of that
1: adilirundhu
0: my life becomes strong
1: enudaiya vaalkai melanadigirathu
0: I become mighty through God
1: devan moolamaga naan vallavanai maarugiren
0: I overcome obstacles
1: naan thadaiyai merkollugiren
0: I win victories over the devil
1: pisasin meedhu vetri perugiren
0: I am triumphant over circumstances
1: soonilil meedhu naan jeyam edukiren
0: I am joyful
1: naan sandoshama irukiren
0: I am happy
1: naan magichiyaga irukiren
0: I walk with the king
1: naan rajavodu nadakiren
0: I am a priest and a king
1: naan aasariyanum rajavuma irukiren
0: I am blessed
1: ஆசீர்வதிக்கப்பட்ட
0: I have the abundance of God
1: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு
0: and the glory of God fills me
1: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது
0: praise God
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: lift up your hands and praise God
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்
0: thank him for that
1: அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்
0: thank him for what the blood has done
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்
0: oh the blood of Jesus
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
0: for what the blood has done
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறது
0: oh the blood that never loses its power
1: oh தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்
0: let it cleanse you tonight
1: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்
0: if you're far away from God
1: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா
0: don't keep going far away
1: தூர போய்கொண்டே இருக்க வேண்டாம்
0: come near my friend
1: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்
0: oh let the blood cleanse you
1: oh இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்
0: let it make you whole
1: அது உங்களை சுத்தமாக்கட்டும்
0: let it put you in intimacy with God
1: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்
0: be made whole by the blood
1: இரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: praise you Jesus,
1: ஸ்தோத்திரம் கிருபை.
0: Thank you Father,
1: நன்றி பிதாவே.
0: Thank you Lord,
1: நன்றி ஆண்டவரே.
0: Thank you Jesus,
1: நன்றி இயேசுவே.
0: You see our whole Christian life depends on the shed blood.
1: பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
0: Through that we come,
1: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
0: That we are intimate,
1: அதன் மூலமாக நாம் நெருக்கமா
0: இருக்கிறோம். That we flow in life,
1: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
0: Amen. Amen. Life flows out of that.
1: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Oh, thank God for the blood.
1: இரத்தத்துக்காய் தேவனை
0: ஸ்தோத்திரம். Continue to meditate upon it.
1: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக்கொண்டிருங்க.
0: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
1: அடுத்த வாரம் எப்படி இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போறேன்.
0: Not entering.
1: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
0: We have talked a lot about.
1: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
0: Living there.
1: அங்கேயே வாழ்வது.
0: Staying there.
1: அங்கேயே தங்கி இருப்பது.
0: That is our dwelling place.
1: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
0: Look forward to the next week.
1: அடுத்த வாரத்தை எதிர்பாருங்க.
0: Now let us pray.

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3. திருப்பாடல்

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த ஏழாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 41 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்குனேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இருந்து நம்ம ஒரு 6 நாட்களாக யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 7 நாளிலே இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஹைலைட்டான வசனங்கள் வந்து இப்ப நம்ம வாசித்த வசனம்தான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக வந்தான். எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே வரும் போது அவனுடைய எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக யோசேப்பு எதெல்லாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அவனை மட்டும் நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாத ஒருவனாய் எகிப்து தேசத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய சோதனை காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணினார். அவனுடைய சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப ஆண்டவர் அவனை ஒன்றொன்றாய் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு கொடுத்த அலங்காரத்தை குறித்து தான் வாசித்தோம். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 7 ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அவனுடைய தகப்பனார் கொடுத்ததை பிடுங்கினார்கள். அவனுடைய வீட்டிலே இருந்த அதிகாரத்தை எல்லாமே எடுத்து போட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு யோசேப்பை போல, நிர்வாணியை போல, ஒன்றுமில்லாதவர்களை போல, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் கையில எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிருச்சு. என்னுடைய கார் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய பைக் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய வீடு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, எதுவுமே இல்லாம இப்பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பிடுங்கினாங்க, ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றினாலும் அவனை அலங்கரித்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதனால் ஆண்டவர் அலங்கரிப்பார். எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் தராமல் இருந்தார்களோ அதனால ஆண்டவர் மிகவும் மீண்டும் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தியானித்த போது கர்த்தர் யோசேப்புக்கு 10 விதமான அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்தார். நாம் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 10 விதமான அலங்காரத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் உனக்கு உங்களுக்கு இந்த அலங்காரம் பெற்றுக் கொள்வதற்கு அவன் கடந்து வந்த 3 பாதைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 41 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை முழு தேசத்திற்கும் அதிகாரியாக்கினான். நம்பர் 1, யோசேப்புக்கு கொடுத்த முதல் அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை முதல்ல எதுல அலங்கரிச்சார் தெரியுமா? அவனை ஆண்டவர் அதிகாரியாய் அலங்கரித்தார். அந்த பட்டணத்திலே அநேகம் பேர் அவனிடத்திலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் பேரிலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபார் அவன் மேலே அதிகாரம் செலுத்தினார். நிறைய பேர் அவனை அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவனை அதிகாரி ஆக்கி கர்த்தரவனை அலங்காரம் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் உங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த பதவியில உங்களை வைத்து அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் 42 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதிரத்தை கலட்டி. அப்போ ரெண்டாவது அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முத்திரை மோதிரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்பொழுது ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். சோ இந்த முத்திரை மோதிரம் இருக்கிற ஒரு நபர் ஒரு சீட்ல அவர் எதை எழுதுகிறாரோ எழுதி இந்த முத்திரையை வச்சுட்டார் அப்படின்னா யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. நான் நம்புறேன் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். என்ன முத்திரை குத்துறாங்க தெரியுமா? உன் சொப்பனம் நிறைவேறுமா பாத்துக்கலாம்ப்பா, உன் சொப்பன நிறைவேறதான் போகுதா அப்படின்னு. நீ எங்க போனாலும் நல்லா வரமாட்ட, நீ எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ எந்த காரியத்துல முத்திரை போடுறியோ அந்த முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காக தான் இருக்கிறது, அவங்க அப்படிதான் பண்ணினாங்க, என் பேர்ல ஒரு முத்திரை குத்துனாங்க, நீ இனி திரும்பி வரமாட்டேன்னு முத்திரை குத்துனாங்க, அவ்வளவுதான் உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு முத்திரை குத்துனாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு அப்படிப்பட்டதா இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைப்பாரு. அப்போ உங்க கையில ஆண்டவர் முத்திரை கொடுப்பாரு. அந்த முத்திரையை நீங்க குத்துவீங்க. அதை உடைப்பதற்கு ஒருவரால முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக அவனுக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் 42 வசனத்திலே வாசிப்பீர்களானால், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரத்தை உடுத்துறாங்களாமா? மெல்லிய வஸ்திரம். இதற்கு முன்பாக வஸ்திரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், யோசேப்பு போட்டது. யோசேப்பு சின்ன வயசுல போட்டது மாதிரி வஸ்திரத்தை யாருமே போடல, அவனுடைய சகோதரர்கள் யாருமே போடல. அவனுடைய தகப்பனார் அவனை விசேஷமாய் நேசிக்கிறதுனால வேதம் சொல்லுது பலவர்ண அங்கிய கொண்டு போய் போட்டாராம். பலவர்ண அங்கிய போட்டு தம் பிள்ளைய அழகு பார்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய பலவர்ண அங்கியை அவனை விட்டு கழட்டி அதை ஒரு ஆட்டனுடைய ரத்தத்துல தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிச்சாங்க. இந்த வஸ்திரம் உங்களுடைய, இந்த வஸ்திரத்தை பாருங்க, இது உங்க பிள்ளையினுடைய வஸ்திரமா? அப்ப நான் நம்புறேன் ஏற்கனவே அவர்களுக்கு எது மேல கண்ணு அப்படின்னா வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. உனக்கு மட்டும் நல்ல வஸ்திரமா? உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா? அதற்காக அந்த பலவர்ண அங்கியை பொறாமை கொண்டு உரிந்தார்கள். ஆனா ஆண்டவர் திரும்பவும் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? அவங்க அப்பா போட்டது பலவர்ண அங்கி,
நீங்க அதை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு கம்மியானதுதான், ஆனா மெல்லிய வஸ்திரம் என்கிறது விலை உயர்ந்த வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம். இந்த ராஜாக்கள் போடுகிற அதான் அவங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா பல வர்ணம் அங்கேயே தான் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தினால், காஸ்ட்லியான வஸ்திரத்தினால ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சீக்கிரமா அலங்கரிப்பாரு. எப்படி தெரியுமா? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் கொடுத்திருந்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா மனுஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷன் கொடுத்தா பல வர்ண அங்கியே தான் கொடுப்பான். ஆனா இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம். நம்பர் 4, நான்காவது இந்த யோசேப்புக்கு கிடைச்ச நான்காவது அலங்காரம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அடுத்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய கழுத்துல செயின். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தானோ இல்லையோ தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரோ என்னமோ தெரியல, ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுக்காத, அவன் இதுவரையிலும் போற்றாத அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க கைவிட்டு போனது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரையானால் நம்ம நினைக்காதது, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காததை கொண்டு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 43வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனுடைய பார்வோனுடைய இரண்டாவது ரதத்தின் மேல. யோசேப்புக்கு கிடைச்ச அஞ்சாவது அலங்காரம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனை ரதத்தின் மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. கவனிங்க, அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது அவன் எங்க போனான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும் போது நடந்தே போனான், ஓடி போனான். அவனுக்கு வாகனம் கொடுக்கப்படல. நான் நம்புறேன் அவன் வாகனத்தை ஓட்டுகிற அளவுக்கு, வாகனத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் அவனை அலங்கரிக்கும் போது அவனுக்கு சாதாரணமான வாகனம் அல்ல, ராஜா ஏறி போகிற வாகனத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார், ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை திரும்பவும் அலங்கரிப்பார். நீங்க ஒரு காலத்துல நடந்து போனீங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு போனீங்க, ஆண்டவர் ஆனா திரும்ப உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு எட்டாததை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது அலங்காரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, 43வது வசனம், தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து, தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாய் கூறிட்டு. கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இவன் என்ன சொப்பனம் பார்த்தான் தெரியுமா? இவன் தன்னுடைய சகோதரர்களிடத்துல இருக்கும் போது அந்த ஒரே ஒரு சொப்பனத்தை பார்த்ததுக்கு தான் அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவன் பார்த்த சொப்பனம் என்ன சொப்பனம், தன்னை எல்லாரும் வணங்குறது போல சொப்பனம் பார்த்தான். அவங்க அப்பாவே பிடிச்சி சத்தம் போட்டாரு, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வணங்குவேனாப்பா? உங்க அம்மா அவனை வணங்குவாங்களா? நாங்கெல்லாம் அவனை வணங்கணுமா? அதான் எல்லாருடைய அரிக்கட்டும் சாய்வா இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு அலங்காரமா கொடுத்தாரு பாத்தீங்களா? அன்னைக்கு பார்வோனே சொல்றாரு,
எல்லாரும் தென்றலிட்டு பணிய சொல்லுப்பா, எல்லாரும் கீழே விழுந்து வணங்க சொல்லுப்பா, என் பையன் வரான். பார்வோன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையை பிறப்பிக்க பண்ணினார், கட்டளை பிறப்பிக்க பண்ணினார். நான் நம்புறேன் உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம், உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் நக்கல் பண்ணிருக்கலாம். 15 வருஷத்திற்கு முன்பாக உங்களுடைய தரிசனத்தை பாக்குறவங்க, ஆமா ஆமா இவன் பெரிய கலெக்டராக போறான், இவன் பெரிய டாக்டராக போறான், இவன் பெரிய இன்ஜினியராக போறான், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யார் சொல்லி இருந்தாலும், 15 வருஷம் தாண்டி கத்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால கர்த்தர் அவனை அலங்கரிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். இந்த 7வது நாள் ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்துல நின்னு சொல்றேன், இன்றைக்கு காலையில முழுக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு, உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும். யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரே ஆனால் உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 7வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது 43வது அதிகாரம் பின்னணியிலே வாசிங்க. தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹலோ, ஒரு பட்டணத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை 7வதாக எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் நினைச்சிட்டு போனது, நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டா போதும்ப்பா. அந்த பானை பாத்திர கர தலைவனிடத்துல சொல்றான், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதற்கு ஒரு தவறு கூட பண்ணலப்பா, ஒரு தப்பு கூட பண்ணல, அதனால எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அலங்காரம் ஒண்ணுக்கு இல்ல, முழு தேசத்திற்கும். இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரையும் அநேகருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் எதிரிக்கு முன்னாடி மட்டும் என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சா போதும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் பிள்ளைய ஆசீர்வதிச்சா போதும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி மட்டும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா, அங்க மட்டும் அல்ல, நீ நினைக்காத, உனக்கு எட்டாத, ஓ ஹாலேலூயா, நீ கிரகித்து பார்க்காத, ஓ நீ நினைத்திருக்காத அந்த எல்லா இடங்களிலேயும், நீ நினைக்கிற ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்களிலே உன்னை அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அலங்காரத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹாலேலூயா. சோ ஆண்டவர் அவனுக்கு 7வது கொடுத்த ஒரு மிகப்பெரிய அலங்காரம், எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை, ஒன்றல்ல ரெண்டல்ல முழுமைக்கும் உங்களை ஆண்டவர், அதான் கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை ஒரு இடத்துல இல்ல பிரதர் சிஸ்டர், உங்களை ஒரு இடத்துல இல்ல மக, உங்களை ஒரு இடத்துல இல்ல, நீங்க போகிற எல்லா இடங்களையும் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்து உங்களை அங்கே தலை நிமிர பண்ணி உங்களை அங்கே வெற்றி பெற செய்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம், ஆமென். சோ நம்பர் 8வதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 8வது ஆசீர்வாதத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க 44வது வசனத்தை பின்னணியை வாசிக்கும் போது, ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அவனுக்கு கிடைக்கிற 8வது அலங்காரம் என்னன்னா, எப்பா உன் உத்தரவு இல்லாம யாருமே எதையும் செய்ய முடியாதுப்பா, யாருமே செய்ய முடியாது. நீங்க அப்படியே பிளாஷ்பேக் வாங்க, ஒரு காலத்துல யார்கிட்டயுமே கேட்காம யோசேப்ப பந்தாடுனாங்க.
யோசேப்பை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. அவனை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவனை வித்து போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவனை குழியில தூக்கி போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவனை சிறைச்சாலையில போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் தப்பு பண்ணல, பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா அவனுக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. நினைச்சவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, போறவங்க எல்லாம் திட்டுறாங்க, கூட பிறந்த சகோதரெல்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அலங்கரிச்சார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவனை முழுமைக்கு அதிகாரி ஆக்குனது மட்டும் இல்ல, எப்பா உன்னை யாருடைய பெர்மிஷனும் இல்லாம உன்னை தூக்கி போட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு உன்னை எப்படி அலங்கரிப்பேன் தெரியுமா? உன் பெர்மிஷன் இல்லாம ஒருவனும் கைய கால கூட அசைக்க முடியாது, கைய கால கூட அசைக்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய தலையின் மேல கர்த்தர் கொடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு எந்த மனுஷன் இருக்கிறான்? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை செயல போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை துரத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசை உடச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் யார் எனக்காக, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளைய தட்டி கோக்குறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளை சித்திரவதப்படுது, என் பையன் சித்திரவதப்படுறான், கேட்கறதுக்கு யாருமே இல்லை, மனம் போன போக்கில் என் பிள்ளைய உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சீக்கிரமா வரும், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரு. உங்க பர்மிஷன் இல்லாம எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது, உங்க பர்மிஷன் இல்லாம ஒருவரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு நீ இருந்ததுக்கு அப்புறம், நீங்க இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கல, அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க வர்றாங்க. நீங்க யாரும் கனம் இருந்தும் கனமற்றவர்களாய், மரியாதை இருந்தும் மரியாதையற்றவர்களாய், தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பினுடைய அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை அவனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 9 ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 9 அலங்காரம், நீங்க வந்து 45 வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடிசூட்டுதல் நடந்துச்சு, அவனை ஆண்டவர் முடிசூட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, ஆனா அவனுடைய அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்லை பாஸ்டர், எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம்னு சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 10 ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 10 அலங்காரத்தை நீங்க வந்து அதே 45 வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான்.
எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான், டூர் கிளம்பிட்டார். எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூர் போயிட்டார். அப்படின்னா ஃப்ரீ பேடு. இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி. விலங்கு, வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க. எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது, அவன் அடிமை, அவன் அடிமை. நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, அந்த வீட்டுல வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 10வது அலங்காரத்தை கொடுத்தாரு, அவனை கத்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்ப சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு எனக்கு தான் பாஸ்டர். நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல, என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன். எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை, என் முகத்தை யார் முன்னாடியும் காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன்? நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர். நான் வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா, இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை க்வெஸ்சன் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலையை கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை கூட்டு போறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பாடா மாட்டுவார். வெகு சீக்கிரத்துல உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும். இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, ஓ கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேட கொடுத்து உங்களை அலங்கரிப்பே என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன், படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா, நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன், என்னிடத்துல எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்ல, ஒரு அலங்காரம். படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழக கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்ட கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா? உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா? உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா? எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா கத்து கொடுங்க, எதுவும் கத்து கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க, எப்படியாவது ஏன் நான் முன்னேறணும்டான். அந்த டீ, ஏதோ டீ வாங்குறதுக்கு பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணி முடிவோம், அப்படிதான் சொன்னார் பாஸ்டர். ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து
நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீங்க அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஆனா இன்று ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையோடு சொல்வேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம். ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளந்த கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலைமையில கத்தர் வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். சத்தமா கேளுங்க பார்க்கலாம், எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா. ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போகல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும், யாருப்பா அலங்கரிக்க முடியும். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர்.

சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்புனுடைய தலையின் மேல் வைத்த ஏழாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு வீடு, ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புனுடைய அலங்காரம் உங்க தலை மேல. திரும்பவும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ஜபத்துல நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1000 டைம் ஆவது உங்க கை வலிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி, அப்பா என்ன வேற யாரும் அலங்கரிக்க முடியாதுப்பா, உங்களுக்கு யாராவது ஒரு பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சு உங்களை அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை அலங்கரிப்பாங்களா, யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க, யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்ட்ட இருக்கிற அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் எப்படி அவனை குறைவு பண்ணலாம், இன்னும் எப்படி அவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லை மகன், இல்லை மகா, நான் உன்னை அலங்கரிப்பேன், நீங்கள் ஜெபிச்சிட்டே இருங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கிற ஜபத்தில், என் தனி ஜபத்தில் ஒரு முக்கியமான ஜபம், ஆண்டவரை பார்த்து ரெண்டு கையை உயர்த்தி என்னை அலங்கரித்து அழகு பார்க்குறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய அவ்வளோ அழகு அலங்கரிச்சு, அதான் பூவை வச்சு, இன்னும் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர் அழகு பார்ப்பாங்க, அலங்கரிச்சு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்ன அலங்கரிக்கிறது, அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு யாருப்பா இருக்கா, இவன்ட்டு இருக்கிறது போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்கறது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன அலங்கரிங்கப்பான்னு நிறைய கெஞ்சி எனக்கு நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் தந்தது உண்மையானால் இன்று உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்புறீங்களா, நம்புறீங்களா? என் அலங்கரியும் அப்பா, என் பிள்ளை அலங்கரியும் அப்பா, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கப்பா அலங்கரிங்கப்பா, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்பா என்ன அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஒரு காரியத்தையாவது நம்ம தியானிப்போம், இந்த ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில 14 வருடங்களை தாண்டி ஆண்டவர் அவனை அலங்கரிச்சார். ஆனா இந்த 14-15 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு ஒன்ன மட்டும் அவன் செஞ்சிட்டே இருந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 40:14 வாசிக்கும் போது, 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். கவனிங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு இவன் வந்து சொப்பனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அதே போல பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து இப்ப ராஜாவுக்கு முன்னாடி போறான். போகும்போது அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்துல யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ என்ன, ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ என்ன தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா நீ தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த காவல் கிடங்குல நான் வர்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தங்களை அவன் மறக்கவே இல்லை.
மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? இனி வெளியே வரவா போறேன்? இனி என்ன நீதிமான் சொல்லி காமிச்சு என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் கடையில் கடந்துட்டோம், 15 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம், அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில் நல்ல சொகுசான வாழ்க்கை, சாப்பாடு கிடைக்குது, அங்கே இருக்கிற கைதிகளை விசாரிக்கிறதுக்கு இவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, சோ போஸ்டிங் கிடைச்சிருச்சு, போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு வாக்கு தத்துவம்

ஆண்டவர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் பொய் சொல்றாரு. பாஸ்டர், போன வாரம் இப்படி சொன்னாரு நடக்கல, போன வருஷம் இப்படி சொன்னாரு நடக்கல. ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் வாக்கு தத்துவத்தினால பேசிட்டே இருக்கிறாரு, ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கூட நடக்கல, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு நிறைவேறல, எல்லா வாக்கு தத்தங்களும் பொய் ஆயிருச்சோ, பொய் சொல்லுதோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். அவங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார்ல. நீங்க ஒரு ஜபத்துக்கு போனா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது, நீங்க யூடியூப்ப ஓபன் பண்ணா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது. அது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. ஆனா வாக்கு தத்தம் மட்டும்தான் கிடைக்குதே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாக்கு தத்தம் வருது பாஸ்டர், ஒரு வாக்கு தத்தமா, ஆயிரம் வாக்கு தத்தம் வருது. நான் சூழ்நிலையில போகும் போதெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் எனக்காகவே பேசுறாரு, பாஸ்டர் எனக்காகவே பேசுறாரு. வாக்கு தத்தம் மட்டும் வருதும் ஆனா நிறைவேறலையே. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரேயானால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே பேங்க்ல போட்டது மாதிரி ஒன்னொன்னாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாட்கள் வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த வாக்கு தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்துவத்தை மறக்க கூடாது. வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறாமலே போகணும்னு அவிசுவாசிக்க கூடாது. எனக்கு வாக்கு தத்துவம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்துவத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்துவத்தை பிடிச்சு கொண்டு, நீங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த சின்ன காடு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களையும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? இந்த 14 வருஷத்துல யோசேப்பு வாக்கு தத்தத்தை ஒன்னு கூட மறக்கவே இல்லை. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல வாக்கு தத்தத்தை நம்பிட்டே இருந்தான். ஆண்டவர் அவனை அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இவனை அலங்கரிக்கிறதுக்கு இரண்டாவது காரணம், நீங்கள் 39 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசிக்கும் போது, 39:20 வாசிங்க. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்படின்னா இவனுக்கு நிறைய பாடுகள், சிறைச்சாலையிலே பாடுகள் மேல் பாடுகள், 15 பாடுகள். ஆனா இவன் ஆண்டவர் அலங்கரிக்கிறதற்கு பாடுகளை சகித்து கொண்டான். தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் ஒரு காலம் அலங்கரிக்கிற காலம் வரும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை அலங்கரிப்பாரு. உன்னை சுற்றி பலவிதமான அலங்காரத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த அலங்காரமான நாட்கள் உங்களுக்கு வர்றதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாடுகளை நீங்க சகிக்கணும். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும், பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுட்டே இருங்க, பாடுகளை உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருங்க.
வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் த்ரீ, மூணாவது, இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு, இவன் இவனுடைய ஆண்டவர் இவன் அலங்கரிக்கிறதுக்கு மூணாவது

காரணம், நீங்கள் 39 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அந்த இடத்துல இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, இவன் அலங்கரிக்கப்படுவதற்கு 3வது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்புற, இவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை மட்டும் அவன் எடுத்து போடவே இல்லை. அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை நேசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் வரல, அங்க இருக்கிற வேற ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் வரல. அப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களோடையே நான் வாழுவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே ஆனால், யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணு முன்னு தெரியாம நீங்க நேசிக்கணும். சும்மா நேசிக்க கூடாது, ஆண்டவரை அவர்தான் உங்களுடைய, அவர்தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் எல்லாமா இருக்கணும், அவர்தான் உங்களுடைய உங்களுடைய ரசனையா இருக்கணும், அவர்தான் உங்களுடைய பேச்சா இருக்கணும், அவர்தான் உங்களுடைய பாடலா இருக்கணும், உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நடக்க எல்லாமே அவராய் மாறும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அலங்கரிக்கப்படணும்னு நினைச்சா 3 காரியம். 1, வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சுட்டே இருங்க. 2, பாடுகளை சகிச்சிருங்க. 3, ஆண்டவரே நினைச்சிட்டு இருங்க, கத்தர் மேலேயே அன்பு வச்சிட்டு இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த 7வது நாள் ஜபத்தை நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களை முடிக்க போறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் திருச்சபையில் ஆராதிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஆனா இந்த நீங்க இந்த கண்டினியூவா இந்த 21 நாளும் தவறிடவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு அவங்க கவனிக்கலன்னா கூட திரும்பவும் அவங்களிடத்துல சொல்லி 21 நாளை அவங்க அட்டன் பண்ண செஞ்சிருங்க. முழங்கால் படிடுறீங்களா? எழும்பி நின்று கொள்றீங்களா? அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் என்னை அலங்கரிக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரியும், என் பிள்ளைகளை அலங்கரியும். இதோ உன்னை பலத்தினால் ஆண்டவர் அலங்கரிக்கும். கர்த்தர் உன்னை தைரியத்தினால் அலங்கரிப்பார். ஓ, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். கர்த்தர் அலங்கரிக்கிற காலம் வந்தது. யோசேப்பினுடைய தலையின் மேல் இருக்கிற அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். நம்புறவங்க கையை உயர்த்தி, இயேசுவே, நீர் என்னை அலங்கரியோ.

கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒன்னும் இல்ல பாஸ்டர், நான் நிர்வாணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை, எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா என் கையில ஒன்னும் இல்ல. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்க, என் கூட இருந்த நிறைய பேர் கார்ல போறாங்க, என் கூட இருந்தவங்க பெரிய பெரிய அலங்காரத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு அலங்காரம் கூட இல்ல, ஒரு அலங்காரம் கூட இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, யோசேப்பு 14 வருஷம் ஒரு அலங்காரமும் இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் 10 விதமான அலங்காரத்தை கொடுப்பாரே, ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற உன்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். குடியிருக்கிற அந்த வீட்டுல கர்த்தருடைய மகிமை, கேட்கிற இடத்துல அந்த மகிமை, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த 7வது ஆசீர்வாதத்தை தலைமேல வையோ, தலையின் மேல வையும் ஆண்டவரே, வையும் உங்க மகிமை தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. திரும்பவும் அவங்கள நாளைக்கு காலையில 6 மணிக்கு சந்திக்கும் போது புது பலத்தோட உங்க பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற, எங்களை நேசிக்கிற பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் பலப்படுத்துங்க ராஜா. நன்றி அப்பா. அவங்கள நல்லா வைக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. என் ஊழியத்துல இணைக்கப்படுற ஒருத்தர் கூட கஷ்டப்படுற செய்தி என் காது கேட்க கூடாது ராஜா. இந்த 21 நாட்களும் தடையில்லாம என் பிள்ளைங்க கலந்து கொள்றதற்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடும், கட்டளையிடும். உங்க திரு சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் கூட இருப்பீராக. என் பிள்ளைகள் அனுப்பின ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் பதிலை கர்த்தர் தருவீராக ராஜா. கரங்கள்ல தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

போனது நிமித்தம் தன்னந்தனிமையாய் நின்று கொண்டு மரியாளும் மார்த்தாளும் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே கடந்து வருகிறார். அவர்கள் போய் இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, நெருங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி, அவளும் அவர்களோடு வந்திருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது அவரும் கண்ணீர் விட்டு அழுது, ஒரே சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடும் நேரமெல்லாம் ஓடி வந்து நம்முடைய குறைகளையும் போக்கி நமக்கு புதிய பலனை தந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார்.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, ஏன்னா கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்ட, நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும், என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெள்ள தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது.
என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே இந்த இடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத இவ்வளோ வேதனையா இருக்கும், இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு இவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை, திக்கச்சு போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கெஞ்சினேன், என்ன யாரு கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போனவரான ஆதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு

எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேக்கிறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ 3 வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், 3 வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை. பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிற இவ்வளோ அழுக. 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாதை ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இன்னும் கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன். அப்போ அந்த அண்ணா சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லை நான் நல்லா இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்னுட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும்? முதல்ல 18 வருஷம் என்னை பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா. 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல. இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சுட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு

0: ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. நார என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல. அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், அண்ணா நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னாரு. நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவாரானால் அவர் எவ்வளோ நல்லவர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிச்சாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதா சொல்லுது இல்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல, ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அநாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம், கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:10 பதினெட்டாவது வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பாத்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ ஜீவன் உள்ளவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர். அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா? வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாது நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் என் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கட்டர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த, இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு, வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன். போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களாம் கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னுட்டார். அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட. நான் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னைகிட்ட பேசவே மாட்டாங்க, ஏன்னா திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இழகுன மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையோ நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்துல இருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கட்டரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டருள். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் இயேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் இயேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல பேசு, பாவத்திலிருந்து மீட்சம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானா நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல், மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மறித்து நம்மை அவருக்கென்று அவர் வேர்பிரித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்கென்று ஒரு புதிய சந்ததியாய் நாம் எழும்பியிருக்கிறோம். இயேசு

கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சினோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக், அது அடுத்து அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். கை தட்டுற சவுண்டும், ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்துல வர ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோசம் ஒன்று இருக்கும், இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வர உணர்த்தன், அது கம்பியெல்லாம் தெரியும் கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சி கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி, அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்க எல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும், அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்துற ட்ரம் வாசிச்சு இப்ப கத்துற நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்துற நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

0: உயரத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தகப்பனும் தகப்பனும் உங்களை கைவிடலை, அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அதை வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தியெழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்போம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 23:37 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்கிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பறந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கி கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தை திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவி கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவி கொண்டு போய்விடும். தூர போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சருகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சம் இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்பொழுது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்றவங்க இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்துவிடப் போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள் தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்கிறார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்குவான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவா வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் நினைக்கிறாங்கன்னா, வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனால் சரியாயிடும், அவ்வளோதான். அது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும்? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அது வரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரை அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனால் நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலமும் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தை நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒன்று, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனதை பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அசதியாக இருக்கலாம். சிலர் அசதியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நல்லா பேசுவார், ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியாக இருப்பாங்க, அசட்டையா இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல உடனே உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் பிறகு தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படியே தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தி எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல் அன்பு கொண்டு

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள்.